கனவுகள் விழித்திடும் நேரம் வெற்றியை நோக்கி பயணிக்க ஆயத்தமாகும் இனிய வேளையில் இசைச்சரம் தொடுத்து இன்னிசை மாலையை சூடி மகிழ்வித்து சென்றது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

கோடை பண்பலின் நெற்பொழி ஐந்தில் இன்று மலர்ந்து மனம் வீச இருக்கும் நமதனை நிகழ்ச்சி முட்டுக்கள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:30க்கும் கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.

சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் 6:20 ஆலய விழா, 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம், காலை 7 பல்சுவை தகவல்களோடு சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:20 பாட்டும் பதமும், 7:35 புமக்ஸ் பானியங்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் தக்கமுக்கு தர்பார், 7:45 பிருத்திவி விமன்ஸ் இன்னர் வேரின் இன்று அன்று, 8:00 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், 8:30 கேட்கலாம் வைக்கிங் பானியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் மனதோடு ராகம், இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக நிகழ்ச்சியில் 8:05 புமக்ஸ் பானியங்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் நல்லதாக 4 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், 9:00 உஷா சன்ஃபிளவர் ராயல் மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில், 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்லின் வானவில் வானவில் இன்று தீட்ட இருக்கும் வண்ணம் சொந்தங்கள் பலமா பலவீனமா. 10:00 பண்பலை வானவில் இந்தியாவில் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டின் நிகழ்வுகளின் நினைவுகள், 11:00 பட்டு பட்டாளம், இன்றைய பட்டு பட்டாளம் நிகழ்ச்சியானது நிறுத்திய வரியிலிருந்து பாடலை தொடர்ந்து பாடும் கருப்பொருளோடு இசைக்கும், 12:00 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டின் பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியில் 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலக்குண்டுவின் இனிய வாழ்க்கை, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மேலவழி, 1:00 தாராபுரம் RR சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 2:00 துள்ளலசை கானங்களோடு இசைக்கும் டோல் தமாக்கா தோல், 3:00 உயிரெழுத்து, இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது தருமபுரி மாவட்டம் பாகல்பட்டி பெருமாள் அவர்களின் தெருவில் இசைக்க இருக்கிறது, 4:00 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வண்ணத்தோரிகை, 4:30 கேட்கலாம் புமக்ஸ் பானியங்கள் ஜட்டிகள் டிராயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்தோரிகை, வண்ணத்தோரிகை இன்று இசைக்கிருக்கிறது கலக்கல் கேள்வியாக, 5:00 காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் சித்திர செவ்வானம், 5:30 கேட்கலாம் வைக்கிங் பானியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் சித்திர செவ்வானம் நிகழ்ச்சிகள், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், 6:00 திரையிசை கீதங்கள் இசைக்கும் கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில், 6:10 புமக்ஸ் பானியங்கள் ஜாட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7:00 நேய உறவுகளின் விமர்சன கடிதங்களோடு இசைக்கும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில், 7:55 சேவை செய்திகள் இளைய உள்ளங்களின் இனிய பங்களிப்போடு இசைக்கும் இளமை பேசுகிறது, இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியானது பஞ்சதந்திரம் தைதை தத்த இணை இரண்டு விளையாட்டுகளோடு இசைக்க இருக்கிறது, 9:00 கொடை தென்றல் இன்றைய கொடை தென்றல் உயிரில் உறைந்தவையாக, 10:00 சுகமான நினைவுகளோடு பயணிக்க அழைக்கும் நினைவே சுகம், இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சியானது அன்போடு அழைக்கிறது ஈரோடு மாவட்ட நேயர்களை, 11:00 இடைவிடாத இசைராகம் பாடும் இரவு சிறகு இவை யாவம் என்று மலர்ந்து மனம் வீசி இருக்கும் நமதனை நிகழ்ச்சி மொட்டுக்கள், 5:05 புலர் இருக்கிறது வசந்த விடையல் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்திச்சிருக்கேன்.

வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்காக தமிழகத்தின் வளர்ச்சியை தாவேக அரசு முடக்கக்கூடாது என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று மற்றும் செப்டம்பர் 7-8 தேதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் உணவகங்கள் மற்றும் பேக்கரிகளில் விற்பனை செய்யப்பட்ட காலாவதியான உணவுப் பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கோவில் எபோலா தொற்று பரவலை தடுக்க முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. கொஞ்சிடம் குழந்தையாய் மெல்லி மெல்ல எட்டி பார்த்து மகிழ்வுக்க மேகத்திரையை விளக்கி முகம் காட்ட ஆயத்தமாகும் கதிரவன். தங்க கதிர்களை தூவி தூங்கும் பூக்களை துயிலெழுப்பி பூக்கு புள்ளினங்களின் கீச்சிசையோடு புதிய நாளை இன்னிசையோடும் வரவேற்று மகிழ கோடை பண்பலை நூற்புழி ஐந்தன் வசந்த விடியல் நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக இருவரி அலைக்குள் கால் நினைத்து செல்ல கருத்து கடலான வள்ளவனின் வாய்மொழியாக பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் பிரிவு ஆற்றாமை குறள் எண் 1154.

0: அன்பு கொண்டு அணைத்து அஞ்சாதே என்று கூறிய காதலர் பிரிந்து செல்வாரானால் அவர் சொன்ன ஆறுதல் சொல்லை உண்மையென நம்பினவர் மீது தவறு உண்டோ? குறள் எண் 1154 அதிகாரம் பிரிவாற்றாமை.
1: அளித்தஞ்சல் என்றவர் நீப்பி தெளித்த சொல் தேறியார்க்கு உண்டோ தவறு?
0: அன்பு கொண்டு அணைத்து அஞ்சாதே என்று கூறிய காதலர் பிரிந்து செல்வாரானால் அவர் சொன்ன ஆறுதல் சொல்லை

0: உண்மையென நம்பினவர் மீது தவறு உண்டோ? குறள் எண் 1154 அதிகாரம் பிரிவாற்றாமை.
1: ஆறு மணி 6 நிமிடத்தில் இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழை 5 வசந்த பிடியில்.

6:11 செய்து கொண்டிருக்கிறது கோடை வன்மலை 1.5 வசந்த விடியல். இன்று பிறந்த நாள் மனநாள் காணும் அனைத்து அன்பு உள்ளங்களையும் வாழ்த்து மகிழ்கிறது கோடை பண்பலை 1.5.

இன்று காலை 8 மணிக்கு நம் கொடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கக்கூடிய மனதோடு ராகம் வர இருக்குதுங்க. 8:30 கேட்கலாம் வைக்கிங் பானியன்ஸ் அண்ட் ப்ரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரத்து சந்தங்களுக்காக. வழக்கமான

0: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது. அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
1: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
0: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
1: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
0: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்ட.
1: கரெக்ட். அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேமா.
2: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
4: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன் சாத்தந்தை பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
5: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
6: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கோயம்புத்தூர். நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் கார்பரேட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
5: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
7: கொடிப்பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சி வழங்குவோர்
8: புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சி வழங்குவோர்
3: புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

0: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
1: இன்று புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை கோதண்டராமர் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

கண்டராதித்த சோழ மன்னன் இராமாயண நாம கீர்த்தனை கேட்டு அதனால் ராமபிரான் மேல் பக்தி கொண்டு கட்டிய கோவில் இது. 1000 ஆண்டுகள் பழமையானது. அதுதான் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வ கோட்டையில் அமைந்துள்ள கோதண்டராமர் ஆலயம். தீவிர சிவபக்தரான கண்டராதித்த சோழன் இராமாயண நாம கீர்த்தனை கேட்கும் போது அதில் வரும் ஸ்ரீராமர் மற்றும் சீதா தேவி மீது மிகுந்த பக்தி கொண்டு தனது ராஜ்யத்தில் ராமருக்கு ஒரு கோவில் கட்ட முடிவு செய்து இக்கோவிலை கட்டியதாக சொல்லப்படுகிறது. இக்கோவிலை கட்டிய கண்டராதித்த சோழனின் சிலை இக்கோவிலில் இன்றும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலயத்தில் கோதண்டராமர், சீதாதேவி, லக்ஷ்மணர் சமேதராக காட்சியளிக்கிறார்.

ராமரை தரிசித்தாலே நமது பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். ஒவ்வொரு கோவிலிலும் ஒவ்வொரு வித்தியாசமான நிகழ்வு அமைப்பு இருக்கும். அப்படி இந்த

0: ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் வரும் 21, 22, 23 ஆகிய தேதிகளில் காலையில் சூரியனின் ஒளி கோதண்டராமரின் காலை தொட்டு செல்கின்ற முறையில் கட்டப்பட்டுள்ளது. ஆச்சரியமான நிகழ்வு. கருடாழ்வார், ஆஞ்சநேயர் ஆகியோரை தனித்தனி சன்னதியில் தரிசனம் செய்யலாம். புதன் சனிக்கிழமைகளில் திருமஞ்சனம் செய்து புது வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்கிறார்கள் பக்தர்கள். இதனால் சகல செல்வமும் ஐஸ்வர்யமும் திருமண தடையும் நீங்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது. இது ஆலயத்தில் குடிகொண்டுள்ள ஆஞ்சநேயருக்கு தொடர்ந்து 11 சனிக்கிழமைகள் நெய்விளக்கேற்றி திருமஞ்சனம் செய்து தயிர் சாதம் அல்லது வடைமாலை சாற்றி வழிபடுவதால் அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த ஆலயத்தில் ராமநவமி விழா வெகு சிறப்பாக நடைபெறும். இன்று புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை கோதண்டராமர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஆலய உலா.

ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி, உத்தண்டிப்பாளையம், விநாயகர், மகா மாரியம்மன், பாலமுருகன் கோயில்களின் மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று இரண்டாம் கால யாக பூஜை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் பட்டணம் பொன்மலை வாராகி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று விக்னேஸ்வர பூஜை. கரூர் மாவட்டம் மண்மங்கலம் வட்டம் மாரிகவுண்டன் பாளையம், ராக்கி அண்ணன், பொன்னர் சங்கர் ஆலயங்களின் மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று கோபுர கலசம் வைத்தல்.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
4: புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்த

0: கொள்ளுங்கள்.
1: குழக்கட்ட புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
3: புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965239.
6: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
7: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
8: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி.
7: கால் 9244504444.
4: வழங்கும் வசந்த விடியல்.
9: இசை ஓவியம் தீட்டும் இன்னிசை பண்பலை கோடை பண்பலை நெருப்புள்ளி ஐந்தில் இசைத்துக் கொண்டிருக்கிறது வசந்த விடியல். இன்று காலை 9 மணிக்கு நம் கோடை பண்பலை நெருப்புள்ளி ஐந்தில் உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஷின் வானவில் வர இருக்குதுங்க. 9:30 கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஷ், நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்லின் வானவில். வானவில் இஞ்சி தீட்ட இருக்கக்கூடிய வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொந்தங்கள் பலமா பலவீனமா? சொந்தங்கள் அப்படிங்கிறது பலமா இருக்கா இல்லை பலவீனமா இருக்கா அப்படிங்கறத சொல்ல வரலாம். இன்று காலை 9 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 வானவில்லை.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345. கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
3: மேல மதிப்பெண்களுக்கு
4: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சி வழங்குவோர்
5: புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

0: வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
1: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க்.

0: பூந்தொழி நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான சலக்குட்டி வந்திருக்காரு, அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன சொல்லும்?
1: மதி வர்ஷன்.
0: மதி வர்ஷனா நீங்க? வா மதி, ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: என்ன
0: வேலை பாக்குறாங்க? அம்மா என்ன பண்றாங்க?
1: அம்மா ஸ்கூலுக்கு வேலைக்கு போறாங்க.
0: அம்மா பேர் என்ன?
1: விஜயா.
0: விஜயா அம்மாவா? சரி சரி. சொல்லக்குட்டி, உங்களுக்கு சாப்பிட என்னெல்லாம் செஞ்சு தருவாங்க?
1: சாப்பாடு.
0: சாப்பாடு அப்புறம் ஸ்நாக்ஸ் செஞ்சு தருவாங்களா? என்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு தருவாங்க?
1: பருப்பு, பச்சைப்பயிறு, சாப்பாடு.
0: ஓ, இதெல்லாம் செஞ்சு தருவாங்களா? உங்களுக்கு என்ன பிடிக்கும்?
1: பருப்பு.
0: பருப்பு பிடிக்குமா? சரி சரி. உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட் இருக்காங்க?
1: ரெண்டு ஃப்ரெண்ட்.
0: யார் யார்?
1: பிபினேஸ், சமித்.
0: ஓ, நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் என்ன வேலைக்கு போவீங்க?
1: அப்பா கூட லாரிக்கு போவேன்.
0: அப்படியா? சரி சரி. நீங்க அப்பா கூட லாரியில போயிருக்கீங்களா? எங்கெல்லாம் கூட்டு போயிருக்காரு அப்பா?
1: பச்சை மரம் வேலைக்கு.
0: இப்போ எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க?
1: ஃப்ரெண்ட்ஸ்.
0: எங்க சொல்லுங்க கேப்போம்.
1: அனிலே அனிலே ஓடி, அழகி அனிலே ஓடிவா, கொய்யா மரம் மேறிவா, குண்டு பழம் கொண்டு வா, பாதி பழம் முந்திடம், மீதி பழம் எந்திடம், கூடி கூடி கோர்த்து கோர்த்து திங்கலாம்.
0: வா வா, ரொம்ப அழகா இருக்கு இந்த பாட்டு. ரொம்ப அழகா பாடுனீங்க. நீங்க படிச்சு மேலும் மேலும் சிறக்க கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
1: வணக்கம்.
2: மழலை மொழியில் மனம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
2: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள்.

0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கொழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
3: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
2: கொழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
3: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
2: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்ட.
3: கரெக்ட், அதனாலதான் நீ நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறமா?
4: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
5: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலை 6 மேல் 10:30 நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன், சாத்தந்தை, பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
6: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
7: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கோயம்புத்தூர். நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
8: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9245044.
9: கொடிப்பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சி வழங்குவோர்
10: புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
3: புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட்.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன் சாத்தந்தை பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
2: குடிப்பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சி வழங்குவோர்
3: புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

இயற்கை எழிலோடு இசைப்பாடும் குயில்கள். அடுத்த நொடி புதிய தொடக்கம். நேற்றைய தோல்வியை நினைத்து நின்றுவிடாமல் இன்றைய வாய்ப்பை நம்பி முன்னேறுவோம். விழுந்த இடமல்ல வாழ்க்கை, எழுந்து நடக்கும் பாதையே வாழ்க்கை. கனவு காண்பது மட்டும் போதாது, அதை நனவாக்கும் முயற்சியும் வேண்டும். வெற்றிக்கான கதவு திறக்கும் முன் நம் மனதை தயார்படுத்தி வெற்றி நிசையோடு இனிய நாளை கொண்டாடுவோம் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடையில். நிகழ்ச்சியுடன் நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் தோசியா.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
3: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
5: புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா

0: திண்டுக்கல்
1: குழக்கட்ட புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அத நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
3: புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
6: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
7: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
8: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி.
7: கால் 9244504444.
4: வழங்கிய வசந்த விடியல்.
9: இனிடம் கொடை பண்பலை 100.5 புலர இருக்கிறது சுகமான காலை.

முக்கியமாக நமக்காக ஒரு புதிய நாள். இந்த நாள் என்னவெல்லாம் நமக்காக தரப்போகுது, நாம் என்ன செயல்கள்லாம் செய்ய போகிறோம், புதிய பயணம், புதிய சந்திப்பு, புதுமையான பல அனுபவம் அப்படின்னு இன்றைய நாள் மட்டும் இல்லைங்க, விடியக்கூடிய எல்லா நாளுமே மாற்றத்தையும் அனுபவத்தையும் நமக்கு தந்துட்டே தான் இருக்குது. அப்படிப்பட்ட அனுபவம் நம்ம எல்லோரோட வாழ்க்கைக்கான வெற்றியை எல்லா நாளும் தரட்டும் அப்படின்னு புன்னகையோட இந்த நாளை தொடங்கலாமா? கூடை பண்பலின் ஒரு பிள்ளை ஐந்தின் சுகமான காலை நிகழ்ச்சியோட இணைய போகிறோம் இளைஞர்களே. இன்றைய நிகழ்ச்சிக்கு போலாமா? நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிக்க காத்திருக்கிறேன் மெலி ரமேஷ்.

உங்கள் கூடி பன்மலை ஒரு புள்ளி ஐந்து தந்து கொண்டிருக்கும் சுகமான காலை. இந்த இனிய நாளில் பிறந்த நாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் வாழ்த்துகிறது உங்கள் கூடி பன்மலை ஒரு புள்ளி ஐந்து.

0: பூக்களின் அழகான வண்ணங்களைப் போல புதிய எண்ணங்களோடு புன்னகையோடு பயணிப்போம். இது உங்கள் கூடி பண்பலின் ஒரு பிள்ளை ஐந்து தந்து கொண்டிருக்கும் சகமான காலை.
1: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸின் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மணப்பெண் புடவை அலங்காரம் பற்றிய செய்முறை பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளோர் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசிய 94 88 57 57 16. என் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.
2: இசைப்பாடு மண்பலை, இது உங்கள் கூடி பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கும் சகமான காலை.

காலை 8 மணிக்கு கோடை பண்பலிலிருந்து அரங்கிருக்க காத்திருக்கிறது மங்களன் மங்கள். திருச்சி மற்றும் சேலம் விளங்கும் மனதோடு ராகம். 8:30க்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் யாருக்காக? இன்று சனிக்கிழமைங்க, அப்படின்னா அவளோடு காத்துட்ருப்பாங்க தூரத்து சொந்தங்கள் எல்லாருமே. ஆமாங்க, இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களை தான் அன்போடு அழைக்கிறது. வழக்கமான மாவட்ட நேயர்களை தவிர்த்து தமிழகத்தின் பிற பகுதிகள் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக கேட்கக்கூடிய நேய உறவுகள் காக தான் இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சி தூரத்து சொந்தங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

0: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸின் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
4: பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.

0: செம்பட்டி துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை செம்பட்டி, பழைய செம்பட்டி, கோடாங்கிப்பட்டி, முண்டாம்பட்டி, காமலாபுரம், ராமராஜபுரம், பாளையங்கோட்டை, பிரவான்பட்டி, சேடப்பட்டி, ஆத்தூர், சித்தையன்கோட்டை, காமராஜர் நீர்த்தேக்கம், பாறைப்பட்டி, பன்னம்பட்டி, வீரக்கல், கரிசல்பட்டி, கசவனம்பட்டி, அஞ்சுகம் காலனி, பாப்பனம்பட்டி, சமத்துவபுரம், பச்சமலையான்கோட்டை, நடுப்பட்டி, உத்தையன் கவுண்டன்பட்டி, அம்பாத்துறை மற்றும் செம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மின் விநியோகம் இருக்காது என செம்பட்டி உதவி செயற்பொறியாளர் தகவல் தந்துள்ளார்.
1: காலை நேர கவித்தஞ்சல் மீட்டுக் கொண்டிருக்கிறது உங்கள் கூடை பண்பலையின் சுகமான காலை.

0: நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு கோடை பண்பிலிருந்து உதயம் தர காத்திருக்கிறது உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில் நிகழ்ச்சி. 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்லின் வானவில் நிகழ்ச்சி. வானவில் இன்று நமக்காக தரவிருக்கிறது சொந்தங்கள் பலமா பலவீனமா, சொந்தங்கள் பலமா பலவீனமா விவாத மஞ்சமாக அரங்கேற காத்திருக்கிறது இன்று காலை 9 மணிக்கு கோடை பண்பலையின் வானவில் நிகழ்ச்சி.
1: வணக்கம். தமிழ்நாடு அரசு வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் வேளாண்மை துணை இயக்குனர் உமா பேசுகிறேன். கொடைக்கானல் வானொலி நிலையம் எதிரில் ஆனந்தகிரி 4வது தெருவில் உழவர் சந்தை செயல்படுகிறது. உழவர் சந்தையில் விவசாயிகள் தங்களது நிலங்களில் விளைந்த பசுமையான காய்கறிகள், பழங்கள், வெங்காயம், தேங்காய், கீரைகள், பூண்டு ஆகியவற்றை நேரடியாக கொண்டு வந்து நுகர்வோர்களுக்கு விற்பனை செய்கின்றனர். நுகர்வோர்கள் காய்கறிகள் மற்றும் விவசாய விளைபொருட்களை வாங்கி விவசாயிகளுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நுகர்வோர்களுக்கும் தரமான காய்கறிகள் மிகவும் மலிவான விலையில் கிடைக்கும். விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மேலும் இது குறித்து விவரங்கள் அறிய வேளாண்மை அலுவலர் திருமதி பூவிழி அவர்களை 6383639322 என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம்.

நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: ஏசி பாடும் அன்பளை, இது உங்கள் கூடிய பண்பளின் ஒரு பிள்ளை ஐந்து தந்து கொண்டிருக்கும் சுகமான காலை. இன்று பயணம் செய்து கொண்டிருக்கும், பயணம் செய்ய காத்திருக்கும் அனைவரின் பயணமும் சிறக்க வாழ்த்துகிறது உங்கள் கூடை பண்பலை நெருப்புள்ளி ஐந்து.

0: இனிய பயணமா இது உங்கள் கோடை பண்பலையின் சுகமான காலை.
1: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் சட்டி.

0: ஜெட்டிகள், டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள், டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: வணக்கம் அண்ணா.
4: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
3: என்ன மண்ணா, ஆழ்ந்த யோசனையில் இருப்பது போல தெரிகிறது, முகம் வேறு ஆட்டமாக இருக்கிறது. என்னானது மண்ணா, என்ன செய்தி?
4: அதை ஏன் அமைச்சரே கேட்கிறீர்கள்? காலையில் எழுந்தவுடன் நான் குட்டி இளவரசர்களோடு ஆளுக்கு ஒரு பலூனை எடுத்து ஊதி விளையாண்டு கொண்டிருந்தோம். அதில் யார் பலூன் முதலில் வெடிக்கிறது என்பதுதான் போட்டி. மூன்று பேரும் அவரவர்கள் பலூனை வைத்து விளையாண்டு கொண்டே இருந்தோம். எப்படியோ என்னுடைய பலூன் மட்டும் முதலில் வெடித்து விட்டது அமைச்சரே. அதுதான், எப்படி என்னுடைய பலூன் மட்டும் முதலில் வெடித்தது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன்.
3: நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒரு நாட்டின் மன்னர் காலை எழுந்தவுடன் பலூன் எப்படி வெடித்தது என்ற சிந்தனையில் ஆழ்ந்து விட்டு சோகமாகவே இருக்கிறாரே. இவரையெல்லாம் மன்னராக வைத்துக் கொண்டு நாங்கள் படுகிற பாடு இருக்கிறது. அப்பப்பப்பப்பா.
4: என்ன அமைச்சரே?
3: மன்னா, உங்களின் பலூன் எப்படி வெடித்தது என்ற ஆராய்ச்சியை எல்லாம் அப்புறம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது தர்பாருக்குள் வாருங்கள். ஆ, கொசு வேறு கடிக்கிறதே. இவருடைய தொல்லை தாங்கவில்லை என்றால் கொசு தொல்லை வேறு.
4: அமைச்சரே, அந்த கொசுவை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த கொசு உருவாவதற்கு காரணமாயிருக்கிற ஆண் கொசுவை செவிடாக்கி கொசுக்கடி பிரச்சனையிலிருந்து தப்பித்து விடலாம்.
3: ஆண் கொசுக்களை செவிடாக்க வேண்டுமா? என்னமண்ணா, ஏதோ மனிதர்களின் காதுக்குள் கம்பியை விட்டு குத்தி குத்தி அவர்களுடைய காதுகளை கேட்காமல் செய்ய வேண்டும் என்று சொல்வதை போல சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்.
4: அமைச்சரே, டெங்கு, மஞ்சள் காய்ச்சல், ஜிகா போன்ற கொசுக்களால் பரவும் நோய்களை தடுக்க விஞ்ஞானிகள் ஒரு புதிய வழியை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அமைச்சரே.
3: அப்படியா, அது என்னமண்ணா?
4: அதுதான் அமைச்சரே, நான் சொன்னேன் அல்லவா, ஆண் கொசுக்களின் கேட்கும் திறனை மட்டுப்படுத்தி விட்டால் அவைகளால் இனச்சேர்க்கையில் ஈடுபட முடியாது, கொசுக்கள் பரவாது என்பதுதான் அந்த கண்டுபிடிப்பு.
3: மன்னா, நீங்கள் சொல்வது ஒன்றுமே புரியவில்லையே. ஆண் கொசுக்களின் காதுகளை கேட்காமல் செய்துவிட்டால் பெண் கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்யாது என்று எப்படி மண்ணா சொல்கிறீர்கள்? பொருத்தமே இல்லையே.
4: அமைச்சரே, பெண் கொசுக்கள் சிறகடிக்கும் ஓசையை கேட்டு ஆண் கொசுக்கள் ஈர்க்கப்படும் என்பதும், அவை இரண்டும் காற்றில் பறந்து கொண்டிருக்கும் போதே இனச்சேர்க்கையில் ஈடுபடும் என்பதும் நம் அனைவருக்கும் தெரியும்.
3: ஆமாமாமாமண்ணா, அதுதான் எல்லோருக்கும் தெரியுமே.
4: இன்னும் கேளுங்கள் அமைச்சரே, கொசுக்களின் இந்த வாழ்க்கை முறையை வைத்து விஞ்ஞானிகள் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டார்கள்.
3: அது என்ன முயற்சி மண்ணா?
4: ஆண் கொசுக்களின் செவித்திறன் மரபணுவை மாற்றி அவைகளின் செவித்திறனை மட்டும் மட்டுப்படுத்தி விட்டார்கள். இந்த மாற்றத்திற்கு பிறகு ஆண் கொசுக்களும் பெண் கொசுக்களும் ஒரே கூண்டில் இருந்தும் மூன்று நாட்கள் ஆகியும் எந்த ஆண் கொசுக்களும் பெண் கொசுக்களோடு இனச்சேர்க்கையில் ஈடுபடவில்லை என்பதை விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்கிறார்கள்.
3: ஓஹோ, அப்படியா மண்ணா?
4: ஆமாம் அமைச்சரே, பெண் கொசுக்கள் தான் மக்களுக்கு நோய்களை பரப்பக்கூடியவை. அந்த கொசுக்களை முட்டையிடாமல் தடுப்பதன் மூலம் அவைகளின் ஒட்டுமொத்த எண்ணிக்கையை குறைக்க முடியும் என்கிறார்கள் விஞ்ஞானிகள்.
3: ஓ, வித்தியாசமான ஆராய்ச்சி மண்ணா, புதிய முயற்சி, அருமை அருமை.
4: சரி அமைச்சரே, விளையாண்டு கொண்டிருக்கும் போது நான் வைத்திருந்த பலூன் மட்டும் முதலில் வெடித்தது எப்படி என்பதை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டுமே. என்ன செய்யலாம் சொல்லுங்கள்.
3: மறுபடியும் பலூனா? இவர் தொல்லை வேறு தாங்க முடியவில்லையே. ஏன்மண்ணா, நம் நாட்டில் உள்ள விஞ்ஞானிகளை எல்லாம் அழைத்து மன்னரின் பலூன் எப்படி உடைந்தது என்று விவாதம் வைத்து விடுவோமா?
4: ஆஹா ஆஹா, அருமையான யோசனை அமைச்சரே, உடனே செய்து விடுங்கள்.
3: என்ன
0: கோடி பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது புமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள், டிராயர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள், டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம், கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
5: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
0: இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸின் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் தான் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.

0: மத்திய அரசின் மிக முக்கியமான மற்றும் நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுக்கும் பணி ஆகஸ்ட் 30 வரை நடைபெற உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் போது வீடுகளுக்கு தகவல் சேகரிக்க வரும் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு உரிய விவரங்களை அளித்து ஒத்துழைப்பினை அளிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.
1: நேர்காணல் 7:42. நேர்காணல் இன்று காலை 8 கோடை பண்பிலிருந்து அரங்கேற காத்திருக்கிறது. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம், 8:30 வாய்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் அன்போடு அழைக்கிறது தூரத்து சொந்தங்களை. ஆமாங்க, இன்று சனிக்கிழமை, தூரத்து சொந்தங்களுக்கான மனதோடு ராகம் நிகழ்ச்சி. அதனால் வழக்கமான மாவட்ட நேயர்களை தவிர்த்து தமிழகத்தின் பிற பகுதிகள் மற்றும் நியூஸ் ஆன்யர் செயலி வழியாக இணையக்கூடிய நேய உறவுகள் பண்பலையோடு இணையலாம். இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சி தூரத்து சொந்தங்களே உங்களுக்காக தான். நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுக்கு பிடித்த பாடலையும் கேட்டு ரசிக்கலாம் இன்று காலை 8:00.

0: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ்.
0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர் புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமன்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமன்ஸ் இனவர்.
1: பிரித்வி விமன்ஸ் இனவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிரித்வி, பிரித்வி விமன்ஸ் இனவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிரித்வி,
2: இன்று ஆகஸ்ட் 29, நம் தேசப்பிதா அண்ணல் காந்தியடிகளை உலகறிய செய்த ஒரு திரைப்படம். காந்தி என்ற பெயர் கொண்ட சிறந்த படம். அண்ணல் காந்தியை புத்தகத்தில் மட்டுமே படித்து தெரிந்த பல உலக நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு அவரின் வாழ்க்கை வரலாற்றினை அழகான திரைப்படமாக்கி தந்தவர். அந்த திரைப்படம் மூலம் எண்ணற்ற இந்திய மனங்களில் இடம் பிடித்தவர் அண்ணல் காந்தியின் வாழ்க்கைதனை தனது திரைப்படம் மூலம் பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வண்ணம் செய்தவர். அவர்தான் உலக புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகர், திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குனர், தொழிலதிபர் ரிச்சர்ட் ஆட்டன்பரோ. இவர் நடித்த ஜுராசிக் பார்க், எஸ்கேப் போன்ற திரைப்படங்கள் உலக அளவில் இவருக்கு பெரும் புகழினை தந்தன. காந்தி திரைப்படத்தினை தயாரித்தமைக்காகவும் அந்த திரைப்படத்தினை அழகுற இயக்கியதற்காகவும் இவர் பெற்றது 2 அகாதமி விருதுகள், 4 ஃபாப்டா விருதுகள், 4 கோல்டன் குளோப் விருதுகள். இப்படி திரை உலகில் எண்ணற்ற சாதனைகளுக்காக எண்ணற்ற விருதுகள். உலக புகழ் பெற்ற ஹாலிவுட் நடிகர் ரிச்சர்ட் ஆட்டன்பரோ பிறந்தது 1923 இதே தினத்தில் அன்று. கருப்பு இன மக்களை அமெரிக்கர்கள் மதிக்காது இருந்த காலம் ஒன்று இருந்தது.

0: இருந்தது. அது அமெரிக்கர்களின் கௌரவமாகவும் அமைந்தது. அப்போதுதான் பிறந்தது ஓர் இசை குழந்தை, கருப்பர் இன மரபினில். தனது 9வது வயதிலேயே நட்சத்திர அந்தஸ்தை பெற்றது அந்த குழந்தைக்கு கிடைத்த பெருமை. பின் நாட்களில் உலக புகழ் பெற்ற பாப் இசை பாடகராக வலம் வந்தது இவரது திறமை. பாப்ஸ் என்றும் இசைத்துறையின் MJ எனவும் சிறப்பாக அழைக்கப்படுகிறவர் அவர். மைக்கேல் ஜோசப் ஜாக்சன் என்ற மைக்கேல் ஜாக்சனே அந்த பெருமைக்குரிய பாப் இசை பாடகர். பாடல் எழுதி அதற்கு இசையமைத்து அதற்கு ஏற்றார்போ நடனமாடி இடையிடையே நடிக்கவும் செய்த பல்துறை வித்தகர் அவர். 1982 இவரால் வெளியிடப்பட்ட த்ரில்லர் இசை கதம்பம் உலகில் அதிக அளவில் விற்பனையான இசை தொகுப்பு பட்டியலில் முதலிடம் பிடித்தது. பாப் இசை வரிசையின் இவர் தந்த ரோபாட், மூன் வாக் இவரின் இசை திறமைக்கு இன்றளவும் எண்ணற்ற பெருமைகளை சேர்த்து வருகிறது. உலகம் முழுவதிலும் உள்ள பல சமூக சேவை அமைப்புகளுக்காக எண்ணற்ற கச்சேரிகள் நடத்தி நிதி உதவி செய்தவர். பாப் இசை உலகின் மன்னன் மைக்கேல் ஜாக்சன் பிறந்தது 1958 இதே தினத்தில் அன்று. சென்னையில் பிறந்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர். தமிழ், தெலுங்கு உட்பட இந்தியாவின் பல்வேறு மொழி திரைப்படங்களில் நடித்து வருபவர். இவரது தந்தையார் மிகவும் புகழ்பெற்ற நடிகரான அக்கினேனி நாகேஸ்வர ராவ் என்ற நாகேஸ்வர ராவ். தேவதாஸ் திரைப்படத்தை தமிழ் உள்ளங்கள் மறக்கத்தான் முடியுமா? நாகார்ஜுனா பிறந்தது 1959 இதே தினத்தின் அன்று. திரைப்பட தயாரிப்பாளர் GK ரெட்டியின் மகன் இவர். இவரும் மிகச்சிறந்த திரைப்பட தயாரிப்பாளர். நடிகராக வருவதற்கு முன்பாக நடிகர் அர்ஜுனிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்தார். தமிழ் திரைப்பட நடிகர் தயாரிப்பாளர் விசால் பிறந்தது 1977 இதே தினத்தின் அன்று. இந்தியாவின் தலை சிறந்த ஹாக்கி வீரரான தியான் சந்தை பெருமைப்படுத்தும் விதமாக இந்தியாவில் அனுசரிக்கப்படும் ஒரு தினம் அது இந்திய தேசிய விளையாட்டு தினம். ஹாக்கி வீரர் தியான் சந்தின் பிறந்த நாளும் அதுவே. ஹாக்கி உலகின் தியான் சந்தின் சாதனைகள் தான் எத்தனை எத்தனை. ஆகஸ்ட் 29ஆம் தேதியான இன்றைய நாளில்தான் அவரது பிறப்பு. இந்திய ஹாக்கி விளையாட்டு வீரர் தியான் சந்த் பிறந்த நாள் ஆகஸ்ட் 29. இந்த நாள் இந்திய தேசிய விளையாட்டு தினமாக அனுசரிக்கப்படுகிறது இன்று.
1: 1991 ஆகஸ்ட் 29ஆம் நாள் மூடப்பட்டது
2: செமி பாலஸ்தீன்ஸ் அணு ஆயுத சோதனை தளம்.
1: அதன் நினைவாக அதிக எண்ணிக்கையிலான ஆதரவாளர்கள்,
2: துணை ஆதரவாளர்களால்
1: கஜகஸ்தான் குடியரசினால் ஓர் தீர்மானம் முன்மொழியப்பட்டது அன்று.
2: அணு ஆயுத சோதனை
1: அல்லது இதர அணு ஆயுத சோதனை மற்றும்
2: அணு ஆயுதமற்ற உலகத்தை அடைவதற்கான இலக்குகளில் ஒன்றான
1: அணு ஆயுத ஒழிப்பின் தேவை குறித்த
2: கல்வி
1: விழிப்புணர்வை அதிகப்படுத்துவதே அத்தீர்மானம்.
2: அதனைத் தொடர்ந்து ஐநா பொதுச்சபையின்
1: 64வது சந்திப்பானது
2: ஆகஸ்ட் 29ஆம் தேதியை
1: அணு ஆயுத சோதனைக்கு எதிரான
2: சர்வதேச நாளாக அறிவித்தது அன்று.
1: அதனால் கடைபிடிக்கிறோம் அணு ஆயுத சோதனைக்கு எதிரான
2: சர்வதேச நாள்
1: இன்று.
2: ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு
1: 2009. தெலுங்கு மொழியின் வளர்ச்சிக்காகவும்
2: பயன்பாட்டை ஊக்குவிக்கவும்
1: தெலுங்கு மொழி நாள் கொண்டாடப்படுகிறது.
2: கிடுகு வெங்கட ராமமூர்த்தி என்ற தெலுங்கு மொழி கவிஞரின் பிறந்த நாளான
1: ஆகஸ்ட் 29ஆம் நாளை
2: கொண்டாடுகிறோம்
1: தெலுங்கு மொழி நாளாக
2: இன்று.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு வைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
3: பிருத்வி Women's Innovator, your perfect partner. Prithvi, Prithvi, Women's Innovator, your perfect partner.

0: 50வது பொன் விழா ஆண்டில் தமிழ்நாடு துணிக்கடை வத்தலக்குண்டு.
1: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
6: 7:52 நாம் கேட்டு இருக்கும் கோடை பண்பலையிலிருந்து சுகமான காலை. நேர்களை இன்று காலை 9 மணிக்கு கோடை பண்பலையிலிருந்து அரங்கேற காத்திருக்கிறது உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில் நிகழ்ச்சி. 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், நாகா கொழுக்குட்டை மாவு திண்டுக்கல்லின் வானவில். வானவில் இன்று நமக்காக தந்திருக்கும் வண்ணம் என்ன? சொந்தங்கள் பலமா பலவீனமா? நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் நமக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? பலமாக இருக்கிறார்களா அல்லது பலவீனமாக இருக்கிறார்களா என்றுதான் கேட்டிருக்கிறது கோடை பண்பலையின் இன்றைய வானவில் நிகழ்ச்சி. நேய உறவுகள் பங்கு பெறலாம் இன்று காலை 9 மணிக்கு.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: வத்தலக்குண்டு தமிழ்நாடு துணிக்கடையின் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம் செப்டம்பர் 2 முதல். ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் பரிசு உண்டு, மற்றும் எண்ணற்ற ஆஃபர் ஆடைகள். தரத்திலும் ரகத்திலும் விலை மலிவிலும் மலைமகள் மடியில் மக்களின் பாராட்டில்.

வித்தியாசமான காலை நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். எல்லையில்லாத வானத்தையும் நாம் அளக்கலாம், எண்ணிக்கை கொள்ளாத விண்மீன்களையும் எண்ணி விடலாம், எட்ட முடியாத நிலவினையும் எட்டி விடலாம். நம்மிடம் விடாமுயற்சி மட்டும் இருந்தால் விடாமுயற்சியோடு பயணிப்போம், வெற்றி பெறுவோம் என கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மெலன் ரமேஷ், நன்றி நேர்களே.

இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டின் இளைஞர்கள் அர்ப்பணிப்புடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட்டு விளையாட்டுகளில் சாதனை படைக்கும் எண்ணத்தை தூண்டுவதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் நலனில் மத்திய அரசு அதிக அக்கறை கொண்டு செயல்படுவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்காக தமிழகத்தின் வளர்ச்சியை தாவேக அரசு முடக்கக்கூடாது என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சென்னை பெசன்ட்நகர் வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று மற்றும் செப்டம்பர் 7, 8 தேதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் உணவகங்கள் மற்றும் பேக்கரிகளில் விற்பனை செய்யப்பட்ட காலாவதியான உணவுப் பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி

மாவட்டம் ஒசூர் அருகே பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நம்ம பண்பல பேர சொன்னா சிறக்கும் சிறக்கும்.
1: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
2: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:04.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: அறுவடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. தொலைந்து போகாத சொந்தங்கள், மனதோடு இசைத்து நினைவுகளோடு கலந்து வாழும் அன்பு உறவுகள், காலை தென்றல் வருடும் இந்த இனிய வேளையில் கதிரவன் தன் பொற்கதிர்களை பரப்பி நம் மனதில் மகிழ்ச்சியை நிரப்பி மனதில் நிறைந்திருக்கும் அந்த அன்பையும் நினைவுகளையும் இனிய உறவுகளையும் மனதோடு கொண்டாட இனிய நேரமாக கோடை பண்பலை நுறுப்புள்ளி ஐந்தின் மனதோடு ராகம் இன்று இசைக்கிருக்கிறது தூரத்து சொந்தங்களுக்காக. அன்புடன் அழையுங்கள். இந்த எண்களில் அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 26 மற்ற அனைத்து உறவுகளும் வரலாம். 24 24 29 மற்றும் 290 333 முன்னிணைப்பிற்கு சொல்லியும் 4 5 4 2. நிகழ்ச்சியில் நான் உங்கள் பிரியமுடன் பூசியா. சொந்தங்கள், அதாவது யாரெல்லாம் கூப்பிடலாம், யாரெல்லாங்க கூப்பிடலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? வழக்கமான மாவட்ட நேயர்களை தவிர்த்து தமிழகத்தின் பிற பகுதியில் இருக்கிறவங்களும் கூப்பிடலாம். வெளி மாநிலத்திலேருந்து கூப்பிடலாமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களும் கூப்பிடலாங்க. நியூஸ் ஆனியர் செயலியில் கேட்டுட்டு இருக்கோங்க, நாங்களாம் கூப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் வேணால் கூப்பிடலாங்க. தூரத்து சொந்தமாக இணையுங்கள். இன்று நம் கோடை பண்பலை நுறுப்புள்ளியின் மனதோடு ராகத்தில் இப்போ யார் இணைப்பில் வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கும் கோடை பண்பலையும் தூரத்து சொந்தங்கள் நிகழ்ச்சி அன்பு அறிவிப்பாளரை வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க மேடம்.
0: என்னங்க ஏன் வாக்கிங் எல்லாம் முடிஞ்சா?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
0: போன வாரம் வரலையே நீங்க?
1: வரல வரல.
0: அதாவது ரொம்ப பிஸியா இருந்தேங்க, அதனால நீங்க வரல அப்படிதானே?
1: ஆமா.
0: சரிங்க சரிங்க. உடல் நலம் எல்லாம் எப்படி இருக்கு? அங்க கிளைமேட் எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
0: சரிங்க. பெங்களூர் எப்படி இருக்கு?
1: பெங்களூர் நல்லா கூலிங்கா இருக்கு.
0: எப்பயுமே கூலிங்கா தான் இருக்கு. வெயிலே வரலையா உங்க ஊர்ல?
1: ஆமா ஆமா.
0: அடடா, சரி பரவாயில்லங்க. அந்த இதமான

0: உயிரோட பயணிக்கிறதுக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: வழித்துணை
0: பாடல் வந்துட்டே இருக்குங்க. கொடை பண்புலியின் ஒரு புள்ளி 5 இருந்து நான் செய்யுங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
3: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
4: உறுதியானது, உத்தரவாதம்.

0: உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல் ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ். அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்,
1: வத்தலக்குண்டு தமிழ்நாடு துணிக்கடையின் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம் செப்டம்பர் 2 முதல். ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் பரிசு உண்டு மற்றும் எண்ணற்ற ஆஃபர் ஆடைகள். தரத்திலும் ரகத்திலும் விலை மலிவிலும் மலைமகள் மடியில் மக்களின் பாராட்டில் 50ஆவது பொன்விழா ஆண்டில் தமிழ்நாடு துணிக்கடை வத்தலக்குண்டு.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
5: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
7: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
6: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
7: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
8: மனம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் புகழுக்கும் இகழுக்கும் மானத்திற்கும் அவமானத்திற்கும் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பதாலே இந்த மனம் என்பது செம்மைப்படுத்திவிட்டால் எவ்வளவு பெரிய வெற்றிகளையும் எவ்வளவு பெரிய அடைய முடியாத இலக்குகளையும் அடைய முடியும் என்பதை முதலாவதாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சாமியார் ஒரு ஊருக்கு வந்திருக்கிறார். அவர் மேல ஒரு பொறாமை, என்ன இவருக்கு மட்டும் இவ்வளவு பெரிய செல்வாக்கு அப்படின்னு. அவர் அருள் வாக்கா சொல்றதெல்லாம் சொல்றார், நடக்கிறதெல்லாம் சொல்றார் அப்படின்னு அவரை பத்தி ரொம்ப பெருமையாக சொன்னார். உடனே ஒரு பையன் முடிவு பண்ணா, இந்த ஆளை முட்டாள் ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணினா. ஒரு சின்ன பட்டாம்பூச்சி, வண்ணத்தி பூச்சி, அதை எடுத்து பாக்கெட்டுக்குள்ள அப்படி விட்டு, பேண்ட்டுக்குள்ள அப்படி விட்டுக்கிட்டு மெதுவா அந்த சாமியார்ட்ட வந்து கேட்டா, இது உயிரோடு இருக்கா செத்து போச்சான்னு. ஒரு ஐடியா கூட தான் கேட்கறா, ஏன் உயிரோட இருக்குன்னு அவர் சொன்னா க்ளோஸ் பண்ணி வெளியே காட்டிடலாம், செத்து போச்சுன்னு சாமியார் சொன்னா எடுத்து வெளியே விட்டுருல, எப்படி சாமியார் தோத்து போனோம்? இந்த பட்டாம்பூச்சி செத்து போச்சா உயிரோடு இருக்கா அப்படின்னு கைக்குள்ள வைத்து மூடி கொண்டே கேட்கறான், இந்த பட்டாம்பூச்சி செத்து போச்சா உயிரோடு இருக்கான்னு. சாமியார் ரொம்ப அழகா சொன்னார், உள்ளது உள்ளபடி சொல்வதென்றால் அது உன் கையில் இருக்கிறதுன்னு. அது உன் கையில் இருக்கிறதுங்கிறது பொருத்தம், அது உயிரோடு இருக்குமா செத்து போகுமா என்பது உன் கையில் இருக்கிறது. ஒரு அமுக்கு அமுக்குனா க்ளோஸ், திறந்துட்டா தப்பிச்சிடும், அது உன் கையில் இருக்கிறது. நண்பர்களே, இந்த பட்டாம்பூச்சி தான் வாழ்க்கை, அது உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அது அழிந்து விடுகிறது, சரியாக பயன்படுத்தி விட்டால் அது உயிரோடு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் நிர்ணயிக்கிறீர்கள். நம்முடைய வெற்றி தோல்விகளை, நம்முடைய மான அவமானங்களை, நம்முடைய புகழ் இகழ் ஆகிய எல்லாவற்றையும் நாம் தான் நிர்ணயம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுகிறோம், கூடுமான வரைக்கும் எல்லாத்தையும் அடுத்தவங்க தலைமையில் வைக்கத்தான் ட்ரை பண்றோம். அவர் மட்டும் என் கூட ஒத்துழைச்சா, எனக்கு இன்னும் காத்து சாதகமா இருந்தா, ஜாதகம் சாதகமா இருந்தா, ராகு கொஞ்சம் உதவியா இருந்தா, கேது கொஞ்சம் கெடுதல் இல்லாம இருந்தான்னு. பக்கத்து வீட்டுக்காரனே நல்லா இருக்க மாட்டேங்கிறான், ராகுவும் கேதுவும் நமக்கு எங்கேருந்து நல்லா இருக்க போறான். இன்னும் கொஞ்சம் எனக்கு மட்டும் சுக்கரன் சௌரியமா இருந்தா நான் எவ்வளவோ மேல வந்திருப்பேன். ஒரு தீர்மானமான முடிவுக்கு வர வேண்டும். நம்முடைய வாழ்வினுடைய வெற்றி தோல்வி எல்லாவற்றையும் நாம் நிர்ணயிக்கிறோம். இந்த தெளிவு மிக மிக அவசியம். அப்புறம் நாம இன்னும் அடுத்தது என்ன நினைக்கிறோம், பிறரால் ரொம்ப பாதிக்கப்படுகிறோம் வாழ்க்கையில. யாராவது ஒரு சின்ன விமர்சனம் சொல்லிட்டா, இல்ல யாராவது ஒரு வார்த்தை நம்மளை பத்தி கூடுதலா சொல்லிட்டா, நாம் ரொம்ப பாதிக்கப்படுகிறோம். இன்னைக்கு பெருவாரியான மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை எங்கே தொலைக்கிறார்கள் என்று கேட்டால், யாராவது தன்னை விமர்சனம் செய்து விட்டால் உடனடியாக வாடி போய் விடுகிறார். ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு குழந்தை போய் அரங்கேற்றம் பண்ணது, என்ன ஆடுது அப்படின்பா. இதுக்கெல்லாம் வாடி போகக்கூடாது. நம்மளை பற்றி பல பேர் சொல்லுகிறார்கள் என்றால் அதனால் வாடாத ஒரு மனோநிலையை முதல்ல பெற்றாக வேண்டும். சில பேர் சாப்பிட உட்கார்ந்துட்டு பாராட்டவும் மாட்டான். இப்போ பாராட்டாத சந்தோஷமா இருக்கும். மனைவி பரிமாறுறா, இப்படி மனைவி பரிமாறுற போது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருப்பா. அவ பரிமாறிட்டு இவர் எப்படி ரசிக்கிறாரு, நம்ம வச்ச சமையல் நல்லா இருக்குன்னு பார்க்குறாரான்னு இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பா. அவ ஒரு ரசம் வச்சுட்டு அதை அப்படி விடுகிற போது இவன் ரசிக்கிறானா அப்படின்னு பார்ப்பா. அப்படியே இடிச்ச புளி மாதிரி உட்காந்துருப்பா, பாராட்டவே மாட்டான், அப்படியே இருப்பான். பாராட்டாம இருக்கிறது ஒரு வகையான மன வருத்தத்தை உண்டு பண்ணும். இன்னும் சில பேர் எப்படின்னா, எதுக்கெடுத்தாலும் குறை சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கலாம். அப்ப போடட்டுமா? வேண்டாம், போட்டா நல்லா இருக்காது. இதுக்கு என்ன பண்ணுவீங்க, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கலாம் அப்படின்பா. போடட்டுமா?

0: அப்படின்னா இல்ல போட்டா நல்லா இருக்காது, இதுக்கு என்ன முடிவு இருக்கு, ஏதோ ஒரு குறை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோடய சொல்றான். இது நீங்க அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற விஷயம், அதுக்காக தான் அதுல தொடங்கினேன். நான் நம்பிக்கை விதைகளை நாள்தோறும் தூவதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையை வேறு யாரும் நிர்ணயிப்பது இல்லை, நாம் தான் நிர்ணயிக்கிறோம்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம். போமக்ஸ் பனியன்கள், ஜெடிகள், டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: மணி 17 நிமிடத்தில்

0: வணக்கம் மேடம், முன்பு இழந்த அடி மாமரே.
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு.
1: நல்லா இருக்கும். காலையில சாப்பாடுலாம் ஆச்சா?
0: என்ன
1: யோசிச்சு வருது, சாப்பிட்டு இருக்கீங்களா என்ன?
0: இல்ல இல்ல, சாப்பிட்டு வந்தேன்.
1: சரிங்க சரிங்க. மும்பை எப்படி இருக்கு? இப்பதான் பெங்களூர்ல இருந்து நாங்க அப்படியே பயணிச்சு மும்பை வந்திருக்கோம் நினைக்கிறேன். மும்பை எப்படி இருக்கு?
0: இல்ல மும்பை நல்லா இருக்கு. என்ன மழை இல்லாம இருக்கு? நாலஞ்சு நாள்
1: வந்துரும். எங்கள்கிட்ட பேசிட்டீங்கல்ல, கொடைக்கானல்ல இருந்து கொஞ்சம் பார்சல் பண்ணி அனுப்புறோம். சரிங்களா? சரிங்க. என்ன பாடல் கேட்கலாம் அலி முகமது? சரிங்க, பாடலும் வந்துட்டு இருக்கு. கொடை பண்பலை 100.5 உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் நன்றிங்க.

உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: கல்யாணத்துல கவனிச்சியா,
4: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

0: எட்டு மணி 25 நிமிடத்தில் மனதின் சிராகம் பாடி மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். மனதோட ராகம்னு சொல்லும் போதே சிரிக்கிறீங்க அப்படிங்கிறீங்களா? எதிர்த்தாப்புல ரெண்டு பேர் இருக்காங்கங்க, அவங்க எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, நான் எதுக்கு சிரிக்கிறேன் அவங்களுக்குன்னு தெரியல, உங்களுக்கு தெரியாது. அதனால இப்ப வந்து அந்த புன்னகையோட யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: குமார், இடுக்கி மாவட்டம், கேரளா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் குமார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சரி, என்ன குமார் நீங்க வந்து தூரத்து சொந்தங்களுக்கு வரீங்க? அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய நிகழ்ச்சியெலாம் வச்சுருக்கோம், பாட்டு பட்டாளம் இருக்குது, மண்ணத்தூரிகி இருக்குது, அதிலெல்லாம் வரீங்களா என்ன? சத்தமே இல்லையே.
1: அதெல்லாம் வர்றதில்லை மேடம்.
0: ஏன் வர்றதில்லை? வரலாம்ல.
1: கண்டிப்பா
0: வாங்க. இன்னைக்கு கூட பாட்டு பட்டாளம் என்னவாக வர இருக்குது அப்படின்னா, நாங்கள் ஒரு பாடல் தருவோம் குமார், அந்த பாட்டை நிறுத்திடுவோம். என்னடா நமக்கு பிடிச்ச பாட்டு போட்டு இப்படி பாதியில நிறுத்திட்டாங்களேன்னா நீங்கள் யோசிக்காதீங்க, நிறுத்தி அவர்கள் இருந்து அந்த பாட்டை பாடணும், அதுதான் இன்னைக்கான பாட்டு பட்டாளம். சரிங்களா?
1: மனசிலாயோ
0: வந்துட்டே இருக்குங்க. கொடை பண்பலை 100.5. நன்றிங்க.

இப்படி சூடு.

0: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: கோடை பன் விலை 1.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: 8:31 கொடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். அதாவது அப்பப்போ ஷாக் கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்பயுமே ஷாக்லேயே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம சக்தி மாதிரி ஆட்கள் கூட பயணிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே அந்த ஷாக் இருந்துகிட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படின்னு நீங்களும் சொல்லுங்கள். இப்போ யார் இணைப்பில் வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியிலிருந்து ஃபாத்திமா.
0: எப்படி இருக்கீங்க ஃபாத்திமா?
1: நல்லா இருக்கோம், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் ரொம்ப நலமா இருக்கோம். இன்னைக்கு சமையல்லாம் ஆச்சா? என்ன சமைச்சீங்க?
1: காரமே
0: வரலையே. சமைப்போம், நல்லாவே இருக்காது, என்னடா நம்ம இப்படி ட்ரை பண்ணோமே நல்லாவே வரல அப்படின்னு யோசிப்பாங்க.

0: செஞ்சா நல்லாவே வர மாட்டேங்குது, இருக்கிற எல்லாத்தையும் அள்ளி பிடிச்சு அது சூப்பரா வந்துடும் அப்படிதானே? அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையே. சரிங்க சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: இது ஒண்ணு சொல்றேன், நிம்மதிங்கிறது எதுல எதுல இருக்குன்னா, எல்லாம் கிடைத்த பிறகு வருவதல்ல, இருப்பதை மனதார ஏற்றுக்கொள்ளும் போது பிறக்கிறதா நிம்மதி.
0: கண்டிப்பா
1: எனக்கு வந்து ஏதாவது ஒரு பாட்டு,
0: ஏதோ ஒரு பாடல் வந்துட்டே இருக்குங்க. கொடை பண்புலி நெருப்புலி ஐந்துல இருந்து நன்றிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.

0: 8:38 கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் இன்று தூரத்து சொந்தங்களை அன்போடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: பாலக்காடு மாவட்டம் கொளஞ்சாம்பாறு செல்வராஜ்.
0: செல்வராஜ், ஐயா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குங்க. ரொம்ப நாள் ஆயி போச்சுங்க. நான் வந்து நிச்சயம் வந்தேங்க கொடைக்கானல்க்கு.
0: கொடைக்கானலுக்கே வந்துட்டீங்களா?
1: அங்கேயே வந்துட்டேன்.
0: எப்படி பாருங்க, இப்படியே எல்லாரும் நாங்களும் பாருங்க. இப்ப வந்ததுல இருந்து நாங்களும் ஃபர்ஸ்ட் பெங்களூருக்கு போனோம், அப்படியே அங்கிருந்து மும்பைக்கு வந்தோமா, அப்புறம் சரி இன்னும் ரொம்ப தூரம் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இடுக்கிக்கு வந்தோம். இடுக்கிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு பக்கத்துலேயே நீலகிரி இருக்குன்னு. நீலகிரி வந்த கொஞ்ச நேரத்துல அட நாங்களும் பக்கத்துல தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாலக்காட்டுல இருந்து நீங்க வந்துட்டீங்க, அப்படிதானே?
1: பாலக்காட்டுல இருந்து வந்து.
0: சரிங்க சரிங்க சரி. என்ன பாடல் கேட்கலாம் செல்வராஜ் ஐயா?
1: இட்லி கடையிலிருந்து அந்த எல்லா ஸ்டாண்டிங் அந்த பாடல்.
0: சரிங்க, பாடலும் வந்துட்டே இருக்கு கொடை பண்பலை 100.5 இருந்து. நன்றிங்க.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
3: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும். மனதோடு ராகத்தில் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து தூரத்து சொந்தங்களுக்காக வந்துட்டு இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வர இருக்குதுங்க கொடை பண்பலை 100.5 வானவில் இன்று தீட்ட இருக்கக்கூடிய வண்ணம் சொந்தங்கள் பலவீனமா பலமா அப்படின்னு சொல்லி தாங்க கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்க, சொந்தங்கள் அப்படின்னா பலமா இருக்காங்களா இல்லை நமக்கு பலவீனமா இருக்காங்களா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வானவில் கேட்க இருக்கிறது. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க மனதோடு ராகத்தில்? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கே சிவசுப்ரமணியம்.
1: சிவசுப்ரமணியா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கு மேடம். நலமா இருக்கீங்களா?
1: நாங்களும் ரொம்ப நலமா இருக்கோம். அதாவது வீக் டேஸ்ல எல்லாம் சொல்லுங்க. அனைவரும் நலமா இருக்கும். வீக் டேஸ் அதாவது வார நாட்கள் எல்லாமே வந்து எல்லாரும் ரொம்ப பரபரப்பா இருப்பாங்க. ஆனா இந்த சனி ஞாயிறு வந்துட்டாலே ஒரு சிலர்ல பயங்கர ஜாலி ஆயிருவாங்க. ஏய் ஜாலி லீவு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி எல்லாம் நீங்க என்னைக்காச்சு எனக்கு இன்னைக்கு லீவுங்க ரெஸ்ட்டுங்க நான் வீட்டுல ஜாலியா இருக்க போறேன் அப்படிலாம் நினைச்சிருக்கீங்களா? நிறைய நினைச்சிருக்கீங்களா? அப்ப இன்னைக்கு லீவா உங்களுக்கு இல்ல வேலைக்கு போகணுங்களா? லீவு தான். அப்ப வேற பிறகு என்ன, ஒரே ஜாலிதான். வீட்டில் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம்.
2: ரெஸ்ட் எடுக்கலாம், ஆலயத்துக்கு போகலாம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. சரிங்க, அப்படியே உங்களுடைய அந்த ரெஸ்டோட சேர்த்து என்ன பாடல் கேட்கலாம் இப்போ?
2: ரெஸ்டோட கேட்டு பாடல்னா படம் ராயல். பாடல் வாட்டர் காப்பேட்டு.
1: சரிங்க, பாடல் வந்துட்டு இருக்கு கொடை பண்பலையின் 100.5 நன்றிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
3: கோடை பண்பலை 100.5 சைபால்.
4: முகத்தில் வருவா சைபால், சரியா திறங்க சைபால், இதையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
5: சைபால்
3: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
6: ஒரு விவசாயி விதைக்கிறதுக்காக வயல்வெளி பக்கம் போகிறார். விதைகளை அள்ளி வீசினார். அப்போ என்ன ஆச்சுன்னா, சில விதைகள் வந்து பாதை ஓரத்தில் விழுந்தது, சில விதைகள் முள் செடிகள் மண்டி இருந்த புதருக்கு இடையில் விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. பாதை ஓரத்தில் விழுந்த விதை என்ன ஆச்சுன்னா, அதெல்லாம் பறவைகள் கண்ணில் போட்டுவிட்டுது. உடனே வந்து உட்காந்து கொத்தி தின்னுட்டு போட்டுது. அதிகமாக மண் இல்லாத பாறை பகுதியில் விழுந்த விதையெல்லாம் லேசாக வேர் விட்டு முளைக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் வேறு கீழையும் ஆழமாக போக முடியல, மேலேயும் சூரிய வெப்பம் அதிகம் தாங்க முடியல, எல்லாம் காஞ்சி கருகி போட்டுது. புதர் பகுதியில் சில விதைகள் விழுந்தது இல்லையா, முள் செடிகள் காடாக மண்டி போயிருந்தது, அதனால் முளைச்சி வர்ற செடிக்கு நெருக்கடி அதிகமாக போட்டுது, சரியாக வளர முடியல, விளைச்சலும் சரியாக இல்லை. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் மட்டும் நல்லா முளைச்சிது, நல்லா வளர்ந்தது, விளைச்சலும் பிரமாதமாக இருந்தது. இந்த கதையை சொல்லிவிட்டு, கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அப்படிங்கிறார் இயேசு பெருமான். ஆமாம், இயேசு கடலில் நின்ற படகு ஒன்றில் உட்காந்துருக்கிறார். கடற்கரையில் ஏராளமான மக்கள் உட்காந்துருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இயேசு வந்து ஓமைகள் மூலமாக மக்களுக்கு பல உண்மைகளை சொல்லிகிட்டு இருக்கிறார். மக்கள் அந்த கதையை கேட்டுட்டு ஒன்றும் புரியாமல் முழிக்கிறாங்க. அதை கவனித்த இயேசு அந்த ஓமையை விளக்க ஆரம்பித்தார். இதில் அந்த விதைக்கிறவர் தான் இறைவன். அவருடைய வார்த்தைகளை விதைக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்கிற மக்கள் அந்த விழுந்த விதைகள் மாதிரி 4 வகையானவர்கள். சில பேர் பாதை ஓரத்தில் விழுந்த விதைகள் மாதிரி இறைவன் வார்த்தைகளை அவங்க கேட்குறாங்க. ஆனால் தீய எண்ணங்கள் செய்கைகள் மூலமாக விதைக்கப்பட்ட வார்த்தைகள் அழிஞ்சு போடுது. இறைவன் வார்த்தைகளை கேட்ட உடனே மகிழ்ந்து போய் உடனே சில பேர் அதை ஏற்றுக்கிறாங்க. இவங்கள்லாம் அந்த பாறை பகுதியில்

0: விழுந்த விதைகள் மாதிரி. அதனால் இவங்கள்லாம் வேர் இல்லாதவங்க, கொஞ்ச காலத்துக்கு இறை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க. அதனால் ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டால் உடனே தடுமாறுவாங்க, தங்கள்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகளை விட்டுட்டு பாவ வழிகளுக்கு போயிடுவாங்க. முள் செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகள் மாதிரி உள்ளவங்க யாருன்னா, இவங்களுக்கு உலக கவலை உண்டு, செல்வத்தின் மீது மயக்கம் உடையவர்கள், உலக ஆசைகள் இவங்களுக்குள்ள பூந்துடுறதுனால அங்கே இருக்கிற நல்ல பண்புகள் வந்து மறைஞ்சு போயிடுது. அதனால் அவங்களும் உபயோகம் இல்லாதவங்களாகிடுறாங்க. நல்ல மனிதர்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள். இவங்க வந்து இறை வார்த்தையை கேட்குறாங்க, அதை ஏற்றுக்கிறாங்க, அவங்களும் நல்லபடியாக வாழ்கிறாங்க, அடுத்தவங்களுக்கும் உபயோகமாக இருப்பாங்க. இதுதான் இயேசு சொன்ன விளக்கம். நல்ல வார்த்தைகளை கேளுங்கள், நல்ல வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருங்க. இதுதான் பெரியவங்கள்லாம் நமக்கு சொல்லுகிற உபதேசம். ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணார், இதை பாருப்பா, நல்ல வார்த்தைகளை கேட்கணும், எப்போதுமே மகன் வந்து அப்பா பேச்சை கேட்குறது நல்லது அப்படின்னாராம். நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் என் தலையில் ஒரு முடி நரைச்சி வெள்ளையாக போடும்ப்பா, நீ செய்கிற ஒவ்வொரு தப்புக்கும் என் தலையில் ஒவ்வொரு முடி வெள்ளையாயிடும் அப்படின்னாராம். பையன் யோசித்தான், அப்பா இப்போ தான் எனக்கு புரியுது, தாத்தாவோட தலைமுடி பூராவும் வெள்ளையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்ங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது
1: அப்படின்னானும். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

8:55 ஆயாச்சு. கொடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கும் வந்துட்டோம். மனதோடு பயணித்த அன்பு உறவுகளைப் போல் இந்த இனிய நேரமும் உங்கள் நினைவுகளின் இனிமையை தொடரட்டும். மனதில் புன்னகையை விதைத்து இனிய பாடல்களோடும் இதமான நினைவுகளோடும் உங்கள் அன்போடும் இணைந்திருந்த இனிய தருணங்களை இன்னிசையோடு மெருகேற்று நிறைவுக்கு வருகிறது கொடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் நிகழ்ச்சியோடு நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் பௌசியா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிய மனதோடராகும். எனினும் கொடை பண்பலை 100.5 வர இருக்குதுங்க வானவில். இன்றைய வானவில் தர இருக்கக்கூடிய வண்ணம் சொந்தங்கள் பலமா பலவீனமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அதாவது 9 மணிக்கு வர இருக்குதுங்க. அதற்கு முன்பாக கேட்கலாம் சிரிச்சிருக்கும்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டின் இளைஞர்கள் அர்ப்பணிப்புடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட்டு விளையாட்டுகளில் சாதனை படைக்கும் எண்ணத்தை இந்த தினம் தூண்டுவதாக அமைந்துள்ளது என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டில் சர்க்கரை பற்றாக்குறை ஏதும் இல்லை என்றும் நியாயமான விலையில் தாராளமாக சர்க்கரை கிடைப்பதை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொடர் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டில் மலேரியா பாதிப்பு மற்றும் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகள் கடந்த 10 ஆண்டுகளில் 80% குறைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 597 அதிகரித்துள்ளது. சுமார் 2000 பேரை காணவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது. திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்காக தமிழகத்தின் வளர்ச்சியை தாவேக அரசு முடக்கக்கூடாது என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மறுநாள் திங்கட்கிழமை பிற்பகலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு மதுபாலன் கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழா இன்று மாலை தொடங்குவதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை பெசன்ட்நகர் வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று மற்றும் செப்டம்பர் 7-8 தேதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் 5ஆம் இடம் பெற்ற இந்திய அணிக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படுவதாக ஹாக்கி இந்தியா அமைப்பு அறிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965239999.
4: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.
4: இனிய வணக்கம் நேர்களே, கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி, வானவில் மேடை நீய உறவுகளை அன்போடு அழைத்து காத்திருக்கிறது. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதருடைய வாழ்க்கையும் அன்பு, மகிழ்ச்சி, பாசம், கவலை, சோகம், துக்கம் இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி எவ்வளவோ உணர்வுகள், எல்லா உணர்வுகளும் இருந்துகிட்டே தான் இருக்குது. எல்லா விதமான உணர்வுகளும் சில நேரங்களில் அதிகமாக வெளிப்படுத்த வேண்டிய அவசியமும் ஏற்படுது. அதிகமான துக்கம், அளவு கடந்த சந்தோஷம், தாங்கவே முடியாத மனவேதனை, தவிர்க்க முடியாத பாச போராட்டம், இந்த மாதிரி பல முகங்கள் நம்ம மனதுக்குள்ளே பல நேரங்களில் ஏற்படும். இப்படி இந்த மாதிரியான தருணத்திற்கு காரணம் என்னவாக இருக்கும்? முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா மகிழ்ச்சி, துக்கம், இந்த இரண்டுமே நம்ம எல்லாரையும் மாறி மாறி புரட்டி போடக்கூடிய ஒன்று. மகிழ்ச்சியை தாண்டிய துக்கம், துக்கத்தை தூக்கி போடுற அளவுக்கு மகிழ்ச்சி. இப்படி தான் நாம் பல விஷயங்களை கடந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனந்த சிரிப்பு சில நேரம் கண்ணீரில் முடியும். கண்ணீர் சிரிப்பை தரக்கூடியதாக இருக்கும். யோசிக்கும்போது இவ்வளவு தான் வாழ்க்கை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதை அந்த மனசு, நம்மளுடைய மனசு எப்போவுமே ஏற்றுக்கிறாது. எப்போவுமே சிரிப்பு இருக்காது, எப்போவுமே கண்ணீரும் இருக்காது. இதை தான்ப்பா வாழ்க்கை அப்படின்னு நாம் உணரக்கூடிய தருணம் அழகானதாக தானே இருக்கும். இந்த அழகான தருணத்தை நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் தரக்கூடிய மிக பெரிய ஒன்று அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா சொந்தங்கள் தான். வாழ்வையே மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி சொந்தங்களுக்கு இருக்குது, உறவுகளுக்கு இருக்குது. ஒரு சில நேரத்தில் சின்ன பிரச்சனை வரும்போது ஒரு முள்ளை குத்தினா அதை எடுத்து போட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்ருப்போம். ஆனால் அந்த முள்ளே குத்தி கிழிக்கும்போது நம்ம மனசு என்ன நினைக்கும்? இந்த நேரம் வராமலே இருந்திருக்கலாம் அப்படின்னும் தோணும். ஆக இப்படி இன்பம் துன்பம் இரண்டும் தரக்கூடிய சொந்தங்கள்,

நமக்கு பலமா பலவீனமா, சொந்தங்கள் பலமா பலவீனமா என்பதை தான் இன்றைய வானவில் மேடையை கேட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்குபெற அறிமுகங்கள் 24 24 24 சகோதரிகள் 24 24 29 மற்ற அனைத்து நேய உறவுகளும் 24 24 26 290 333 என்ற எண்களிலும் இணையலாம். முன்னிணைப்பிற்கு 0 45 42 நிகழ்ச்சியில் உங்களோடு இணைய காத்திருக்கிறேன். மெல்லி ரமேஷ், சொந்தங்கள் பலமா பலவீனமா? சொந்தம்

0: அழகான இசையோட நிகழ்ச்சியில் இனி காத்திருக்கும் முதல் நேய உறவு வாங்க பேசலாம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திரளி கிராமத்துல இருந்து மாயக்கண்ணன் பேசுறீங்கம்மா. நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், சொல்லுங்க மாயக்கண்ணன்.
1: சொந்தம் என்னை பொறுத்தவரைக்கும் பலவீனம் தாம்மா. ஆழம் விழுதுகள் போல் ஆயிரம் உறவுகள் இருந்தன, வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன்னு கண்ணதாசன் சொல்றாருங்கம்மா. அதாவது நம்மளுடைய தன்னிச்சையா வந்து எந்த ஒரு முடிவும் தைரியமா எடுக்க முடியாமலும் மகிழ்ச்சியாக இந்த சமூகத்தில் நாம் நடமாட முடியாததுக்கு சொந்தம் ஒரு காரணமா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்துங்கம்மா.
0: சரிங்க, நன்றிங்க. தொடர்ந்து பேசலாம், அடுத்து நேயர்வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்கம்மா.
2: தூத்துக்குடி மாவட்டம் சென்னை.
0: நலமா இருக்கும்மா, சொல்லுங்கம்மா.
2: மேடம், சொந்தங்கள் பலமா பலவீனமா கேட்டிருக்கீங்க. பலவீனம்தான் மேடம், போராமங்கிற குணத்தினால நீங்க நல்லா இருந்தா எனக்கு பிடிக்காது, நான் நல்லா இருந்தா உங்களுக்கு பிடிக்காது, அதனால பலவீனம்தான் மேடம். நன்றி மேடம்.
0: நன்றிங்க, நன்றிங்க. பலவீனம் தாங்க அப்படின்னு மாறி தாயமா சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த நேயர் வாங்க.
3: சொந்தம் எப்போதும் தொடர்கதைதான், முடிவே இல்லாதது. பிராப்தன் திரைப்படத்தில் பாடல் போல கண்டிப்பா பல பலந்தா சுவரி. ஏன்னா ஆக்சுவலி வந்து தனிமரம் தோப்பாது பாத்தீங்களா, சார்ந்ததான் உறவுகளோடு சார்ந்துதான் வாழ முடியும். அவரு சொல்லுவாங்க, டே என்னம்மா ஆறுமாமா ஏண்டி தெரியலையா, அவருக்கு நல்லது இடத்துல ஷேர் பண்ணும் பொழுது நீ பிரான்சிஸ் தூக்கி வளர்த்திய, நீ தூக்கின உடனே யூரின் பேஞ்சுட்டானே அவனுடைய மகன்தான், தூக்கி வளர்த்தி அவனுடைய மகன்தாமா என்று பேரேமா அப்படின்னு சொல்லும் போது அந்த செடிகள் எவ்வளவு மகிழ்ச்சி சொல்லிருக்கு, மனதுல எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு
0: சொல்லும் போதே தெரியுது.
3: என்னடி நான் தூக்கி வளர்த்த பேரனாவே இப்பதான் தூக்கி வளர்த்தது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தருணங்களை ஷேர் பண்ணும்போது அந்த அன்பின் வெளிமாத்தான்.
0: அதாவது எவ்வளோ நாட்களுக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் கூட இப்போ நடந்த மாதிரி ஒரு நினைவு, அந்த நினைவும் அழகானது தானே. சொந்தங்கள் பலம் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க அந்தோனியா. இனி தொடர்ந்து கோடை பண்புலையோடு இணைந்திருப்போம் வானவில் நிகழ்ச்சியில்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது ஒரு லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட். ஒரு லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத ஒரு

0: லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி ஒரு லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: ஒரு லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: கவுன்சிலிங் கோட் 2624.
9: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
10: தொடர்புக்கு 8985712345.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கொழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: கொழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்ட.
2: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேமா.
3: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன் சாத்தந்தை பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
5: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
6: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கோயம்புத்தூர். நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் கார்பரேட் ட்ரெய்னிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
7: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
8: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பன்மலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
9: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
10: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
8: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில். இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
11: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
12: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
11: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
13: கவுன்சிலிங் கோட் 2624.

0: சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் விலகி போகக்கூடிய உறவுகளும் இருக்காங்க. என்னதான் நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் நம்மளை விட்டு போகாத சொந்தங்களும் இருக்காங்க. சொந்தங்கள் பலமா பலவீனமா என்பதை தான் இன்றைய வானவில் நம்மை பேச அழைக்கிறது. 9:18 பண்பலையோடு இணையக்கூடிய நீ உறவு வாங்க பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்லுங்கய்யா.
1: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டம் பெரிய சேன் பேசுறேங்க.
0: சொல்லுங்கய்யா.
1: சொந்தங்கள் வந்து பலவீனங்க. இப்போ பெற்றத்தில் வந்து தாய் தந்தையை விட்டு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு தனி கொடுத்தன போயிருது, அது பலவீனம். அண்ணன் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா பாக பிரிவினம், குடும்பத்தில் பிரிவு, பலவீனம். உடன் பிறப்புல வந்து பிறந்த பெண் பிள்ளைகள் வந்து சொத்துல பங்கு, பிரிவு, குடும்பத்தில் இருக்கிறாங்க, பலவீனம். உறவுல வந்து திருமணம் வந்து தடைபடுதல், பலவீனம், வெறிசல். சொந்தங்கள் வந்து பலவீனம் மேடம்.
0: அதாவது பெரியசாமி ஐயா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பிளவு முக்கியமாக சொன்னோன்னா பிரிந்து

0: குடும்பத்துல பங்கு பிரிவு, குடும்பத்தில் இருக்கிறாங்க பலவீனம், உறவுல வந்து திருமணம் வந்து தடைபடுதல் பலவீனம், வெறிச்சல், சொந்தங்கள் வந்து பலவீனம். மேடம்,
1: அதாவது பெரியசாமி ஐயா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பிளவு முக்கியமாக சொன்னோன்னா பிரிந்து போகக்கூடியது, அதனால பலவீனம் தான் அப்படின்றத சொன்னாங்க. தொடர்ந்து அடுத்த நேரில் சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
2: காலை இனிய வணக்கம். ஈரோடு
1: மகிழ்ச்சிமா, சொல்லுங்கம்மா.
2: என்னை பொறுத்த வரையில்
1: என்னம்மா
2: சொந்த பந்தம் வந்து பலவீனம்
1: தான். ஆ ஆ ஆ,
2: நண்பர்கள் வந்து ஃப்ரெண்டுகள் வந்து நமக்கு வந்து உறுதுணையா இருப்பாங்க. எனக்கும் இதுவரையில அப்படித்தான் இருக்கும். சொந்த பந்தம் வந்து நம்ம பணம் இருந்தாதான், நம்ம கொஞ்சம் நல்லா இருந்தோம்னா இதுல கொஞ்சம் தாக்கு போயிட்டோம்னா தேறி மீச்சிட்டு போயிடுவாங்க. சொந்தம்
1: பலவீனம். அதாவது சொந்தங்கள் மட்டும்தான் சொந்தம் கிடையாது, உண்மையான அன்பு எங்க இருக்கிறதோ அங்கிருந்தும் சொந்தங்கள் வருகிறது. இப்போ அடுத்த நேயரை சந்திக்கலாம். வாங்க வானவில் நிகழ்ச்சியில்.
3: வணக்கம். சேலம் வேம்படி சாரத்து தண்டபாணி.
1: சொல்லுங்க ஐயா.
3: அதாவது பலம்னு சொல்லலாம், ஏன்னா பிறவாமை வேண்டும் சொல்லி இறைவன் கிட்ட வேண்டாம். ஆனா இருந்தாலுமே தவம் இருந்து பெற்றப்புடன் சொல்லி குழந்தைய நம்ம வாரிசுகளை உருவாக்கி சொந்தத்தை உருவாக்கணும். அந்த சொந்தம் வந்து நம்மள பாதுகாக்கிற நம்பிக்கையில அது பலமா இருக்குன்னு தான் எல்லாருமே நம்ம நம்பி நம்பிதான் நம்ம தந்ததிகளை காப்பாற்றுறோம். அவங்களுக்காக தான் நம்ம உழைக்கணும். அந்த பலத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு நாம போக போறோம். பேர் சொல்லும் பரம்பரை தலைமுறை தலைமை வீரபாண்டிய கட்டபொம்மனாகட்டும் காந்தி ஐயா இவங்கெல்லாம் வந்து அவங்க அவங்க பேரை வச்சுதான் இந்த குழந்தைங்கெல்லாம் வந்து பலமா நினைக்கிறாங்க.
1: அதாவது பலம் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பிக்கை நம்ம கிட்ட இருந்துதான் அது வந்து ஏற்படுது. அதை வந்து நமக்கு அவங்களுக்கு அழகா நம்ம பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறதுலதான் இருக்கு. நம்ம கிட்ட இருந்துதான் அவங்க பல விடயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம சொல்லக்கூடிய ஒரு விடயம் வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒன்றா இருக்கும். அதுவே ஒரு பலவீனத்தை தவிர்த்து பலத்தை உருவாக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்ற கருத்தை சொன்னாங்க. நன்றிங்கய்யா. தொடர்ந்து பேசலாம். பண்பலையோடு இணைந்திருப்போம். 9:21 நிமிடத்தில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
8: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்லின் நல்வாழ்த்துகள்.

பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல் கவுன்சிலிங் கோட் 2624.

0: உணர்வுகளை நம்ம உணர்றதுக்கு முன்னாடி, அர்த்தங்களை ஆராயறதுக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் பலவீனத்தை தரக்கூடியதாக இருந்து இருக்கலாம். சொந்தங்கள் பலமா பலவீனமா என்பதை தான் இன்றைய வானவில் மேடை நம்மை பேச அழைத்திருக்கிறது. பண்பலியோடு இணையக்கூடிய நேயர், வாங்க பேசலாம்.
1: இனியான காலை வணக்கம் கூறி இணைப்பில் இணைபவர் ஏட்டூர் வட்டம் ஐம்பத்தோருல இருந்து கலைச்செல்விங்கம்மா.
0: வணக்கம் கலைச்செல்வியம்மா, சொல்லுங்கம்மா.
1: பலம்னு சொல்ல வரேங்கம்மா.
0: ஆ சொல்லுங்கம்மா.
1: எப்படின்னா நம்ம தாய் தந்தை எல்லாம் நம்ம சொந்த பந்தங்கள் இல்லைன்னா நாம இல்லைங்கம்மா. நமக்கு சின்னதா ஒரு உடல்நிலை சரியில்லைன்னா கூட நம்மளை சுற்றிலும் நின்று அளவக்கூடிய ஒரு அளவக்கூடிய ஒரு சொந்தங்கள் தான் நம்மளுடைய சொந்தங்கள்மா. நமக்கு ஒரு பலமா இருக்கிறவங்க நம்மளுடைய சொந்தங்கள் தான்மா. எப்படின்னா ஒரு கட்டிடத்துக்கு அஸ்திவாரம் போல நம்மளுடைய சொந்தங்கள், அண்ணன் தம்பி, அக்கா தம்பி, மாமே மாமே, சித்தா சித்தப்பா சித்தி, இந்த மாதிரி உறவுகள் தான்மா நம்ம வாழ்ந்தாதான்மா நம்மளுடைய வாழ்க்கையே மேம்படும்.
0: ஆஹா ஆஹா, எவ்வளவு அழகு. அதுவும் நம்ம நம்முடைய உறவுகள கூட இருந்த அந்த தருணம், அதை வந்து மற்றவங்ககிட்ட சொல்லும்போது, அதான் பாருங்கள் அவங்க தான் எங்களுடைய அண்ணன், எனக்கு எத்தனை அண்ணன் இருக்காங்க தெரியுமா அப்படின்லாம் நம்ம சொல்லும்போது, அந்த சொல்கிறதுலையே நம்முடைய மகிழ்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றத நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய அந்த தருணமும் இனிமையானதான். இப்போது எடுத்துனே வாங்க.
2: அக்கா வணக்கம். அக்கா
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
2: நான் வாங்கலேருந்து ராஜேஸ்வரிக்கா, நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கும் ராஜேஸ்வரிம்மா, சொல்லுங்கள்.
2: சொந்தம் பலமா பலவீனமா கேக்குற பலம் தாக்கா. எப்படின்னா ஒரு சந்தோஷமா இருக்கும்போதும் சரி, கஷ்டத்துல இருக்கும் சரி, நான் கூட இருக்குமான்னு வந்து பக்கத்துல நிப்பாங்க. எதுவுமே சரி, நம்ம நம்ம வச்சுக்கிற இதுதான் அக்கா, பலமா இருக்கா பலமா இதமா இருக்க நம்ம வச்சுக்கிறது. நம்ம என்ன திருப்பி குடுக்கறோமோ அதான் நமக்கு வரும்.
0: நம்ம கிட்ட இருந்துதாமா வருது, அது பலமா இருந்தாலும் சரி பலவீனமா இருந்தாலும் சரி, நம்ம அடுத்தவங்க கிட்ட குடுக்கறதுல இருக்கு, நம்ம பெறக்கூடியதுல இருக்கு அப்படின்றத ராஜேஸ்வரி அம்மாரும் அழகா சொன்னாங்க. இப்போ அடுத்த நேயர் 9:27 பண்பலையோடு இணைய காத்திருக்கும் நேயர்.
3: காலை வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க ஐயா.
3: ஈரோடு சூரம்பட்டி வளர்த்து இளங்க பேசுறமா.
0: சொல்லுங்க ஐயா.
3: சொந்தம் வந்து பலனாமா?
0: ஆஹா,
3: கண்ணாடி மாதிரிமா. கண்ணாடியில நம்ம என்ன பண்றோம், பார்த்தோம் நம்ம உருவம் தெரியுது. நாம அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்ல, நாம அவங்ககிட்ட உதவி எதிர்பார்க்க கூடாதுல. இப்ப பாத்தீங்கன்னா எங்க பொண்ணு பொண்ணு வச்சு நாளைக்கு திருமண நாள், இப்ப ஈரோடு வந்துட்டாங்க. ஆனா எங்க மாப்பிள்ள எங்க பிள்ளை அவங்க பேரம்பேத்தி எல்லாம் மாலையில வராங்க, மாலையில ட்ரெயின்ல. இன்னொரு மகனும் மகளும் மருமகனும் வராங்க, சிறப்பா கொண்டாடுறதுக்கு அவங்க சித்தப்பாலாம் வராங்க. அதாவது சிறப்பாலனா கூட எளிமையாவது கொண்டாடுறதுக்கு வாழ்த்துறதுக்கு உறவு வேணும்ல.
0: அதான் நிச்சயமா அந்த சிறப்பு நீங்க சொல்லும் போது, நம்ம மட்டும் இல்லை, நம்ம இது இவங்க எல்லாம் வராங்க அப்படின்றதே ஒரு ஒரு பெரிய ஒரு விழா மாதிரி நம்ம வீட்டில். இப்போ எல்லாருமே இணையும் போது எல்லாருமே இணைந்து இருக்கக்கூடிய அந்த தருணம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அதுவே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்.

0: சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? இப்போ அடுத்த நேயரை சந்திக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: அந்த இனிய சகோதரி மெர்லின் ரமேஷ் அவர்களுக்கு இனிமையான காலை வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க ஐயா.
1: மங்களப்படாசியா இருக்குமா?
0: ம், சொல்லுங்க.
1: அம்மா, சொந்தங்கிறது நம்ம கரிகால் சோழன் கட்டிய கல்லணை மாதிரி மிக மிக உறுதியானது, பலமானதுமா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மலையில முடிக்கிற காலம் வந்து அது ஒரு நாளோட ஆயிரம் புரிஞ்சு போயிடுமா. ஆனா ஆலப்பன் அப்படி இல்லைங்கம்மா. அதனுடைய விழுதுகள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அது காலங்காலமா அது வந்து பயன்படுத்திட்டே இருக்கும். ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம பரம்பரையை வந்து நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை ஏன் சொல்றோம்? நம்ம சொந்தத்துல இருக்கக்கூடிய அது பெருமைய பறைசாட்டுறதுக்கான விஷயம் இது. ஒண்ணு இல்ல, ஒரு வீட்டுல ஒரு நல்லதோ துக்கமோ நடந்து வச்சுக்கோங்க, நூறு பேர் தான் எண்பது பேர் சொந்தக்காரங்கதான் இருப்பாங்க. ஏன்னா கடைசி காலம் வரைக்கும் வந்து நமக்கு வந்து அதுல சின்ன பிரச்சனை எதனா வருது, நீங்க சொன்ன மாதிரி ஒரு வரவு செலவுலயோ ஒரு வசதி வாய்ப்புலயோ அதுல மட்டும்தான் பிரச்சனை வருமா ஒழிய, மத்தபடி வந்து சொந்தங்கிறது என்னைக்குமே மிக மிக பலமானதுமா.
0: ஆணித்தனமா அப்படி சொல்ற மாதிரி சொந்தங்கள் பலமானது நிச்சயமாக. வீரூன்றி இருக்கக்கூடிய ஆலமருமரு எப்படிப்பட்டது, அதை பார்க்கும் போதே அதுல எப்படிலாம் இருக்கும் அந்த விழுதுகளை வந்து நம்ம இங்க இருந்து வருது எங்க இருந்து வருதுன்னு பாக்குறதுக்கே எவ்வளோ ஒரு நேரம் நம்ம வந்து எடுத்துப்போம், எவ்வளோ உறுதியானதா இருக்கும் அப்படிப்பட்டது. அப்ப எங்கெங்கெல்லாம் இருந்து வந்த சொந்தங்கள் நமக்கு கிடைக்கக்கூடியது எவ்வளோ பெரிய ஒரு விடயம். தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள் பண்பலையோடு.
2: நாம் கேட்டு ரசித்தோம் கோடை பண்பலை நூறு பிளேண்டில் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்,

0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
3: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: கவுன்சிலிங் கோட் 2624.
7: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க
8: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
8: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
10: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
8: நாகா கொழுக்கட்டை மாவு, திண்டுக்கல்.
12: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
13: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
14: பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
7: வழங்கும் வானவில்.

அதாவது எல்லாருமே இணைந்து இருந்தாலே அது ஒரு ரொம்ப நம்ம உணரும் போது தான் அது தெரியும். ஒரு திருவிழானா ஊர்லேருந்து எல்லாம் சேர்ந்து வருவாங்க அந்த நேரம். அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் இணையும் போது ஏற்படக்கூடிய மகிழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றது நம்ம உணர்ந்து பார்த்த எல்லாருக்குமே தெரியும். அதை தரக்கூடிய பலம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ

0: நிகழ்ச்சியோட இனி காத்திருக்கும் நெய்யவரவு வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: சொல்லுங்கம்மா.
1: நான் பரமக்குடி சத்தியமூர்த்தி காலனிலிருந்து பிரேமம்மா.
0: பிரேமம்மா சொல்லுங்க.
1: அதாவது உறவுகள் என்னைக்குமே நமக்கு பலம் தான். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பூந்தோட்டத்தை பாக்குறோம், அப்போ அந்த மகிழ்வு எப்படி மனசுக்குள்ள இருக்கும்? அது வந்து என்னைக்குமே நம்ம மனசை விட்டு நீங்க அந்த அழகிய தோட்டத்தை பார்க்கும்போது அந்த மாதிரிதான் உறவுகள் நமக்கு ஒண்ணு கொடுக்கும்போது அந்த மகிழ்வு வந்து. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போறோம், அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு வாரம் அந்த மகிழ்வு எப்பவும் இருக்கும், நினைச்சால வரும்.
0: ஆமா ஆமா, திரும்ப
1: பார்க்கும்போது அந்த மகிழ்வு ரொம்ப
0: திரும்ப அந்த நாள் மீண்டும் வராதா, எத்தனை மணிக்கு போனோம் அதை நினைச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம. அது அந்த நிகழ்வில் ஏற்பட்டக்கூடிய மகிழ்ச்சி வந்து அது முடிவு பெறாத ஒரு தொடர்கதை மாதிரி இருக்கும். இங்கே போனோம், இவங்களெல்லாம் பார்த்தோம், இவ்வளோ வருடத்துக்கு அப்புறமா நம்ம அவங்கள சந்தித்தோம் இப்படின்றதெல்லாம் யோசிக்கும் போதுமே அது வந்து ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். 9:34 பண்பலியோடு கரம் சீர்க்கும் நேயர் வாங்க.
2: வணக்கம்மா. நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாமலை கோவிந்தசாமிங்கம்மா.
0: வணக்கம். சொல்லுங்கய்யா.
2: சொந்தங்கள் வந்து பலன் தானுங்கம்மா. என்னதே ஒரு சின்ன மனசாவது இருந்தாலும், பக்கத்து வீட்டுல இருக்க நம்ம அண்ணன் தம்பி இருந்தாலும், நான் ஒரு மணி நேரம் ஊட்டி விட்டு வெளியே வரலன்னா அண்ணனுக்கு என்னாச்சு அப்படின்னு அவரு நினைப்பாரு, தம்பிக்கு என்னாச்சு நாம நினைப்போம். அதாவது அப்புறமா சில விசேஷங்கள்ல வந்து எங்க அண்ணனை காணும் அப்படின்னு அவங்க நம்மளதான் பாத்துட்டு இருப்பாங்க.
0: பேசாம கொல்லாம ஒரு சில நேரத்துல இருந்தாலும் கூட அவங்கள மனசு வந்து தேடும் அந்த தருணம்லாம். அதெல்லாம் வந்து உணரும் போது தான் தெரியும். அவங்க கிட்ட நம்ம பேசவே மாட்டோம், அதிகமாக பேச மாட்டோம். இருந்தாலும் எங்கள் அண்ணன் வரலையா, எங்கள் அண்ணன் ஏன் கூப்பிடலை அப்படின்னு நமக்குள்ளேயே பல கேள்விகள் எழும். அதுதாங்க அந்த இடத்துல தான் அந்த உறவின் பாலமானது பலமாக அமைகிறது. இப்போ அடுத்த நேயர் வாங்க.
3: அனைவருக்கும் காலை வணக்கங்கம்மா.
0: வணக்கம். சொல்லுங்கய்யா.
3: தொழுதூர் ஆரோக்கியசாமிங்க.
0: ம், சொல்லுங்க.
3: வேலையின் காரணமா நாங்க குடும்பத்தோட வந்து உடுமலைப்பட்டியில இருக்கிறோம். அப்பா அம்மா நாகப்பட்டினம் மாவட்டம் தொழுதூர்ல இருக்காங்க. திங்கட்கிழமை தவறிட்டாங்க அப்பா.
0: சரி.
3: அப்ப நான் அங்கேயும் கிளம்பி வர எனக்கு வந்து 12 மணி நேரம் 16 மணி நேரம் ஆயிடுச்சு. இங்க வரும்போது பாத்தீங்கன்னா அந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு
0: வச்சிருந்தேன்.
3: அப்ப கண்டிப்பா வந்து பலம்தான்.
0: அதாவது நம்ம துவண்டு விழும்போது நமக்கு வந்து ஒரு தோள் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இனி என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு நம்ம கூடையே வராங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் சொல்லும் போதே நம்ம கண்கள்லேருந்து கண்ணீர் வரக்கூடியதா இருக்கும். தொடர்ந்து பேசலாம். இது வானவில் நிகழ்ச்சி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 ORG.
7: கொழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
8: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
7: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
8: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
7: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
8: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
9: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
10: மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோ

0: மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
2: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் 31 தேதி திங்கட்கிழமை காலை 6 மேல் 10:30 மணிக்குள் நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன் சாத்தந்தை பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.

0: தனிமையான பல தருணங்கள் வந்து அதை முழுமையாக இனிமையாக்கக்கூடிய ஒன்று நம்மளுடைய சொந்தங்கள்கிட்ட இருக்குது. நம்ம வந்து முடியாமல் ஒரு சில நேரத்தில் வந்து படுத்திருப்போம், யாராவது வந்து நமக்கு ஒரு டம்ளரில் ஒரு காஃபி ஒரு தண்ணி வச்சு கொடுப்பாங்களா அப்படின்னு நம்மளுடைய மனசு ஏங்கிட்டிருக்கும். அதை யோசித்துட்டே நம்ம வந்து படுத்திருப்போம். அந்த ஒரு தருணத்தில் நம்மளால் எந்திரிச்சு அதை செய்ய முடியலேன்னு நினைக்கும் போது அப்படியே ஓடி வருவாங்க நம்ம அத்தையாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் பாட்டியாக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும், என்னம்மா பண்ணிகிட்ருக்க ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா அப்படின்னு நம்ம அந்த பாசத்தோடு நம்மளை ஒரு கவனிப்பாங்க பார்த்திங்களா. அந்த அணுகுமுறை, அந்த இடம் வந்து நம்முடைய மொழி அதாவது மனங்கள் பேசக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும், ரொம்பவும் அழகானதாக இருக்கும். அதை அனுபவிக்கும் போது எல்லாருக்குமே தெரியும். 9:41 பண்படியோடு இணையக்கூடிய நேயர் வாங்க பேசலாம் வானவில் நிகழ்ச்சியில் சொந்தங்கள் பலமா பலவீனமா.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டத்துல இந்த சிவகாமி பரமசம் பேசுறேங்க.
0: சொல்லுங்க சிவகாமி அம்மா.
1: பலவீனம் பலம் ரெண்டுமே இருக்கு. என்ன ஒரு சாது தேல் அப்படி ரெண்டு அந்த கதை கேள்விப்பட்டிருப்போம், நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். அது மாதிரி ஒரே அடியா சாதுவாகவும் இருக்கக்கூடாது, ஒரே அடியா தேலாவும் இருக்கக்கூடாது. சாதுவா இருந்தா கொட்டிட்டே இருக்காங்க, தேலா இருந்தா நம்ம உறவுகள் விலகிரும். அதனால வந்து நிறைய என்னால அனுபவத்துல நிறைய அனுபவிச்சுட்டேன். அதுவாவும் இருக்கூடாது, தேலாவும் இருக்கக்கூடாது,
0: இரண்டுமா இருக்கணும். இரண்டுமே இருக்கணும், ஆனா இரண்டுமாவும் இருக்கணும். நன்றிமா, அடுத்த நீங்க வாங்க. வணக்கம்.
2: எனக்கு வணக்கம்ங்க.
0: சொல்லுங்க.
2: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்து கணேசன் பேசுறேன்.
0: நம்மா இருக்கோம், சொல்லுங்க.
2: அதாவதுங்க பழம்னாலும் பழம் அத்தி பழம் மாதிரி பழமானது உறவுகள். ஏன்னா அத்தி பழத்துல பாத்தீங்கன்னா பூச்சி உள்ள பூச்சியெல்லாம் இருக்கதே செய்யும், ஆனா அதுல எவ்வளவு பழம் இருக்கு அப்படிங்கறது சாப்பிட்டு பார்த்தா தெரியும். அது மாதிரி வாழ்ந்து பார்த்தா தாங்க தெரியும் உறவுகளோட எப்படி இருக்குன்னு. கருப்பாடாடி போட்டு பார்த்தா கருப்பாத்தே தெரியும், வெள்ளக்கடாடி போட்டு பார்த்தா தாங்க அதோட வெளிச்சம் என்னங்கிறது நமக்கு தெரியும். என்னோட கருத்துக்கு
0: அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு கணேசன் ஐயா. நம்ம பாக்குற பார்வையில தாங்க இருக்கு பலமா பலவீனமா அப்படின்னு. நன்றிங்க, அடுத்த நேயர் வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம், வந்துட்டீங்க சொல்லுங்கம்மா.
3: ஈரோடு மாவட்டம் வள்ளியம்பாளையம் பானுமதி.
0: சொல்லுங்க பானுமதி அம்மா.
3: உங்க கூட பேசுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: மகிழ்ச்சிமா, சொல்லுங்க.
3: பழம் தான் உறவுகள், நம்ம கூட இருந்தா பழம்
0: தான்.
3: கொஞ்ச நாள் அந்த உறவுகளை விட்டு
0: ஒரு சில நேரத்துல நம்ம கோவப்படுவோம், சண்டை போடுவோம்,

0: ஆனால் அதையும் தாண்டி, அந்த கோவம்லாம் என்ன கோவம், அதையும் தாண்டி நம்ம பேசாமல் இருக்கணும்னு நினைப்போம். அது வந்து ஒரு நாள் இரண்டு நாள், அது வந்து எவ்வளோ வருடங்கள் கடந்தாலும் கூட அந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பாசம் இருக்குது பார்த்திங்களா, அது நிச்சயமாக நம்மளை வந்து கண்டிப்பாக நம்ம உறவுகளோடு இணைக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும். தொடர்ந்து பேசலாம். இது உங்கள் கோடி பண்பலையின் வானவில் நிகழ்ச்சி.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
2: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: கோடை பண்பலை 100.5
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்
4: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: நம்ம ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் அன்பு வாழக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்குது. அந்த அன்பு வந்து எங்கெங்கெல்லாம் இருந்து நமக்கு கிடைக்குது, அந்த மனம் மறியும் போது அது ஒரு அழகான ஒரு நினைவாக தான் எப்போவுமே இருக்கும். அன்பு நிலையானதாக பல நேரத்தில் நமக்கு பலவீனத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும், சில நேரங்களில் பலவீனம் உண்டாக்கக்கூடியதாகவும் இருக்கும். பலமா பலவீனமா சொந்தங்கள் என்பதை தான் இன்றைய நிகழ்ச்சி கேட்டிருக்கிறது. பண்பொழியோடு கரம் சீர்க்கும் நேயர் வாங்க 9:47 வணக்கம். இனிப்பில் வந்துட்டீங்க பேசலாம் கோடி பண்பொழியோடு வானவில் நிகழ்ச்சியில். வருக வணக்கம்.
1: நிலைய கோயிலையும் கோயில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் பணியோடு பணிந்து வணங்கி வழிபடுபவன் தர்மபுரி செல்ல உயிர் வண்டி தங்கவேல் பணியறினம்மா.
0: சொல்லுங்கய்யா.
1: ஆகாயம் பூமி சந்திர சூரியன் இவைகள் எல்லாம் அழியாதது போல சொந்தங்கள் என்னைக்குமே நமக்கு பலமா அவங்க அழியாதங்கம்மா. என் உயிருள்ள வரை மட்டுமல்ல தலைமுறைக்கு தலைமுறை சொந்தங்கள் என்றைக்குமே நமக்கு பலம் தாங்கம்மா. நன்றிங்கம்மா.
0: மகிழ்ச்சியா ரொம்ப சிறப்பா சொல்லிட்டு போனாங்க. இப்ப அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கங்க.
0: சொல்லுங்கய்யா.
2: கரூர் மாவட்டம் வெங்கமேட்டில வந்து உலகநாதன் பேசுறீங்க. நமது நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் சகோதரி உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம். மகிழ்ச்சி சொல்லுங்கய்யா.
2: மகிழ்ச்சி. நல்லா இருக்கீங்களாங்க?
0: நல்லமா இருக்கோம் எல்லாரும்.
2: அருமையான சந்தோஷம்.

0: மனமான மகிழ்ச்சிங்க சகோதரி. இன்று சொந்தங்கள் பலமா பலவீனமான்னு கேட்டிருக்கீங்க. சொந்தங்கள் என்றென்றும் பலம்னு தான் நான் சொல்லுவேனுங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு பலம்னு சொல்ல போனோம்னா நமது அருகில் வசிப்பவர்கள் நமது நெருங்கிய நண்பர்கள். ஒரு உடல்நலம் சரியில்லை என்றால் தகவல் கிடைத்தவுடன் முதலில் உதவி புரிவர்கள் நமது முன் சொந்தங்களே, பிறகுதான் நமது உறவு சொந்தங்களே. ஆக வாய்ப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரி.
1: சொந்தங்கள்கிட்ட இருந்து மட்டும் கிடைக்காது அன்பு. உண்மையான அன்பு வந்து நம்ம கிட்ட இருக்கவங்க எல்லார்கிட்ட இருந்தும் நமக்கு கிடைக்குது அப்படின்றத சொன்னாங்க உலகநாதனையும். அடுத்து நேயர் வாங்க.
2: அம்மா வணக்கம். ஒரு நாள் வந்து ராஜகுமாரி பயணிச்சவங்கம்மா.
1: சொல்லுங்கம்மா.
2: அம்மா பல இல்லைம்மா.
1: என்னம்மா
2: இருந்து ஏன்னுங்கம்மா? நான் வந்து மாமாவுக்கு வாக்கப்பட்டேன், என் தம்பிக்கு வந்து என் மகளை கொடுத்துருக்கேனுங்கம்மா. அதனால அது ஒரு தொடர் கதை போலதானுங்கம்மா. இன்னைக்கே வத்த மலருக போல அது மலர்ந்துக்கிட்டு தானுங்கம்மா இருக்கும்.
1: ஆஹா, அது வந்து மலர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போதே அப்படியே உங்களுடைய மகிழ்ச்சியும் பலமும் எப்படிப்பட்டது அப்படின்றத உணர முடியுது. தொடர்ந்து பேசலாம். இது உங்கள் கோடி பண்பலைநூறு தந்து கொண்டிருக்கும் வானவில் நிகழ்ச்சி.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
6: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: அதாவது அழகான வரிகள் நமக்காக ரொம்ப அருமையாக தேடி எடுத்து நம்ம சக்தி தம்பி போட்டிருக்காங்க. அதாவது எவ்வளோ இடத்துல நம்ம போய் இருந்தாலும், வேலைக்காக இல்லை எதுக்காக நம்ம போயிருந்தாலும், நம்மளுடைய சொந்த ஊர் சொர்க்கமே என்றாலும் நம்முடைய சொந்த ஊர் மாதிரி வருமா அப்படின்ற வார்த்தைகள்லேயே எல்லாமே அடங்கி இருக்கு. இப்போது யார் எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க ஐயா.
1: தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சக்கம்பட்டி கூ கண்ணன்.
0: சொல்லுங்க கண்ணனையா.
1: சொந்தங்கள் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் வந்து பழந்தமி மேடம் சொல்லுவேன் நானு. ஏன்னா நம்ம பண்பையில வந்து நம்ம வந்து வருஷ வருஷம் வந்து புதையல வந்து வைக்கிறோம்
0: பாத்தீங்களா,
1: எங்க இருந்து வராங்க அவங்க வந்து நம்ம யாருமே வந்து பார்த்து கிடையாது. அந்த அந்த இன்னைக்கு ஒரு அந்த பண்பலையில வந்து உதவிகளை பண்ணும் போது மட்டும்தான் அவங்களை போய் பாக்குறோம், உங்களை வந்து பாக்குறோம் நாங்க. அந்த மூலியமா
0: அதன் மூலியமா நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு பந்தம் வந்து எப்படிப்பட்டது, பலத்தை தான் தரக்கூடியது அப்படின்ற கருத்தை தான் கண்ணனையா சொல்ல வந்தாங்க. இப்ப அடுத்த நீங்க இருப்பாங்க. வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்கம்மா.
2: வணக்கம் பண்பலை, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம், சொல்லுங்கம்மா.
2: சரிங்க மேடம், உறவுகள் பலம் தாங்க மேடம்.
0: உங்க பேர் சொல்லிருங்க.
2: பாத்திமா ஹக்கிங்க.
0: சரி,
2: இருந்து உறவுகள் பலம்தான். ஆனா நம்ம கொஞ்சம் நொடியும் போது அவங்க பலவீனத்தை கொடுக்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நல்லா இருக்கும் போதே நல்லா இருக்குங்க மேடம்.
0: சரி சரி,
2: குறையும் போது அது அதே நல்லா இருந்தா நல்லா இருக்கும்.
0: இப்படியும் இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும், அப்படிதானே?

0: சரிங்கம்மா, நன்றி. ரொம்ப அழகாக பேசுனீங்க. எடுத்துறீங்க, வாங்க பேசலாம். இன்றைய நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரும் நேயர், வாங்க.
1: காற்றலையில் ஒரு நூலகம், அது எங்கள் கோடை பந்தலை உலகம். அம்மா வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கய்யா.
1: நான் திருப்பூர் மாவட்டம் முத்தூர்ல இருந்து முத்துராமனுங்கம்மா.
0: ஆ, சொல்லுங்க.
1: சொந்த பந்தம் பாத்தீங்கன்னா பிறப்பு முதல் இறப்பு வரை பழமாத்தா இருப்பாங்க. பிறக்கும் போது கை தட்டி வரவேற்பாங்க, இறக்கும் போது கை கும்பிட்டு அனுப்பி வைப்பாங்க அழுதுகிட்டு. இடையிலதான் பாத்தீங்கன்னா அந்த பலவீனம் வந்து எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா குறை கூறுவது. அதாவது ஒரு எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் திடீர்னு நம்ம சூழ்நிலை எப்படி இருக்குதோ அப்படித்தான் நடக்கும். போக முடியாததுக்கு குறை சொல்லி நம்மள வந்து தள்ளிடுறது. அப்புறம் இன்னொன்று பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே போய் ஆஸ்பத்திரியில போய் பாட்டிங்கிறத பண்ணிவிட்டு போய் அந்த குழந்தை கிட்ட எடுத்து முத்தம் கொஞ்சிட்டு ரூபாய் நோட்டை எடுத்து கையில கொடுக்கறது, அதுவும் நீ சோத்தாங்கில தான் வாங்கணும் அப்படிங்கிறது.
0: அதாவது நம்ம ஒரு பாதையில நடந்து போகும்போது மேடு பள்ளங்களும் இருக்கதானே செய்யும். எல்லா பாதையும் சீராக இருக்காது, ஒரு சில இடங்களில் மேடும் இருக்கும் பள்ளம் வரும். அதை நம்ம என்ன பண்ணணும், அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் பார்த்து நடக்கணுமாக. இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். சொந்தங்கள் பலமா பலவீனமா ஓடி ஓடி உதவி செய்யும் வரை நாம் எல்லாராலும் தேடப்படுவோம். ஒரே ஒரு முறை மறுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த நொடியே நாம் அந்த இடத்துலருந்து மறக்கப்படுவோம். இந்த மாதிரி சூழல் உறவுகளுக்குள்ள ஏமாற்றங்களையும் மன போராட்டங்களையும் தரக்கூடியது, தொடரக்கூடியதாக இருக்கும். நாம் சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு கூட்டமே நம்ம கூட இருக்கும். கஷ்டமான துன்பமான நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களில் ஒரு சிலவங்க தான் நம்ம கூட இருப்பாங்க. அவங்க தான் உண்மையான உறவு, நமக்கு ஆறுதலாகவும் இருப்பாங்க. தேவைக்கு தேடுறது பொய்யான உறவாக இருக்கிறது, நேரத்திற்கு ஏற்ற மாதிரி பேசுறது நமக்கு கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் விரிசல் அதிகமாக ஏற்படுது. சின்ன ஒரு விடயம் இருக்கும், ஆனால் அதற்கான பிரச்சனையும் பிளவும் அதிகமாக இருக்கும். ஒரு வருடம் ரெண்டு வருடம்னு பேசாமலே இருப்போம். நாட்கள் போயிட்டே இருக்கும், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அட இதுக்கு போய் இந்த ஒரு விஷயத்துக்கு போயா நம்ம இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தோம் நம்ம அண்ணங்கிட்டேயோ தம்மைகிட்டேயோ அப்படின்னு யோசிக்கக்கூடிய மனநிலை, இதுதான் பலவீனமாக இருந்திருக்கும். எவ்வளவோ பிரச்சனைகள் நாம் நம்ம உறவுகள் மூலமாக சொந்தங்கள் மூலமாக சந்திச்சிருப்போம். ஆனாலும் சண்டைகளை தாண்டி கிடைக்கக்கூடிய சந்தோஷம், அதை தரக்கூடியது நம்ம சொந்தங்கள் தான்ல. தொடக்கத்தில் சொன்ன மாதிரி முள்ளு குத்தும் போது ஏற்படும் வலி சிறியது தான். ஒரு செடியிலிருந்து ரோஜா பூவை எடுக்கும்போது அதை பறிக்கும்போது தெரியாமல் முட்கள் குத்த தான் செய்யும். அந்த முள்ளை தாண்டி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரோஜா பூ எவ்வளவு அழகானது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாரும் பக்க பலமாக இருந்த ஒரு சொந்தம், நம்மளை பலப்படுத்திய ஒரு சொந்தம். அந்த உறவு நாம் இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும் போது அந்த இடத்தை அந்த இடம் வெற்றிடமாக்கப்படுகிறது. அதை யாராலேயுமே வந்து நிரப்ப முடியாது. அந்த நேரத்தில் நம்மளை பலர் பலவீனமாக ஆக்கப்படுறோம். எல்லாமும் மாணவங்க, நமக்குன்னு எல்லாமும் மாணவங்க இல்லாமல் போகும்போது நம்ம பலமே பலவீனப்படுத்தப்படுகிறது. அப்படி வரக்கூடிய பலவீனம் ஏற்க முடியாததாக போய்விடுகிறது. அந்த ஒரு தருணத்திலையும் வாழ்க்கையை பலப்படுத்த நம் கரம் பிடித்து துணை நிற்கிறது நல்ல உறவுகள் தான். மொத்தத்தில் சொந்தங்கள் பலப்படுத்தக்கூடிய பலவீனங்கள் என்பதை தாண்டி பலவீனத்தை போக்கும் பலங்கள் என்று கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மெல்ல ரமேஷ், நன்றி நேயர்களே.

0: மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: சேலம் தி காவேரி

0: காலேஜ் அட்டானமஸ்.
1: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
3: கொழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
5: பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
6: வழங்கிய வானவில்
7: நிறைவுக்கு வருகிறது கோடி பண்பலையின் இன்றைய வானவில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு பொறியநுட்பம் எஸ் அனிஸ், எம் சரவணன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு ஜி லிஷா. கணினியாக்கம் வி சக்திகுமார். கோடி பண்பலில் இனி புதிய அனுபவம். எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு வழங்கும் நிகழ்வுகளின் நினைவுகள். நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் சென்றார். தமது இந்த பயணம் மத்திய ஆசிய நாடுகளுடனான இந்தியாவின் உறவை மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் சர்க்கரை பற்றாக்குறை ஏதும் இல்லை என்றும், நியாயமான விலையில் தாராளமாக சர்க்கரை கிடைப்பதை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொடர் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டில் மலேரியா பாதிப்பு மற்றும் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகள் கடந்த 10 ஆண்டுகளில் 80% குறைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 597 அதிகரித்துள்ளது. சுமார் 2000 பேரை காணவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது. திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்காக தமிழகத்தின் வளர்ச்சியை தாவேக அரசு முடக்கக்கூடாது என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மறுநாள் திங்கட்கிழமை பிற்பகலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு மதுபாலன் கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழா இன்று மாலை தொடங்குவதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று மற்றும் செப்டம்பர் 7-8 தேதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் 5வது இடம் பெற்ற இந்திய அணிக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படுவதாக ஹாக்கி இந்தியா அமைப்பு அறிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.
1: ஒவ்வொரு வருடங்களையும் மாதங்களையும் வாரங்களையும் நாட்களையும் நிமிடங்களையும் நொடிகளையும் உந்தி தள்ளி வாழ்க்கை சக்கரத்தை உருட்டி கொண்டிருக்கிறோம். காலங்களும் கணக்கை காட்டிவிட்டு ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன. நாட்காட்டியின் காகிதங்களாய் பறந்துவிட்ட காலங்களுக்குள் சாதனைகளும் சோதனைகளும் நாளைய வரலாறுகளாய் ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றன. நினைவு பெட்டகத்திலிருந்து ஒலி அலைகளாய் நிகழ்வுகளின் நினைவுகள் உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz. வணக்கங்களுடன் சலீமா ஷாஜஹான்.
2: வணக்கங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தடகள போட்டிகள்ல பறக்கும் சிங் அப்படின்னு பெயர் பெற்ற மில்கா சிங், ஹாக்கியின் விசார்ட் என்று உலக புகழ் பெற்ற மேஜர் தியான்சந்த், மாஸ்டர் தி பிளாஸ்டர் என்ற கிரிக்கெட்டில் பெயர் பெற்ற சச்சின் டெண்டுல்கர், பாயோலி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பெயர் பெற்ற பிடி உஷா, பேட்மிண்டனின் ராணி என்று பாராட்டப்படும் பிவி சிந்து, மேக்னிஃபிஷியன்ட் மேரி என்று அழைக்கப்படும் மேரிகோம், மெட்ராஸின் புலி என்று சதுரங்க உலகில் வர்ணிக்கப்படும் விஸ்வநாதன் ஆனந்த், இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்று டென்னிஸ் உலகில் அழைக்கப்படும் லியாண்டர் பயஸ், இப்படி அடைமொழிகளோடு இடி முழக்கமாய் விளையாட்டு உலகில் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தவர்கள், சேர்த்து கொண்டிருப்பவர்கள், சேர்க்க போகும் விளையாட்டு வீரர்கள் எத்தனை லட்சங்களோ எத்தனை கோடி பேர்களோ அத்தனை பேருக்கும் இன்று கோடை பண்பலை 100.5 MHz சார்பாக தேசிய விளையாட்டு தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த விளையாட்டு உலகம் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்களை நமக்கு கொண்டு வந்திருக்குன்னு தெரிஜிக்கலாமா? இது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் விளையாட்டு உலகம், தேசிய விளையாட்டு தின சிறப்பு நிகழ்ச்சி.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
3: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
2: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
3: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
2: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்ட.
3: கரெக்ட், அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு.

0: வாங்குறமா?
1: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
2: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன் சாத்தந்தை பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
3: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
4: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கோயம்புத்தூர். நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் கார்பரேட் ட்ரெய்னிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
3: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
6: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: That's right.
9: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5.
6: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு
9: வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
10: கோடிக்கணக்கில் விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க. தடகளத்துக்கு மில்கா சிங், ஹாக்கியில மேஜர் தியான்சந்த், கிரிக்கெட்ல சச்சின் டெண்டுல்கர். இப்படி ஒவ்வொரு விளையாட்டுலையும் நமக்கு பிடிச்ச விளையாட்டு வீரர்கள் பிரபலமா இருக்காங்க. ஆனா ஒலிம்பிக் அப்படின்னு வந்துட்டா இந்தியாவோட மூவர்ண கொடிய உலக அரங்குல உயர பறக்க வைக்கிற வீரர்களுக்கு என்னைக்குமே தனி சிறப்பு உண்டு. 1928 ஹாக்கியில தங்கப்பதக்கம் வென்ற இந்திய அணியிலிருந்து தொடங்கியது இந்த வரலாறு. அன்னைக்கு ஆம்ஸ்டர்டாமில் தொடங்கிய அந்த கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி வரலாற்றில் முதன் முறையாக தங்கப்பதக்கத்தை வென்றது. அந்த ஹாக்கி அணியோட கேப்டன் ஜெய்பால் சிங் முண்டா, துணை கேப்டன் ப்ரூ எரிக் பின்னிங்கர், அணியினர் ரிச்சர்ட் ஜே ஆலன், லெஸ்லி ஹம்மன், மைக்கேல் ரோக், ஜார்ஜ் மாதின்ஸ், ஃபெரோஸ் கான், ரெக்ஸ் நோரிஸ், மைக்கேயே கேட்லி அப்படின்னு எல்லாரோடையும் சேர்ந்து அந்த அணியோட முக்கிய வீரரா தியான்சந்த் அந்த தொடர்ல அதிக கோல்கள் அடிச்சு சாதனை படைச்சாரு. இந்த அணி எதிரணியினரை எந்த ஒரு கோலும் அடிக்காம பார்த்துக்கிட்டதோட சிறப்பா ஆடி போட்டிகளில் வெற்றி பெற்றாங்க, தங்கத்தை கைப்பற்றினாங்க. அன்னைக்கு தொடங்கிய இந்த வெற்றியோட தாகமும் வேட்கையும் ஒவ்வொரு ஒலிம்பிக் போட்டிகள்லையும் தொடர்ந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு அபினவ் பிந்த்ரா, நீரஜ் சோப்ரா, பிவி சிந்து, மேரிகோம், சுஷில் குமார், கர்ண மல்லேஸ்வரி, மீராபாய் சானு, மனுபாக்கர்னு பல வீரர்கள் ஒலிம்பிக் வரலாற்றில் இந்தியாவோட பேரை உலக அரங்கில் பெருசாக ஒலிக்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு காலத்தில் ஹாக்கி மைதானத்தில் மட்டுமே இந்தியாவோட ஆதிக்கம் இருந்தது அப்படிங்கிற நிலைமை மாறி இன்னைக்கு துப்பாக்கி சுடுதல், குத்துச்சண்டை, பேட்மிண்டன், மல்யுத்தம், பழுத்தூக்குதல், தடக்கலம்னு பல்வேறு விளையாட்டுகளில் வெற்றி பெற்று மேடை ஏறி பதக்கங்களை அள்ளி குவிக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு பதக்கத்துக்கு பின்னாடியும் ஒரு வீரரோட பல ஆண்டு கால உழைப்பு நிறைஞ்சிருக்கு, ஒரு குடும்பத்தோட தியாகம் இருக்கு, தோல்விக்கு அப்புறம் மறுபடியும் எழுந்த மன வலிமை இருக்கு. அதனால தான் ஒலிம்பிக் பதக்கம் அப்படிங்கிறது வெறும் பதக்கமாக மட்டும் இல்லாமல் அது நம்ம நாட்டோட கனவின் அடையாளம் அப்படின்னு உணரப்படுது. இந்தியாவில் ஒலிம்பிக் வெற்றி பயணத்தில் மறக்க முடியாத அந்த தருணங்கள் பற்றியும் அவங்களுக்கு பின்னால் இருக்கிற சுவாரஸ்யமான கதைகளை பற்றியும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் விளையாட்டு உலகம், தேசிய விளையாட்டு தின சிறப்பு நிகழ்ச்சி.

0: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
5: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
6: That's right. வசந்தன்கோ, சரி சரி வசந்தன்கோ.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
6: That's right.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கலின் நல்வாழ்த்துகள்.
8: அது எப்படி அமையும்னு சொல்லவே முடியாது. அது நமக்கு ஏத்ததா அமையலனாலும் என்னால அது முடியாது அப்படின்னு ஏற்றுக்கிட்டா வெற்றி கிடைக்குமா? சந்தேகம்தான். ஆனா அதுவே இந்த சூழ்நிலை நமக்கு ஏத்ததா அமையணும் அப்படின்னு நினைச்சிட்டா என்னால அது முடியும்னு சொல்லும் போது கண்டிப்பா அந்த வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கத்தான் செய்யும். அப்படித்தான் இந்திய துப்பாக்கி சுடும் வீராங்கனை மனு பார்க்கர் பயணம் ஒரு அழகான சாட்சியா மாறியிருக்கு. ஒரு இலக்கை நோக்கி துப்பாக்கி குறி வைக்கும் போது கண்கள் இலக்கு மேல் மட்டும்தான் இருக்கணும். ஆனா அந்த இலக்கு அடையிறதுக்கு முன்னாடி வாழ்க்கையில எத்தனை பாதைகளை கடந்து வந்திருக்கணும். இந்தியாவோட இளம் துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மனு பார்க்கரோட வாழ்க்கை அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஹரியானாவோட கோரியா கிராமத்துல பிறந்த மனு பார்க்கர் சின்ன வயசுலேயே ஒரு விளையாட்டில் மட்டுமே தன்னை கட்டுப்படுத்தி ஒரு சின்ன வட்டத்திலேயே தன்னை நிறுத்தி வச்சு

0: கற்றுக்கலை. ஆரம்பத்தில் குத்து சண்டையில் பயிற்சி எடுத்தாங்க, அப்புறம் வலைப்பந்தாட்டம், அப்புறம் பனிசறுக்கு விளையாட்டை கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மணிப்பூரோட பாரம்பரிய தற்காப்பு கலையான என்லாங்லான் விளையாட்டையும் கற்றுக்கிட்டாங்க. அவங்களோட ஆர்வம் பல விளையாட்டுகளில் இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க கற்றுக்கிட்ட துப்பாக்கி சுடுதல் விளையாட்டு தான் அவங்களோட வாழ்க்கை இலக்காக மாறுச்சு. 2018 அவங்களுக்கு வெறும் 16 மட்டும்தான் ஆகியிருந்துச்சு. மெக்சிகோவில் நடைபெற்ற உலக கோப்பையில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் போட்டியில் தங்கப்பதக்கத்தை வென்றாங்க. அந்த வெற்றி மூலமாக உலக கோப்பையில் தங்கம் வென்ற இளம் இந்திய வீராங்கனை அப்படிங்கிற பெருமையை பெற்றாங்க. அதே ஆண்டில் காமன்வெல்த் போட்டிகள்லையும் தங்கத்தை வென்றாங்க. வெற்றி மேலே வெற்றி அடைஞ்சாங்க. ஆனால் ஒவ்வொரு வீரரோட பயணத்திலையும் வெற்றியோடு சேர்ந்து சோதனைகளும் வரும். அப்படி வந்தது தான் டோக்கியோ ஒலிம்பிக். எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு போன மனு பாக்கருக்கு அந்த போட்டி அவங்க நினைச்ச மாதிரி அமையலை. துப்பாக்கியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறும் அவங்களோட போட்டியை பாதிச்சது. அது ஒரு பெரிய ஏமாற்றமாகவும் அமைஞ்சது. ஆனால் அந்த ஏமாற்றம் அவங்களோட கதையோட முடிவாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க முடிவு செஞ்சாங்க. மறுபடியும் பயிற்சிக்கு திரும்பினாங்க. மறுபடியும் இலக்கை நோக்கி குறி வச்சாங்க. மீண்டும் ஒலிம்பிக் அரங்களை தனது துப்பாக்கியோட நுழைஞ்சாங்க. 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் போட்டியில் வெண்கலத்தை வென்றாங்க. அதுக்கப்புறம் சரப்ஜோத் சிங்கோட இணைந்து கலப்பு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் போட்டியிலையும் வெண்கலம் வென்றாங்க. டோக்கியோவில் தடுமாறிய அந்த குறி பாரிஸில் இந்தியாவின் பதக்கமாக மாறியது. இலக்கை நோக்கி குறி வைக்கிறது மட்டும் போதாது, இலக்கை அடையிற வரைக்கும் தொடர்ந்து முயற்சி செய்யணும். இதுதான் மனு பாக்கரோட விளையாட்டு வெற்றி நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு சிறந்த தத்துவம். சுவாரஸ்யமான விளையாட்டு கதைகள் இன்னும் நிறைய காத்திருக்கு. தெரிஞ்சுக்கலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் விளையாட்டு உலகம், தேசிய விளையாட்டு தின சிறப்பு நிகழ்ச்சி.
1: இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு உன் முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்பவும் உன்னை ஜெயிக்க முடியாது.

0: கோடை பண்பலை 100.5
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
2: அழகே பொறாமை கொள்ளும் உன்னழகுக்கு
3: சம்யுக்தா பட்டு.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸின்
3: சம்யுக்தா பட்டு
0: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
4: ஒரு ஓட்டப்பந்தயத்தோட வெற்றியை தீர்மானிக்கிறது சில நொடிகளா இருக்கலாம். ஆனா அந்த சில நொடிகளுக்காக ஒரு வீரர் செலவிடுற காலம் ஆண்டு கணக்கா இருக்கும். சிலர் தங்களோட வாழ்நாள் காலம் மொத்தத்தையும் கூட அந்த ஓட்டப்பந்தயத்துக்காகவே கொடுப்பாங்க. அப்படி ஒரு வெற்றிக்காக தன்னோட வாழ்க்கையையே தடகள விளையாட்டுகளுக்காக அர்ப்பணிச்சவங்க கேரளால பாயோலியிலிருந்து வந்த பாயோலி எக்ஸ்பிரஸ்னு பட்ட பெயர் பெற்றவங்க தான் பிடி உஷா. 1980 மாஸ்கோ ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்காக ஓடத் தொடங்கிய உஷா 1982 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் 100 மீட்டர் 200 மீட்டர் ஓட்டங்களில் வெள்ளிப்பதக்கங்களை வென்றாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையோட மிகப்பெரிய தருணம் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. 1984 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் தான் அது. 400 மீட்டர் தடையோட்டத்தோட இறுதி போட்டி அது. இந்தியாவோட பதக்க நம்பிக்கையாக ஓடிய பிடி உஷா வெண்கல பதக்கத்தை வெறும் 100ல் 1 நொடியில் தவற விட்டாங்க. அவங்க 4வது இடம் பிடித்தாங்க, பதக்கம் இல்லை. ஆனால் அந்த ஓட்டம் இந்திய தடகள வரலாற்றில் அழியாத தடத்தை பிடிச்சது. சில நேரங்களில் வெற்றிய பதக்கங்கள் மட்டுமே அளக்கிறது இல்லைல, விடாமுயற்சினாலையும் அளக்கப்படுது. தோல்வியில் துவளாம மறுபடியும் 70ஆலையும் அளக்கப்படுது. 1986 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் 200 மீட்டர் 400 மீட்டர் தடையோட்டம், 4x400 மீட்டர் தொடரோட்டம்னு 4 விளையாட்டுகள்லையும் தங்கப்பதக்கங்களை வென்று இந்திய பெண்களுக்கு ஒரு முன் உதாரணமாக மாறினாங்க பிடி உஷா. 1984 தவறவிட்ட ஒரு பதக்கத்துக்காக 1986 4 தங்கப்பதக்கங்களை அள்ளி வந்து இந்திய விளையாட்டின் அடையாளமாக மாறினாங்க. அவங்க பயணம் அங்கேயே நிற்காம இன்னைக்கு இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராகவும் விளங்குறாங்க. கேரள பாயோலியிலிருந்து ஒலிம்பிக் வரைக்கும் தன்னோட விடாமுயற்சியின் வீரியத்தை காட்டி வெற்றியை பெற்றவங்க பிடி உஷா. அவங்க இந்திய பெண்களின் ஒரு தலைமுறை கனவை நிஜமாக்குனவங்க. இவங்கள மாதிரி இன்னும் 1000+ விளையாட்டு வீரர்களோட கதைகள் இருக்குங்க, தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் விளையாட்டு உலகம், தேசிய விளையாட்டு தின சிறப்பு நிகழ்ச்சி.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கொழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: கொழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்ட.
2: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறமா.
3: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
5: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
6: That's right. வசந்தன்கோ, சரி சரி வசந்தன்கோ.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
6: That's right.
8: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 10:30 நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன் சாத்தந்தை பூச்சந்தை குடிபாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
5: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
6: That's right.
7: வசந்தன்கோ, சரி சரி வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
6: That's right.
9: ஓடி விளையாடுறது மட்டும் விளையாட்டு இல்ல, உட்கார்ந்து விளையாடுறதும் விளையாட்டு தான். அதுக்காக தான் நம்ம ஊர்ல பலவிதமான பலகை விளையாட்டுகள் பழங்காலம் தொட்டே வழக்கத்திலிருந்து வருது. பல்லாங்குழி, தாயம், ஆடுபுலி ஆட்டம்னு பலவிதமான விளையாட்டுகள் இருந்துச்சுங்க. அதுல உலக அளவுல பெரிய பெயர் பெற்றது சதுரங்க பலகை விளையாட்டு. மொத்தம் 64 கட்டங்கள், அத்தனையிலையும் தன்னோட கைகளை பதிச்சு உலக அரங்கில தன் பெயரை உச்சரிக்க வச்ச கிராண்ட் மாஸ்டர் சென்னையின் புலி விஸ்வநாதன் ஆனந்த். சின்ன வயதிலேயே தன்னோட தாயோட வழிகாட்டுதல்ல சதுரங்க விளையாட்டை கற்றுக்கிட்ட விஸ்வநாதன் ஆனந்த் வெறும் 14 தேசிய அளவுல சாதிக்க தொடங்கினாரு. 16 தேசிய சாம்பியன் பட்டம், 18 இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் பெருமை, இப்படி வளர்ச்சி பாதையில வெற்றி நடை போட்டார் இந்த சதுரங்க சாம்பியன். 2000 ஆண்டுல தன்

தனது முதல் உலக சாம்பியன் பட்டத்தை வென்றார். அதுக்கப்புறம் 2007 மறுபடியும் உலக சாம்பியன் ஆனார். 2008, 2010, 2012 பட்டத்தை தக்க வச்சுக்கிட்டாங்க. 5 உலக சாம்பியன் அப்படிங்கிற மகத்தான சாதனையை படைச்சாரு விஸ்வநாதன் ஆனந்த். வேகமா சதுரங்கம் விளையாடுறதுனால இளம் வயதிலேயே லைட்னிங் கிட் அப்படின்னு பெயர் பெற்றாரு. விஸ்வநாதன் ஆனந்த் தொடங்கி குஹேஷ் வரைக்கும் இந்தியாவோட சதுரங்க பாரம்பரியம் இன்னைக்கு ஒரு புதிய சகாப்தத்துல நுழைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். திவ்யா தேஷ்முக், வைஷாலி, பிரஜானந்தா, அர்ஜுன், எரிகைசின்னு புதிய தலைமுறை சதுரங்க வீரர்கள் உலக அரங்கில இந்தியாவோட கொடிய உயர பறக்க வச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இனி புதிய அத்தியாயங்கள் எழுதப்படும். இது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் விளையாட்டு உலகம், தேசிய விளையாட்டு தின சிறப்பு நிகழ்ச்சி.

மரத்து மட்டை இல்லை தென்னை மரத்து மட்டை, ஒரு ரப்பர் பந்து, நான்கு நண்பர்கள் இருந்தா போதும். தேசம் முழுக்க விளையாடப்படுற பார்க்கப்படுற கிரிக்கெட் விளையாட்டை விளையாடிடலாம். அப்படி இருக்கையில் இந்தியா முழுக்க இருந்து கிரிக்கெட் விளையாடும் வீரர்கள் உலக அரங்கில் பெரிய பெயர் எடுப்பது நடைமுறை தானே. கிரிக்கெட்டுங்கிறது இந்தியாவில் ஒரு விளையாட்டு மட்டும் இல்லைங்க, அது பல கோடி ரசிகர்களோட உணர்வு. இந்திய கிரிக்கெட்டோட வரலாற்றை பார்த்தா ஒவ்வொரு தலைமுறையும் தனக்குன்னு ஒரு நாயகனை உருவாக்கியிருக்கு. மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் 1998 சார்ஜால ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முத்தரப்பு தொடரில் 41 டிகிரி வெயிலையும் திடீர்னு வீசிய மணற் புயலுக்கு மத்தியிலையும் 143 ரன்களை அடிச்சு குவிச்சாரு. இந்தியாவுக்கு வெற்றிக்கு அருகில அழைத்து சென்ற அந்த ஆட்டம் இன்னைக்கு வரைக்கும் டெசர்ட் ஸ்டாம் அப்படின்னு வரலாற்றில் பதியப்பட்டிருக்கு. அடுத்த 2 நாட்களில் தன்னோட 25வது பிறந்த நாளில் அதே ஆஸ்திரேலியானுக்கு எதிராக 134 ரன்கள் விளாசி இந்தியாவை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து தொடரையும் கைப்பற்றினார். அவருக்கு பின்னால் காட் ஆஃப் கிரிக்கெட்னு பெயர் கிடைச்சது. முதன் முதலாக 100 சர்வதேச போட்டிகளில் சதங்கள் அடித்தவர் சச்சின் டெண்டுல்கர். இவருக்கு முன்னாடியே ஹரியானா ஹரிகேன் கபில் தேவ், இவருக்கு பின்னாடி தி வால் ராகுல் டிராவிட், கேப்டன் கூல் மகேந்திர சிங் தோனி, கிங் கோலின் அழை

அழைக்கப்படுற விராட் கோலி, ஹிட்மேன் ரோஹித் சர்மா, பிரின்ஸ் சுப்மன் கில், ஜஸ்பிரித் பும்ரா, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பந்த், யஷ்வி ஜெய்ஸ்வாய், இப்படி இந்திய கிரிக்கெட்டோட அடுத்த தலைமுறை களத்தில் கலக்கிட்டு இருக்காங்க. கிரிக்கெட் வீரர்கள் மாறலாம், ஆனால் இன்னைக்கும் கிராமத்தில் கிரிக்கெட் கமெண்ட்ரியையும் உலகக்கோப்பை தொடர் நேரலையையும் பார்த்துட்ருக்க அந்த பாட்டியோட மனசில் இருக்கிற கிரிக்கெட் தாகம் கூட மாறாது. இது இந்திய கிரிக்கெட்டின் கதை என்றும் தொடரும். இது கோடை பண்பலை 100.5 மெகாஹெட்ஸின் நிகழ்வுகளின் நினைவுகளில் விளையாட்டு உலகம், தேசிய விளையாட்டு தின சிறப்பு நிகழ்ச்சி.

வயசு வெறும் 17 தான். ஒரு மோட்டார் சைக்கிள் விபத்து அவரோட இடது காலை பறிச்சு விட அந்த இளைஞரோட வாழ்க்கை ஒரே நாள்ல தலைகீழா மாறிடுச்சு. ஆனா அவரோட எதிர்காலத்தை அந்த விபத்தால முடிச்சு விட முடியலங்க. அந்த இளைஞர் தனது வாழ்க்கைய பாரா அத்லட்டிக்ஸ்க்காக மாத்திக்கிட்டாரு. ஜாவ்லின் எறிதல்ல பயிற்சி பெற தொடங்கினாரு. பயிற்சி, முயற்சி, பயிற்சி, விடாத முயற்சி, இப்படிதான் அவரது பயிற்சி அவரை 2020 பாரா ஒலிம்பிக்கிற்கு கொண்டு போச்சு. தங்கப்பதக்கத்தை வென்று தந்துச்சு. உலக சாதனை

கிடச்சது. அதுக்கப்புறம் 2024 தனது தங்க பதக்கத்தை தக்க வச்சுக்கிட்டாரு. அவர் சுமித் அண்டல். அந்த ஆண்டில் அவரோட ஒரு கையை இழந்த நிலையில் ஜாவலின் எறிதலில் 2 பாரா ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவர் தேவேந்திர ஜஜ்ஹாரியா. காலில் ஏற்பட்ட பாதிப்பையும் தாண்டி உயரம் தாண்டி தங்கம் வென்றார் மாரியப்பன் தங்கவேலு. சாலை விபத்துக்கு அப்புறம் துப்பாக்கி சுடுதலில் கவனம் செலுத்தி தங்கம் வென்றார் அவனி லெகரா. கைகளே இல்லாமல் வில்வித்தையில் தனது சொந்த முறையை உருவாக்கி உலக அரங்கில் பதக்கம் வென்றாங்க ஷீத்தல் தேவி. போலியோவால் ஏற்பட்ட உடல் சவாலை தாண்டி பேட்மிண்டனில் தங்கம் வென்றாங்க பிரமோத் பகத். இப்படி பாரா ஒலிம்பிக்கில் எத்தனை எத்தனை பதக்கங்களை அள்ளி குவிச்சிருக்கு இந்தியா. அவங்க எல்லாருக்கும் உடல் சவால் ஒரு தடையல்ல அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டும் நிரூபிச்சுட்டு வராங்க. இந்தியா வெல்லும். இது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் விளையாட்டு உலகம் தேசிய விளையாட்டு தின சிறப்பு.

விளையாட்டுன்னு சொன்னோடனையும் நம்மளுக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது கிரிக்கெட், கால்பந்து, ஹாக்கி, ஓட்டப்பந்தயம், இப்படி சில விளையாட்டுகள் மட்டும்தான். ஆனால் உண்மையில் விளையாட்டு உலகம் அதை விட மிகப்பெரியதுங்க. தடகளம், நீச்சல், கால்பந்து, கிரிக்கெட், ஹாக்கி, கூடைப்பந்து, டென்னிஸ், பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ், குத்துச்சண்டை, மல்யுத்தம், பழுதூக்குதல், துப்பாக்கி சுடுதல், வில்வித்தை, சைக்கிள் பந்தயம், படகு போட்டி, குதிரை ஏற்றம், ஜிம்னாஸ்டிக்ஸ், வாள்வீச்சு, கராத்தே, ஜூடோ, டெக்வாண்டா, ஸ்குவாஷ், கோல்ஃப், ஸ்கேட்டிங், பனிச்சறுக்கு, பாறை ஏற்றம், ட்ரயத்லான், இப்படி விளையாட்டு பட்டியல் நீண்டுட்டே போகுது. அதே மாதிரி சதுரங்கம், கேரம் மாதிரியான மூளையை பயன்படுத்தும் விளையாட்டுகளும் நம்முடைய விளையாட்டு உலகத்தின் முக்கிய அங்கங்கள். மைதானங்கள் மாறலாம், விதிமுறைகள் மாறலாம், விளையாட்டு முறையும் மாறலாம், ஆனால் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஆர்வமும் சாதிக்கணும் அப்படிங்கிற கனவு மட்டும் என்றைக்குமே மாறதில்லை. ஒரு சின்ன கிராமத்தில் தொடங்குகிற ஒரு விளையாட்டு வீரரோட பயணம் ஒரு நாள் உலக சாம்பியன்ஷிப் மேடையிலையும் ஒலிம்பிக் பதக்க மேடையிலையும் முடிவடையலாம். விளையாட்டுங்கிறது உடலை மட்டுமே வலிமைப்படுத்துறது இல்லைங்க, ஒழுக்கம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, குழு உணர்வுன்னு வாழ்க்கைக்கு தேவையான பல பாடங்களையும் கற்றுத்தர்ற பள்ளிக்கூடம் அது. அதனால் விளையாடுவோம், விளையாட்டை ரசித்து விளையாடுவோம். வெற்றி பெறுவதற்காக மட்டுமல்ல, வாழ்க்கையை வெல்வதற்காகவும் விளையாடுவோம். இந்த விளையாட்டு உலகில் வலம் வருவோம். கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் இதுவரை தேசிய விளையாட்டு தின சிறப்பு நிகழ்ச்சியாக விளையாட்டு உலகம் கேட்டோம். இந்திய விளையாட்டு வீரர்களை பற்றி உங்களோடு பேசிய மகிழ்வோடும், இந்தியா விளையாடும், இந்தியா வெல்லும் என்ற இந்த ஆண்டிற்கான தேசிய விளையாட்டு தினத்தின் கருப்பொருளோடும் உங்களிடமிருந்து நன்றிகளோடு விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான்.

0: பதினோரு மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நமது விளையாட்டு வீரர்களின் சாதனைகளை கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார். G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்கா சென்றடைந்தார். விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிடமிருந்து அதிநவீன ஏவுகணைகளை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியக் குழுவின் தேசிய தகுதி தேர்வுக்கான முடிவுகள் 84 பாடங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன. வறட்சி பாதிப்பை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவினரின் பரிந்துரைக்கு பின்னர் அது தொடர்பான முறையான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். வளர்ச்சி திட்டங்களுக்கான வேளாண் நிலங்களை கையகப்படுத்துவதில் தமிழக அரசு இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப் பதக்கங்களை வென்றது. போன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலாசிலா லால்தா ஜுவாலா ஆகியோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவுகளிலும் இந்திய இணைகள் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளன. செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தொம்பாரே பல்கேரியாவின் கரட்டன்ஜேவா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5.
1: நம் கோடி பண்பலை 100.5 பாட்டுப்பட்டாலம்
2: இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ,
3: தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்தன்கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன்கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்தன்கோ. சரி சரி,
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
7: தட்ஸ் ரைட்.
9: மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே,
10: வாழ்த்துக்கள் நேர்களே.
9: பாடலாம், நம்ம பாடலாம்,
10: பாடலாம்,
9: நேர்களும் பாடலாம்.

0: பாடலாம்,
1: பாடலாமே
0: எல்லாருமே பாடலாம்,
1: ரொம்ப ரொம்ப பாடலாமே.
0: கோடை பண்பலாம் பாடணும்.
1: ஆமா,
0: அதுவும் பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில நிறுத்திய வரியிலிருந்து பாடல பாடணும்.
1: இப்ப நாங்க ரெண்டு பேரும் பேசணும் இல்லையா, அவங்க நிறுத்தினப்ப நானும் நான் நிறுத்தினப்பா, அந்த மாதிரிலாம் இல்லைங்க.
0: உங்களுக்காக சக்தி தம்பி தேடி தேடி வச்சு நிறைய பாடலாம் வச்சிருக்காங்க. அதுல எதை போடுறாங்கன்னு எங்களுக்கே தெரியாது.
1: அதுவளுக்காக ஒரு கூண்டி கிளி மாதிரி எதை வேணா கொடுக்கும்.
0: அப்படியா, சரி சரி. அதுல எங்க இருந்து பாடல் வந்து நல்லா கேட்டுக்கங்க, கேட்டுட்டு எங்க நிறுத்துறாங்களோ அதுக்கு அடுத்த வரைய பாடல்ல அது என்ன இருக்கோ அதை தான் பாடணும். பாடல பாடணும். நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அறிமுகங்கள் 24 24 24 சகோதரிகள் 24 24 29 மற்ற அனைத்து நேய உறவுகளும் நிறுத்திய வரியிலிருந்து பாடலை தொடர்ந்து பாட வாங்க. 24 24 26 3 4 5 4 2 நிகழ்ச்சியில உங்க பாடலை கேட்க உங்களோட எப்பயாவது சேர்ந்து பாட இங்க வந்து யார் இருக்கோம்?
1: பௌசியா,
0: மெர்லின் ரமேஷ். முதலாவதாக பாட வரப்போது யாரு, எங்கிருந்து வாங்க?
1: வணக்கம்.
2: கானம் சொல்லும் தமிழ் இசை என் உயிரின் மேலான கோடை பண்பலை 100.5 அங்கு அன்போடும் பண்போடும் பணியாற்றி கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் முற்பகல் வணக்கம் சொல்வது ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் வெள்ளாங்கோவிலிருந்து சுமதி திருமுருகன். நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலமா இருக்கோம் சுமதி அம்மா. உங்களுடைய பாடல் அதை வந்து நல்லா பாடினீங்க. இப்ப பாட கேட்டுட்டு அதையும் நல்லா பாடிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும்.
1: எங்களுக்கே தெரியல,
0: பழசா எங்களுக்கே தெரியல. தம்பியின் கையில் இருக்கிறது எல்லாம் கேளுங்க.

0: அதுக்கு மேல வரமாட்டீங்களா மேடம்?
1: வரணுமே,
2: நாங்களும் குடுக்கல. முயற்சி பண்ணுங்க. இன்னொரு தடவை கேக்குறீங்களா?
1: இந்த இதெல்லாம் நல்ல பாடல்ல, பரிச்சயமான பாடல்கள் இதெல்லாம். இன்னொரு முறை கேளுங்க.

0: வணக்கம்,
1: மகிழ்ச்சி நிகழ்ச்சியோட இணைந்ததற்கு. இப்ப பாடல் உங்களுக்காக வருது, கேட்டுட்டு தொடர்ந்து பாடுங்க.
0: ஓகேமா.

0: இந்த பாடல் என்ன இருக்கா போடுங்கம்மா?
1: 100 முறை போடுங்க தம்பி. சக்தி
2: மான் கூட்டம் மீன் கூட்டம் வேடிக்கை பார்க்கின்ற கண்டிரண்டிலே என்ன மயக்கம்.
1: அடுத்த வரி
0: முதல் பாடல் பாடல் இருக்குமாமா?
1: முதல் பாடலா? சரி பாடு.
0: போட்டீங்கல்ல அதை போடுங்க.
1: முதல் பாடல் திரும்ப போடணுமா? சரி சக்தி போடுங்கப்பா.

0: கண்டபடி என்னை துரத்தி அம்மன் அவள் வாங்கி தந்த மூக்குத்தி.
1: மூக்குத்தி வந்து விட்டது. அடுத்த வரியை நீங்கள் பாடணும். தொடர்ந்து பாடுங்க,
2: அதுக்கு அடுத்து கொஞ்சம் பாடுங்க.
0: ஒருத்தி கண்டபடி என்னை துரத்தி அம்மன் அவள் வாங்கி தந்த மூக்குத்தி.
1: அடுத்து அதுக்கப்புறம்
0: வரமாட்டேங்குதுமா.

0: அடுத்த நேயர் வாங்க பாடலாம் நிகழ்ச்சியோடு இணைந்து.
1: அதாவது நம்ம தொடர்ந்து மூணு நேயர் பார்த்துட்டோம், அதில் ரெண்டு பேர் வந்து பாடலை பாடி முயற்சி பண்ணிட்டாங்க.
0: ஆமாம்,
1: நம்ம வந்து இப்போ கடமை அழைக்குது, அதனால் வந்து விளம்பரம் வரப்போகுதா இல்லை பாடல் வரப்போகுதா அப்படிங்கிறது வந்து நமக்கும் தெரியாது,
0: யாருக்கும் தெரியாதுப்பா, எங்களுக்கே தெரியாது. இப்போ என்ன நடக்க போகுது கேட்கலாம்,
1: கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட். தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
7: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
3: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
2: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
3: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
2: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்ட.
3: கரெக்ட், அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறமா?
4: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
5: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலை 6 மேல் 10:30 நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன் சாத்தந்தை பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
1: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.
6: பதினோரு மணி 18 நிமிடம் ஆயாச்சு. கோடை பண்பலை 100.5 நாம கேட்டுட்டு இருக்கோம் பட்டு பட்டாளம்.
7: அதேதான், நிறுத்திய வரையிலிருந்து பாடல் பாடணும்.
6: ஆமா,
7: இப்ப வந்து என்ன அப்படின்னா, நேயர்களுக்காக ஒரு எண்கள் கொடுத்துருந்தோம். இப்போ
6: வேற ஒரு எண்கள் தரப்போம்.
7: அலைபேசி வழியா பங்கு பெறலாம். என்ன எண் அப்படின்னா 96 55 24 24 29. அது 96 55 24 24 29. மற்றும் ஒரு எண்ணும் கூட இருக்கு
6: 94 87 7 7 4 4 8.
7: அதே தான் இந்த நம்பரில்.
6: ஆமாம், இதில் வரலாம்.
7: வந்தாங்க அப்படின்னா பாடலாம். நிறுத்திய வரியிலிருந்து இப்போ யார் வர போகிறாங்க? அதான் சொன்ன உடனே வந்து பாருங்க. அதான் நம்ம நேயர்கள்.
8: ஹலோ,
6: வணக்கம். யார் பேசுறீங்க?
8: வணக்கம்மா, விருது மாட்டோம் சாத்தூர்லேருந்து டிரைவர் சந்தனம் பேசுகிறேம்மா.
7: ஐயா, உங்களுக்கான பாடல் கேளுங்க, கேட்டுட்டு பாடுங்க.
9: மான் கூட்டம் மீன் கூட்டம் வேடிக்கை பார்க்கின்ற கண்டிரண்டிலே என்ன மயக்கம்.
8: மானோடு மன்னாடும் இருந்த

0: மயக்கம் உன்னோடும் என்னோடும் இந்த மயக்கம்.
1: அப்படியா, மயக்கம் மட்டும் வருது, அது வந்து பாடல்ல இருந்து வந்ததே.
2: நான் வந்து ஒரு ஓரளவு கரெக்டா பாடினா அது அடுத்த சரணத்துல உள்ளது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய லைன் நீங்க பாடலையே.
1: இன்னொரு முறை பாடல கேக்குறீங்களா?
3: மான் கூட்டம் மீன் கூட்டம் வேடிக்கை பார்க்கின்ற கண்டிரண்டிலே என்ன மயக்கம்
0: உன்னோடும் என்னோடும் வந்தான் இந்த மயக்கம் துள்ளி துள்ளி ஆடுகின்ற.
1: கேளுங்க கேளுங்க
2: பாடல் கேளுங்க, அப்படி கேட்டுக்கொண்டு பேசுங்க.
1: நீங்க என்னதான் கொடுத்தாலும் நான் அதுதான் பாடுவேன் பாடுவேன்.

0: பாடுங்க சேர்ந்து.
1: அதாவது நீங்க பாடுனது வந்து இதுல வராது, இருந்தாலும் அந்த இடத்துக்கு ஏற்ற வரிகளை தானே நீங்க பாடணும். இல்லைங்க இதை தாங்க நான் பாடுவேன் அப்படின்னு வந்து பாடினாங்க, நல்லா முயற்சி பண்ணாங்க. இருந்தாலும் தொடர்ந்து அடுத்த நேயரை சந்திக்கலாம், அடுத்த முறை வரும்போது சரியாக பாடுங்க. இப்போ யார் எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம்?
2: வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: திண்டுக்கல் மாவட்டம் மாலைகொண்டன் மட்டும் ராஜலட்சுமி பேசுறீங்க மேம். நிலத்துல எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும் ராஜலட்சுமி, நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேங்க மேம். ஒரு புது பாடல போட்டுடுங்க.
2: புது பாடல் பாருங்களே கேளுங்க.
3: பஞ்சாரத்தில் அருமையா மறந்துருக்கீங்க அதுக்கப்புறம் பஞ்சாரம்
2: பாடுங்க பாடுங்க சேர்ந்து பாடுங்க.
3: பஞ்சாரம் போட்டுட்டான் போட்டுட்டான் கவுத்துட்டாள்.
2: ராஜலட்சுமி அம்மாட்ட தொடர்ந்து நீங்க வந்து பாட முயற்சி பண்ணுங்க. நன்றிமா, தொடர்ந்து பேசலாம் கோடை பண்பலையின் பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: தட்ஸ் ரைட்.
11: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன் சாத்தந்தை பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
12: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
13: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கோயம்புத்தூர். நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் கார்பரேட் ட்ரெய்னிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
12: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
14: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கலின் நல்வாழ்த்துகள்.

0: ஒன்றும் தெரில, எல்லாமே சக்திக்கு மட்டும்தான் தெரியும் போல இருக்கு.
1: அதாவது உங்களுக்கும் தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாடல் வருதுன்னு நினைக்கிறேன்.
0: ஒரு புதிராவே இருக்கேப்பா, அப்படிதானே?
1: அதேதான்.
0: வாங்க பேசலாம், பாடலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். மதுரையில இருந்து ஆரம்பிச்சிருந்து பால் பாண்டி பேசுறேன்.
1: பால் பாண்டி, பாடல் கேட்கலாமா?
2: கேட்கலாம், போடுங்க.
1: ம், கேளுங்க.
3: சாரல் விழும் நேரம் வானவில்லை போலே தோன்றிடும் அழகான காதல்.
0: அழகான பாடல். இன்னொரு முறை கேளுங்க.
3: சாரல் விழும் நேரம் வானவில்லை போலே தோன்றிடும் அழகான காதல்.
0: ஓசை இன்றி வந்து உள்ளுக்குள்ளே வாழ.

0: 11:25.
1: கோடை பண்பலி 100.5 பாட்டு பட்டாளம்.
0: அதேதான். இப்போ பாட போகிறது யாரு, என்ன பாட்டு?

0: சினுங்கும் கோலசம் சுருதி சேர்க்குமா, கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுதே, ஏனடி ஏனடி ஏனடி.
1: அதே தல்ல கரெக்டா நாங்க சரியா பாடிட்டோமா?

0: இதுவரை கேட்டும் கோடை பண்பலை நுறுப்புழி ஐந்தில் பாட்டு பட்டாளம்
1: இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ.
2: தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன்கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அன்கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அன்கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அன்கோ. சரி சரி,
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
6: தட்ஸ் ரைட்.

0: இசை பாடும் அன்பளை, இது உங்கள் கூட பண்பளையின் ஒரு பிள்ளை. இந்த தந்து கொண்டிருக்கும் பாட்டு பட்டாளம், இன்னைக்கு பாட்டு பட்டாளத்துல
1: நிறுத்திய வரியிலிருந்து பாடல பாடுறோம்.
0: அதே தான் பாடிட்டு இருக்காங்க நம்ம நேயர்கள். இப்போ யாரு, எங்கிருந்து? 11:32.
1: வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: வணக்கம்மா, சொல்லுங்க.
2: லட்சுமி பேசுறேங்கம்மா.
1: லட்சுமி, பாடல் கேக்கலாமா? ஒரே சந்தோஷமா இருக்கீங்களே, என்னவா
2: சந்தோஷம்? எங்களுக்கு லைனே கிடைக்கும்
1: பாடல்
2: இதோ
0: வருது கேளுங்க.

0: அவங்களுக்கு வந்து என்னமா இணைப்பு கிடைக்கும். இதே மாதிரி பாடுங்க, அவங்களுக்கு வந்து பாடினது கூட பெருசு இல்லப்பா,
1: லைன்
0: கிடைச்சிச்சுப்பா, பாடிட்டே பேசிட்டே அதேதான். சரி இப்ப வாங்க அடுத்த நேயர்.
1: வணக்கம்.
2: அதாவது
1: பேனா இல்லங்க, நோட் பண்ணுங்க
2: மேடம்.
0: வல்லவனுக்கு வந்து புள்ளும் ஆயிரங்க
1: இருக்கு.
0: சரிங்க, இப்ப பாடிடலாமா? உங்க பேரு சொல்லிருங்க.
2: மேடம் நீங்க சிரிப்பே பாடுறது மேடம், நாங்க பேசுறது பாடுற, நம்ம பண்பையில ஒழிச்சுக்கிறதுக்கு நல்லா ஜம்மு இருக்கு மேடம்.
1: இப்படி மாத்தி மாத்தி சிரிச்சுட்டு பாடு பேசிட்டு இருந்தா எப்ப பாடுறது?
0: நிகழ்ச்சியில உங்க
2: பாட்டை பாட்டை போட்டு விடுங்க மேடம்.
0: பேர் சொல்லிருங்க.
2: தேனி மாவட்டம் ஓடிப்பட்டி மகாராஜன் பரமேஸ்வரி.
0: இந்த பாடலை கேளுங்க.
3: பூ போல காலெடுத்து பூமியே அளக்கிறான், பொட்டுன்னு துள்ளி துள்ளி சிட்டாக பறக்கிறான்.
2: நிலையில கைய வச்சு நிற்கிறா நெலியிறா. மேடம் இன்னொரு போடுங்க மேடம், தப்பா வருது மேடம்.
1: சரி கேளுங்க, கேட்டுட்டு அப்படியே கூட சேர்ந்து பாடிட்டே வாங்க.
3: நிக்கிறா.

0: தாலாட்டுரா நெஞ்சை தாலாட்டுரா திடன் திடன் ஒரு பக்கம் பாக்குறா ஒரு கண்ணை சாக்கிறா அவ உலகத்தை கடிச்சுக்கிட்டு நெதுவா
1: சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா அவ்வளவுதான் ரொம்ப அழகா பாடிட்டீங்க நன்றிங்க ஐயா நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு
2: இப்ப யார் இணைப்புல வந்திருக்கீங்க வணக்கம்
3: இருவருக்கும் முற்பகல் வணக்கம்
2: வணக்கம் யார் பேசுறீங்க
3: ஈரோடு மாவட்டம் சென்னிமலையிலிருந்து நவநீதன்
2: நவநீதன் பாடல் கேட்கலாமா
3: போடுங்க
2: கேளுங்க அடுத்து
3: நீ தொடுவத தொட்டுக்க சொந்தத்துல வரமுறை இருக்கா நீ பொம்பளதானே உனக்கு அது ஞாபகம்
1: கேளுங்க கேளுங்க சரியான வரியான்னு கேளுங்க பாக்கலாம்
3: போடுங்க

சரியை தொடர்ந்து அப்படியே பாடினாங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஒன்றும் சரியாக பாடிருக்கலாம், நல்லா முயற்சி பண்ணாங்க. நன்றி. இப்போ தொடர்ந்து கூடை பண்பலையில் ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம வந்துடலாம்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
3: ரொம்ப பிடிச்சது அதனால பண்ண வேண்டாமோ அதனாலதானே நாகா குழு கட்டமாவு வாங்குறேன் குழக்கட்டிக்கு தேங்காய் பூரணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு அதனாலதானே நாகா குழு கட்டமாவு வாங்குறேன் டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூரணம் வெளியே தெரியணும் அது குழக்கட்டை கரெக்ட் அதனாலதானே நாகா குழு கட்டமாவு வாங்குறேமா நாகா குழு கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிக்கும்
4: பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
6: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன் சாத்தந்தை பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
3: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்க.

0: கேட்டு வாங்குங்க நிறைவான சாப்பாடு மகிழ்ச்சியான வாழ்க்கை தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்டரசி.
1: பதினோரு மணி 45 நிமிடம் ஆயாச்சுக்கா, அதாவது முக்கால் மணி நேரம் எப்படி போச்சுன்னு யாருக்குமே தெரியல இல்லையா? என்ன சக்தி,
2: பாடலோட போயிடுச்சுப்பா. உண்மைதானே? இப்பவும் நம்ம நேர்கள் அவங்களுக்கு வந்து ஐயோ நேரம் போயிடுச்சே, நம்ம வந்து இனிப்பில் பாடிடுவோமா பேசிடுவோமா அப்படின்னு அவளோட காத்துட்டு இருக்காங்க. இனிப்பில் யார் வரப்போறாங்க? வாங்க.
3: வணக்கம் இரு சகோதரிகளுக்கும்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: தேனில சொர்ணலதாப்பா. அனைவரும் நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம்மா. பாடல் கேட்கலாமா?
3: கொடுங்கப்பா.
1: கேளுங்க.

0: பாட்டே தெரியாது.
1: இன்னொரு முறை கேட்டா பாடுவீங்களா?
2: இது ரொம்ப கேட்டது இல்லப்பா.
1: கேட்டது இல்லையா?
2: ஒரு முறை போறீங்களா? பாடி பாக்குறேன்.
1: சரி பாடி பாருங்க.

0: நீ வரைய தெரிந்த அப்படின்னு சொல்லி வரும்.
1: நீ வரைய தெரிந்த, நீங்க சொல்றதே
0: நீ வரைய தெரிந்த ஒரு நவீன கவிஞன், பின் வசியம் தெரிந்த ஒரு நலிந்த கலைஞன், சேருமழை போல மடியோடு விழுந்தாயே வா.

0: அதேதான். நல்ல முயற்சி இருந்தாலும் அடுத்த நேயருக்கான நேரம் இது. வாங்க பாடலாம் பேசலாம்.
1: அன்பு சகோதரிகள் இருவருக்கும் இனிய முற்பகல் வணக்கம்.
0: சொல்லுங்கம்மா.
1: திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி காடுபாளையத்திலிருந்து நிர்மலா சந்திரசேகர் பேசுறேங்க மேடம்.
0: எப்படி இருக்கீங்க நிர்மலாம்மா? நல்லமா இருக்கோம் நிர்மலாம்மா.
1: நாங்களும் நல்லா இருக்கிறோங்க மேடம்.
0: சரி மகிழ்ச்சி. பாடலை கேட்டுடலாமா?
1: ஆ சரிங்க
0: கேளுங்க.

0: கோதைக்கு மோகம் தந்த அனகதா
1: நீங்காமலே
0: நீங்காமல்
1: இருப்பேன் சரிங்கம்மா, பரவாயில்ல, உங்களுடைய முயற்சி இருக்கு பாத்தீங்களா, அதுவே சிறப்பு. சரிங்களா, நன்றிமா. இப்போ அடுத்த நேயர் 11:49
2: வணக்கம்.
3: வணக்கம்மா, முற்பகல் வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் கரூர் மாவட்டம் தாந்தோணி மலை வெங்கக்கல்பட்டியில இருந்து சரவணன் பேசுறேங்க.
2: சரவணன், பாடல் கேக்கலாங்களா?
3: கேக்கலாங்கம்மா.
2: கேளுங்க.

0: பாடலை பாட வேண்டும். உங்களுக்காக ஒரே ஒரு முறை மட்டும் போடலாம். இது வந்து நல்ல பாடல், எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு அழகான பாடல். கேளுங்க, பாடுங்க.
1: ஜானி பாடணும்னு நினைக்கிறேன்.
2: ஆமா, பாடல்னா கரெக்ட் தான்.

0: சரவணன் ஒரு நிமிடம் இருங்க. இந்த பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறமா சரியா எந்த இடத்துல இருந்தோ அதை தானே நீங்க தொடர்ந்து பாடணும். அந்த பாடல் தான் காட்சியில் எந்த கீதம் தான். ஆனா உங்களுக்காக வந்து அடுத்த வரியில நீங்க பாடணும்.
1: நான் தொடக்க வரி நினைச்சிட்டு லைனுக்கு
0: வந்துட்டேங்கம்மா. அப்படி இல்ல இல்ல பரவாயில்ல, அதனால ஒண்ணும் இல்ல, நீங்க பாடுங்க பாடுங்க சரவணன்.
1: நினைவுக்கு வர மாட்டேங்குது.
0: சரி காற்றில் எந்த கீதம் பாடுங்க,
2: அதையாவது பாடுங்க.
1: காற்றே எந்த கீதம், காணாத ஒன்றை தேடுதே, அவ்வளவுதான்.
0: அலை போலே நினைவாக சில்லென்று வீசும் மாலை நீர காற்று, எந்த கீதம், காணாத ஒன்றை தேடுதே. ஆஹா, இன்னும் ஒரு அழகான வரிகள் அப்படியே வந்து சக்தி தயாராயிட்டாரு. அடுத்தது
2: என்னங்க, நீங்களே பாடிட்டு இருந்தா நான் இப்ப பாட்டு போடுறேன்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: பாட்டு பட்டாளம் நிறுத்திய வரையிலிருந்து பாடல நம்ம நேர்கள் எல்லாமே ரொம்ப அழகாவே பாடினாங்க.

0: ரொம்ப
1: நிகழ்ச்சியில பங்கு பெற்றவங்களுக்கும்
0: பங்கு பெற முயற்சித்தவங்களுக்கும்
1: எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்களையும்
0: பாராட்டுகளையும்
1: சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து நம்ம விடைபெறக்கூடிய நேரமும் வந்துருச்சு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
0: பௌசியா
1: மேலன் ரமேஷ்,
0: நன்றி நேர்களே.

0: கோடை பண்பலையை இனி நாம் கேட்கலாம். புதிய அனுபவம் எப்போதும் சிவா டெக்ஸ்டைல் சம்யுக்தா பக்தின் பண்பலை படிப்பாளிகள் முன்பாய் சிதிச்சிருக்கும்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நமது விளையாட்டு வீரர்களின் சாதனைகளைக் கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார். G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்கா சென்றடைந்தார். விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிடமிருந்து அதிநவீன ஏவுகணைகளை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியக் குழுவின் தேசிய தகுதி தேர்வுக்கான முடிவுகள் 84 பாடங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன. வறட்சி பாதிப்பை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவினரின் பரிந்துரைக்கு பின்னர் அது தொடர்பான முறையான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். வளர்ச்சித் திட்டங்களுக்கான வேளாண் நிலங்களை கையகப்படுத்துவதில் தவேக அரசு இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர தவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப் பதக்கங்களை வென்றது. பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். லாகூர் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலாசிலா லால்தா ஜுவாலா ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவுகளிலும் இந்திய இணைகள் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளன. செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தொம்பாரே பல்கேரியாவின் கரட்டன் சேவா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க
3: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.

0: வழங்கும் பண்பலை படைப்பாளிகள்
1: இசை முகில் இளைய 100.5 பண்பலை படைப்பாளிகள்
2: கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா, என் கனவோடு கேட்கின்ற காற்றலங்கை நீயா,
3: கண் திறந்தேன் ஒரு விடியல் நேரம், என் எதிரி அதிகாலை வானம்,
2: பேச்சுக்கு உயிர் தந்த சப்தங்கள் நீயா, என்னை பேசாமல் செய்கின்ற மௌனங்கள் நீயா,
3: ஈரமான சூரியன் மெல்ல கரையேறும், இருள் செல்லமாய் கோபித்து வெளியேறும்,
2: சத்தங்கள் இல்லாத சங்கீதம் நீயா, என்னை சாகாமல் செய்கின்ற சஞ்சீவி நீயா.

0: வெள்ளி நிற்கும் மேகங்கள் தலைதுபட்ட ஓடிவரும் இளன் சிவப்பில் உடை கொடுக்க தினந்தோறும் தேடி வரும்.
1: பருவத்தின் தோட்டத்தில் முதற்பூவும் நீயா, என் பாலைவனம் காண்கின்ற முதல் மழையும் நீயா.
0: புல்நுனியில் பூத்திருக்கும் பனித்துளிகள் நான் ஓய்வெடுக்க காத்திருக்கும் தலையணைகள். வண்ணத்து பூச்சியே, இத்தனை உடைகள் உனக்கதற்கு? ஒன்று நினைத்தா, என் ஊரில் சட்டை இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள்.
2: பண்பலை படைப்பாளிகள்
3: பண்பலை படைப்பாளிகளில் முதலில் கடன் கடன் மனித கவலையின் ஊற்றுக்கண் கடன் கடன் எதிர்மறை எண்ணத்தில் நம்மை இயங்க செய்வது கடன். இல்லம் அமைதியின்றி வாழ ஏதுவானது கடன். மன அமைதியின் அகழி கடன். கொதிநிலை எண்ணம் இடம்பெறும் வெப்ப வார்த்தைகள் வலம் வரும். காசில்லா கச்சேரி அரங்கேற்றம், அதை நாற்புற சுவர் வழியே வெளியேற்றம். மனித மனமோ தடுமாற்றம். மழலை சொல்லும் மயக்கவில்லை, மனமோ எதிலும் லயக்கவில்லை. சுழற்சி ஏனோ சுழலவில்லை, பிறர் பார்வையென்றோ வெறுப்பின் எல்லை. பிறர் பார்வையென்றோ வெறுப்பின் எல்லை. சுற்றமன்றோ நெருங்கவில்லை, உனக்கு நீயே உறவின் எல்லை. மீளா துயரை மீட்டெடுப்போம், வறுமையின் மீது போர் தொடுப்போம். மனம் தளரா வண்ணம் உழைத்திருப்போம். தீர்வுகள் என்றும் எதிலும் உண்டு, அதை ஏற்பதில் அன்றோ தயக்கம் இன்று. நம் இயக்கம் இனிதாய் இருந்தால் துவக்கம் நன்றாயிருக்கும். காலம் எதையும் மாற்றும், மன உறுதியிலன்றோ ஏற்றம். காலம் எதையும் மாற்றும், மன உறுதியிலன்றோ ஏற்றம். கடன் தரும் அவமானங்கள் குறித்து கன்னி தமிழில் கவிதை தந்திருக்கிறார் ஈரோடு கொக்கராயன்பேட்டை பாரதி நகர் தாகாஷெரிப்.
4: வாழ்க்கை

பண்பலை படைப்பாளிகளில் இனி நாமக்கல் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார் தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு நான் போகிறேன். நான் போகிறேன். பல இரவுகள் எனக்குள் விழிகளில் கண்ணீரோட்டமாய் விடிந்தது. பல இரவுகள் எனக்குள் விழிகளில் கண்ணீரோட்டமாய் விடிந்தது. என்னுள் சேர்த்த உனக்கான ஆசைகள் கனவோடு முடிந்தது. வெட்கம் தொலைத்து சோகம் எனக்குள்ளே, யாரிடமும் சொல்லாமல் ஆறுதலானேன் இதயத்துக்குள்ளே. வெட்கம் தொலைத்து சோகம் எனக்குள்ளே, யாரிடமும் சொல்லாமல் ஆறுதலானேன் இதயத்துக்குள்ளே. இருட்டான தெருவில் பயணம் போகிறேன். நெஞ்சில் எனக்குள் வஞ்சகம் ஏதுமில்லாமல் நான் போகிறேன். இருட்டான தெருவில் பயணம் போகிறேன். நெஞ்சில் எனக்குள் வஞ்சகம் ஏதுமில்லாமல் நான் போகிறேன். விரக்தியின் விசும்பலை தன் கவிதையில் வடித்திருக்கிறார் நாமக்கல் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார்.

0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்
3: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்ட.
2: கரெக்ட், அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறமா.
3: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன் சாத்தந்தை பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
5: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
6: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
5: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
7: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியில். இனி ஈரோடு நடுப்பாளையம் எஸ் ஜெனிஃபர் தனது எண்ண கருத்துக்களில் வண்ணம் பூசிய கவிதையின் தலைப்பு செயல் இழப்பு. செயல் இழப்பு. சுவர் கடிகாரத்தின் டிக் டிக் ஓசை சத்தமாக கேட்கிறது. சுவர் கடிகாரத்தின் டிக் டிக் ஓசை சத்தமாக கேட்கிறது. வழக்கமாக கண்ணில் படும் பொருள்

பொருட்கள் புதுமையாக தெரிகிறது. வழக்கமாக கண்ணில் படும் பொருட்கள் புதுமையாக தெரிகிறது. வீடும் அமைதியாகி போனது. என் மனமும் உடைந்து போனது. இத்தனை வெறுமையாக விட்டு சென்றிருக்க வேண்டாமே, இத்தனை வெறுமையாக விட்டு சென்றிருக்க வேண்டாமே. இந்த தனிமை உணர்த்தியது உன்னோடு இவ்வளவு இணைந்திருக்க வேண்டாமே என்று. இந்த தனிமை உணர்த்தியது உன்னோடு இவ்வளவு இணைந்திருக்க வேண்டாமே என்று. மாதாந்திர ரீசார்ஜ் செய்யாததால் செயல் இழந்து போன செல்பேசி. மாதாந்திர ரீசார்ஜ் செய்யாததால் செயல் இழந்து போன செல்பேசி. தன் என்ன கருத்துக்கு வார்த்தைகளால் இவ்வாறு வண்ணம் பூசியிருந்தார் ஈரோடு நடுப்பாளையம் எஸ். ஜெனிஃபர்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு
0: வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை படைப்பாளிகள்.
2: வசந்தம் நம் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி தாராபுரம் பூலவாடி சாலை மகாலட்சுமி தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு அழகு. அழகு வானிற்கு வானவில் அழகு, வாழ்க்கையில் மாற்றம் அழகு. வானிற்கு வானவில் அழகு, வாழ்க்கையில் மாற்றம் அழகு. கடலுக்கு அலைகள் அழகு, கவிதைக்கு கற்பனைகள் அழகு. கடலுக்கு அலைகள் அழகு, கவிதைக்கு கற்பனைகள் அழகு. மல்லைக்கு சிரிப்பு அழகு, மதத்திற்கு ஒற்றுமை அழகு. மல்லைக்கு சிரிப்பு அழகு, மதத்திற்கு ஒற்றுமை அழகு. மண்ணிற்கு வளங்கள் அழகு, மனிதா உனக்கு மனிதநேயம் அழகு. மண்ணிற்கு வளங்கள் அழகு, மனிதா உனக்கு மனிதநேயம் அழகு. அழகு என்ற தலைப்பில் கவிதையை நமக்காக எழுதி அனுப்பியிருந்தார் தாராபுரம் பூலவாடி சாலை மகாலட்சுமி.

மாலை படைப்பாளிகளில் இனி உணவு உணர்த்தும் தத்துவம். கவிதை தந்திருக்கிறார் கரூர் மாவட்டம் கார்வழி முனைவர் உதயா. முறுக்கு சம்படம் நிறைந்திருக்கும் போது கையில் எடுக்கும் தின்பண்டத்தை சிந்தி சிதறி சாப்பிடுவோம். பாத்திரம் காலியானதும் ஒட்டியிருக்கும் துணுக்குகளை நாறு சிக்க சாப்பிடுவோம். சுவையான நல்ல நிகழ்வுகளை பொருட்படுத்தாமல் கடந்துவிட்டு பிறகு மகிழ்ச்சியான தருணத்தை

0: நினைத்து தவிப்பதில் என்ன பயன்? பணச்செயலியில் நான்கு இலக்கமாக இருக்கும்போது செலவின் காரணம் சிறிதும் அறியாமல் செய்துவிட்டு இரட்டை இலக்கத்திற்கு வந்த பின்பு ஹிஸ்டரியை தேடுவதில் என்ன பயன்? வாங்கிய கிரீம் பன் சாப்பிட துவங்கும் போது சுவையாக இருந்தது. கிரீம் தீர்ந்தவுடன் சுவை மாறியதாக தோன்றியது. பிறகு ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் கிரீமோடு தனியை எடுத்து வைத்துக் கொள்வேன் இறுதியாக சாப்பிட. வாழ்க்கையும் அப்படித்தான். நன்றாக இருக்கும் போதே கொஞ்சம் எடுத்து வைத்துக் கொண்டால் கடைசி வரை இனிப்பாக இருக்கும் என வாழ்க்கையின் தத்துவத்தை உணவை கொண்டு உணர்த்தி இருக்கிறார் கரூர் மாவட்டம் கார்வழி முனைவர் உதயா.
1: வெண்டைக்காய் பொரியல்ல கொஞ்சம் தயிர் விட்டு இறக்கணும்.

0: முன்னணி நிறுவனங்கள் வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999. கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கலின் நல்வாழ்த்துகள்.
4: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
5: வணக்கம் நண்பர்களே. ஒரு சிறு தினங்களுக்கு முன்பு வந்து கோடை எஃப்எம் மூலமா வந்து ஒரு நண்பர் வந்து எனக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாரு. அதாவது, சார் டாக்டர், நான் தொடர்ந்து வந்து மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு தொந்தரவு இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், தொடர்ந்து எதுக்கு நான் மாத்திரை மருந்து எடுக்கணும்? ஸோ இது எல்லாருக்கும் உள்ள ஒரு டவுட் தான். ஏன்னா வந்து இந்த ஒரு மாதிரி ஒரு ஆரம்ப கட்டத்துக்கு நமக்கு தொந்தரவு இருக்கும், அதுக்கு மாத்திரை எடுப்போம், சக்கரோட அளவு கண்ட்ரோல் ஆயிரும், தொந்தரவும் இருக்காது. அப்போ எல்லாருக்கும் ஒரு வருத்தம் என்ன வரும்னா, ஸோ இது மாதிரி எடுத்துகிட்டு இருக்கனால வந்து கிட்னி எதுவும் பாதிச்சிருமோ அப்படின்னு ஒரு டவுட் வருது எல்லாருக்கும் வர விஷயங்களுக்கு. அப்போ இந்த எல்லாருக்கும் ஏன் அப்படின்னா, அப்போ கேங்க இப்படி வருதுன்னா, மக்கள் கேள்விப்பட்டிருக்காங்க தொடர்ந்து மாத்திரை எடுத்தால் கிட்னி பாதிக்கும். எல்லா மாத்திரையும் கிடையாது நேர்களே. ஒரு சில மருந்துகள் வந்து மருத்துவ ஆலோசனை இல்லாமல் எடுக்கிறனால தான் சிறுநீரகம் கிட்னி பாதிக்கிற ஒழுசி எல்லா மருந்துகளும் கிடைக்காது. ஏதோ ஒரு காரணத்தினால கிட்னி பாதிக்கப்பட்டு நீங்கள் சிறுநீர் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் கிட்னிஸ் நெஃப்ராலஜி சொல்லுவாங்க, அந்த டாக்டரை போய் நீங்கள் பார்த்தாலும் அவரும் வந்து கிட்னியை வந்து மேலும் மோசமாகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மருந்துகள் வந்து ரெக்கமெண்ட், உணவு கட்டுப்பாட்டோடையும் ப்ளஸ் எதனால் வந்துச்சுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு மருந்து மாத்திரைகள் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ மருந்து மாத்திரைகள் வந்து ஆபத்தான விஷயங்கள், கிட்னியை பாதிக்கணும், அவர் மருந்து மாத்திரை கொடுக்க மாட்டார். அதனால் எல்லா மருந்துகளுமே கிட்னியை பாதிக்கிறது கிடையாது. சக்கரை இருக்கோ, ப்ரெஷர் இருக்குது, இருதய பலவீனமாக இருக்குது, அதுக்குன்னு முறையான வைத்தி எடுக்கலை, ஆனால் முறையான வைத்தி எடுக்காமல் தொடர்ந்து அந்த மருந்துகள் கண்மூடித்தனமாக எடுத்துகிட்ருக்கோம், கடைசி நேரத்தில் போய் பார்க்குறப்ப கிட்னி பாதிக்கும். உடனே என்ன பண்ணிடுவாங்க அவங்க, சோக்கியமாக தொடர்ந்து நம்ம மாத்திரை எடுத்தனால தான் கிட்னி பாதிச்சு. ஆக்சுவலாக அதனால கிடையாது. சுகர் வந்து கண்ட்ரோலில் இல்லாமல் இருந்தது, ப்ரெஷர் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தது, இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டாக்டரை பார்க்காமே தொடர்ந்து அந்த மாத்திரையை எடுத்துகிட்ருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு பாதிச்சிருச்சு. ஸோ அப்போ இந்த மாதிரி பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, நம்ம தொந்தரவு இருக்கோ இல்லையோ நம்ம வந்து மாதம் மாதம் சுகர் செக் பண்ணி பார்க்கணும். ஒரு சில பேஷண்ட்டுக்கு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு

0: கண்ட்ரோலாக இருக்குது, நீங்கள் தூரமாக இருக்கீங்க, இடைக்கிட வர முடியலன்னா 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் கூட செக் பண்ணி பாருங்கள் அப்படின்வாங்க. வீட்லேயே வச்சு கூட நீங்கள் வந்து ஒரு அவங்களுக்கும் மானிட்டர் மானிட்டர் வச்சு நீங்கள் கூட செல்ஃபாக கூட நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சில பேருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. பார்த்துட்டு நீங்கள் கூட ரிப்போர்ட்டை கூட ஃபோன்லேயே நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பலாம்னு சொல்லுவாங்க. பட் எப்படினாலும் பரவாயில்ல, ஆனால் மானிட்டரிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சுகர் கண்ட்ரோலாக இருக்கா இல்லையான்றதை நம்ம தொந்தரவு வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. தொந்தரவு இருந்தாலும் இல்லைனாலும் மந்த்லி ஒன்ஸ் கட்டாயம் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சுகர் கூட பண்ணி பார்க்கலாம். ஒரு வெறுவத்துலையோ இல்லை சாப்பிட்டோ இல்லை ரெண்டும் சுகர் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை முடியலன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சுகர் இல்லை வெறுவத்து உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ பார்த்து சுகரை கண்ட்ரோல் பண்ணணும். இருக்கும் தொந்தரவு இல்லை நம்ம நல்லா இருக்கோம் மாத்திரை விட்டு பார்ப்போம் அப்படின்றது சில பேர் அந்த ட்ரையல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. அதனால் வர்றப்போ பெரிய ஆபத்தோடு வர்றாங்க. அந்த விளைவுகள் வந்து கண்டிப்பாக கடுமையான ஒரு விளைவுகளாக இருக்கும். அதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா வந்து மாதம் ஒரு டைம் மருத்துவ ஆலோசனை போய் கண்டிப்பாக நீங்கள் ரத்த டெஸ்ட் பண்ணி பார்க்குங்க. அந்த ரத்த டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப வெறுவத்தில் சர்க்கரை 100 கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஸோ 180 கீழே 160க்குள்ளே அந்த மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எவ்வளோக்குள்ள சுகர் கண்ட்ரோல் பண்ணுமோ அவ்வளோக்குள்ள. கடந்த 3 மாதம் சராசரி ரிப்போர்ட் வந்தீங்கன்னா 6.5% 7% கீழே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு உடல் இருக்கிற எல்லா உறுப்புகளுமே வந்து ஆரோக்கியமாக வச்சு நலமுடன் வாழலாம் நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்குது. சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்குது. எம்ஆர்ஐ, சிடி, அல்ட்ராசவுண்ட், கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்டுகளும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்குது. பயன்படுத்திக்க நேர்களே.
1: மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
2: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
3: படைப்பாளிகளில் இனி திருநெல்வேலி குணசேகரன் தந்திருக்கும் நான் முன்பு போல் இல்லை எனும் தலைப்பிலான கவிதை. நீ முன்பு போல் இல்லை. என்னை பார்க்கும் ஒவ்வொருவரும் ஒரு முறையாவது இதை சொல்லிவிடுகிறார்கள். நீ முன்பு போல் இல்லை. என்னை பார்க்கும் ஒவ்வொருவரும் ஒரு முறையாவது இதை சொல்லிவிடுகிறார்கள். இங்கு எதுவும் முன்பு போல் இல்லை. இங்கு எதுவுமே முன்பு போல் இல்லை. காற்று மாறிவிட்டது. மழை தன் பாதையை மறந்துவிட்டது. வெயில் தன் எல்லையை தாண்டிவிட்டது. காலங்கள் பெயர்களை மட்டும் சுமக்கின்றன. மனிதர்களும் மாறிவிட்டார்கள். முகங்கள் அதேதான், ஆனால் அவற்றுக்குள் இருக்கும் மனங்கள் மாறிவிட்டன. முகங்கள் அதேதான், ஆனால் அவற்றுக்குள் இருக்கும் மனங்கள் மாறிவிட்டன. நம்பிக்கை முட்டாள்தனம் என்று அழைக்கப்படும் காலம். நம்பிக்கை முட்டாள்தனம் என்று அழைக்கப்படும் காலம். நேர்மை தோல்வி என்று கற்பிக்கப்படும் காலம். நேர்மை தோல்வி என்று கற்பிக்கப்படும் காலம். அன்பு பலவீனம் என்று கருதப்படும் காலம். அன்பு பலவீனம் என்று கருதப்படும் காலம். இத்தனை மாற்றங்களுக்கு பிறகும் நான் மட்டும் முன்பு போல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஏன் எதிர்பார்க்கிறீர்கள்? இத்தனை மாற்றங்களுக்கு பிறகும் நான் மட்டும் முன்பு போல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஏன் எதிர்பார்க்கிறீர்கள்? இது திருநெல்வேலி குணசேகரன் தந்திருக்கும் நான் முன்பு போல் இல்லை எனும் தலைப்பிலான கவிதை.

0: வழங்கிய
1: பண்பலை படைப்பாளிகள்.
2: இனிய தென்றலே இரு கைகள் வீசிவா,
3: காற்றின் திசைகளில் பயணித்து
4: காற்றில் வரும்
3: கனிவுடன் உங்கள் உள்ளங்களை நிறைத்து
5: துவக்கின்ற மனிதன் கடுப்புக்கு மறந்து சோவெனும் இசை பாட்டு
3: பழனியெங்கும் பவனி வரும் உங்கள் கோடை பண்பலை 100.5.

படை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி திருநெல்வேலி பாளையம் கோட்டை உத்தண்டன் தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு புத்தகங்கள். புத்தகங்கள், புத்தகங்கள் வாழ்வின் புத்தாக்கங்கள். புத்தகங்களால் பூந்தோட்டங்களும் மலர்ந்திருக்கின்றன, புரட்சிகளும் வெடித்திருக்கின்றன. சிறகை விரித்தால் பறவைக்கு வானம், புத்தகங்களை விரித்தால் மனிதருக்கு யாவும். புத்தகங்களை வாசித்தால் பார்க்காத வெளிச்சங்கள் தோன்றும். சிறகை விரித்தால் பறவைக்கு வானம், புத்தகங்களை விரித்தால் மனிதருக்கு யாவும். புத்தகங்களை வாசித்தால் பார்க்காத வெளிச்சங்கள் தோன்றும். நுகராத வாசனைகள் வீசும், கேட்காத ஒளிகள் கேட்கும், சுவைக்காத ருசிகள் கிட்டும், மெய் சிலிர்க்கும். கண் எனும் ஒரு புலனுக்குள் ஐம்புலன்களையும் புத்தகங்கள் அடக்குமே. கண் எனும் ஒரு புலனுக்குள் ஐம்புலன்களையும் புத்தகங்கள் அடக்குமே. போதி மரம் தேவையில்லை, புத்தகங்கள் போதும், உட்கார்ந்த இடத்தில் புத்தனாகலாம். போதி மரம் தேவையில்லை, புத்தகங்கள் போதும், உட்கார்ந்த இடத்தில் புத்தனாகலாம் என தன்னுடைய கவிதையை தந்திருக்கிறார் திருநெல்வேலி பாளையம் கோட்டை உத்தண்டன்.

உங்கள் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி இந்த வார சிறப்பு கவிதை. தந்திருக்கிறார் விருதுநகர் குமரன் திரு வரதராஜ பெருமாள். சென்ற வாரம் சிறப்பு கவிதைக்காக நாம் கொடுத்திருந்த தலைப்பு கனவுகளின் சிறகுகள். கனவுகளின் சிறகுகள். என் காதலியின் கரம் பிடித்தபடி விண்ணிலே அங்கும் இங்குமாக சுற்றி திரிந்தேன். அடுத்த நொடி அமெரிக்க அதிபரின் அருகில் இருக்கையில் அமர்ந்தேன். என் காதலியின் கரம் பிடித்தபடி விண்ணிலே அங்கும் இங்கும் சுற்றி திரிந்தேன். அடுத்த நொடி அமெரிக்க அதிபரின் அருகில் இருக்கையில்

அமர்ந்தேன். போரின் விளைவுகளை அவருக்கு புரியும்படி எடுத்துரைத்தேன். மீண்டும் ஓர் உலகப்போர் வேண்டாமென அவரிடம் கேட்டுக்கொண்டேன். போரின் விளைவுகளை அமெரிக்க அதிபருக்கு புரியும்படி எடுத்துரைத்தேன். மீண்டும் ஓர் உலகப்போர் வேண்டாமென அவரிடம் கேட்டுக்கொண்டேன். ஈரான் உடன் நடக்கும் போரை இத்தோடு முடித்துக் கொள்ளுங்கள் என்றேன். அப்படியே ஆகட்டும் என்ற உறுதிமொழியை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து நானும் என் காதலியும் புறப்பட்டோம். ஈரான் உடன் நடக்கும் போரை இத்தோடு முடித்துக் கொள்ளுங்கள் என்றேன். அப்படியே ஆகட்டும் என்ற உறுதிமொழியை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து நானும் என் காதலியும் புறப்பட்டோம். இடையில் இணைப்பார நிலவில் இறங்கும் பொழுது அங்கு ஒருவன் இருப்பதை கண்டேன். பார்வையிலேயே நீ யார் எனக் கேட்டேன். என்னவளுக்காக காத்திருப்பதாக பதில் உரைத்தான். என் பலம் கொண்ட மட்டும் அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தேன். என் கை அது வலித்திட கண்டது கனவென நான் உணர்ந்தேன். நாம் தொடர்ச்சியாக எண்ணும் எண்ணங்கள் நம் ஆழ் மனதில் இடம்பெறும். நனவாக முடியாததை தூங்கும் போது காணும் கனவில் நம் மனம் அரங்கேற்றி அமைதி பெறும். நாம் தொடர்ச்சியாக எண்ணும் எண்ணங்கள் நம் ஆழ் மனதில் இடம்பெறும். நனவாக முடியாததை தூங்கும் போது காணும் கனவில் நம் மனம் அரங்கேற்றி அமைதி பெறும். நான் அடித்துச் சொல்லுவேன், என் எண்ணங்களே என் கனவுகளின் சிறகுகள் என்று. நான் அடித்துச் சொல்வேன், என் எண்ணங்களே என் கனவுகளின் சிறகுகள் என்று. கனவுகளின் சிறகுகளை காவிய தமிழ் கவிதையாக படைத்திருக்கிறார் விருதுநகர் குமரன் திரு வரதராஜ பெருமாள்.

0: இனி வருகின்ற வாரத்திற்கான சிறப்பு கவிதைக்காக நாம் கொடுக்கின்ற தலைப்பு ஆசிரியர்கள். ஆசிரியர்கள்
1: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
2: கல்யாணத்துல கவனிச்சியா,
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம்.

0: விவரங்களுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
0: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்ட.
2: கரெக்ட், அதனாலதான் நீ நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறமா?
3: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலை 6 மேல் 10:30 நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன், சாத்தந்தை, பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
5: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா?
6: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
5: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
7: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: பண்பலை படைப்பாளிகளில் எனி திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் நாராயணன் தந்திருக்கும் தலைப்பு மனக்கட்டுப்பாடு. மனக்கட்டுப்பாட்டுடன் இருந்தால் பணத்தட்டுப்பாடு இல்லை. மனக்கட்டுப்பாட்டுடன் இருந்தால் பணத்தட்டுப்பாடு இல்லை. பேசுவதில் கட்டுப்பாடு இருந்தால் பிரச்சனைகள் வருவதில்லை. பேசுவதில் கட்டுப்பாடு இருந்தால் பிரச்சனைகள் வருவதில்லை. பழகுவதில் கட்டுப்பாடு இருந்தால் பண்பாடு குறைவதில்லை. பழகுவதில் கட்டுப்பாடு இருந்தால் பண்பாடு குறைவதில்லை. வேகத்தில் கட்டுப்பாடு இருந்தால் விபத்துகள் வருவதில்லை. வேகத்தில் கட்டுப்பாடு இருந்தால் விபத்துகள் வருவதில்லை. வாழ்க்கையில் கட்டுப்பாடு இருந்தால் வசந்தங்கள் குறைவதில்லை. வாழ்க்கையில் கட்டுப்பாடு இருந்தால் வசந்தங்கள் குறைவதில்லை. செலவில் கட்டுப்பாடு இருந்தால் சேமிப்பு குறைவதில்லை. செலவில் கட்டுப்பாடு இருந்தால் சேமிப்பு குறைவதில்லை. என வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை மனக்கட்டுப்பாடு என்ற தலைப்பில் பண்பலை படைப்பாளிகளுக்கு தந்திருந்தார் நன்னிலம் நாராயணன்.

படை பண்பலை நேர்புழை ஐந்தில் நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனி இன்றைய விடுமுறை. இன்றைய விடுமுறை என கவிதை தந்திருக்கிறார் காட்டுமன்னார் கோவில் ராகுல். சுட்டரிக்கும் வெயிலை சுகமாய் மிதித்தே ஆரம்பித்தோம் எங்கள் விடுமுறையை. மணல் குவியலில் உருவானது பிரம்மாண்ட வீடு. வெடிக்காத குண்டாய் கையில் கோலி குண்டு. உடலில் அங்கங்கே ஆணி குத்திய பம்பரம் என ஆனந்தமாய் நகர்ந்த விடுமுறையை இன்றைய தலைமுறையோ நகர்த்து செல்கிறார்கள் சுவாரஸ்யமின்றி செல்போனில். சுட்டரிக்கும் வெயிலை சுகமாய் மிதித்தே ஆரம்பித்தோம் எங்கள் விடுமுறையை. மணல் குவியலில் உருவானது பிரம்மாண்ட வீடு. வெடிக்காத குண்டாய் கையில் கோலி குண்டு. உடலில் அங்கங்கே ஆணி குத்திய பம்பரம் என ஆனந்தமாய் நகர்ந்த விடுமுறையை இன்றைய தலைமுறையோ நகர்த்து செல்கிறார்கள் சுவாரஸ்யமின்றி செல்போனில் என்று இன்றைய விடுமுறை கவிதை தந்திருக்கிறார் காட்டுமன்னார் கோவில் ராகுல்.

கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனிவரும் கவிதை நாமக்கல் ஜான் சார்லஸ் தந்திருக்கும் மீளுதல். சில இழப்புகள் நம்மை உடைக்கலாம், சில வலிகள் நம்மை அழ வைக்கலாம், ஆனால் அங்கேயே நின்று விடுவது வாழ்க்கை அல்ல. சில இழப்புகள் நம்மை உடைக்கலாம், சில வலிகள் நம்மை அழ வைக்கலாம், ஆனால்

அங்கேயே நின்று விடுவது வாழ்க்கை அல்ல. விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் எழுவது, உடைந்த மனதுடன் கூட பயணத்தை தொடர்வது, காயங்கள் இருந்தாலும் புன்னகைக்கு கற்றுக்கொள்வது, இதுவே மீளுதல். விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் எழுவது, உடைந்த மனதுடன் கூட பயணத்தை தொடர்வது, காயங்கள் இருந்தாலும் புன்னகைக்கு கற்றுக்கொள்வது, இதுவே மீளுதல். உண்மையில் மனிதனின் மிகப்பெரிய பலம் வீழாதிருப்பதில் இல்லை. உண்மையில் மனிதனின் மிகப்பெரிய பலம் வீழாதிருப்பதில் இல்லை, ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுவதில்தான் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுவதில்தான் இருக்கிறது. தன் நம்பிக்கையை தனக்கே சொல்லிக் கொள்ளும் விதமாய் கவிதையாய் தந்தார் நாமக்கல் ஜான் சார்லஸ்.

0: இந்த வார பண்பலை படைப்பாடிகள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வோர் மகேஸ்வரி, உதய சூரியன், சசிரேகா ஜெயகாந்த், அபுபக்கர் சித்திக், பிரேமா ஜெகன், ஜே பி ரமேஷ்குமார், பாக்யா, ஓசியா, ஜான் டி பிரிட்டோ, நிகழ்ச்சி அமைப்பு விக்னேஸ்வரன், அமைப்பில் ஒரு துணை ஆர் சிவகுமார்.
1: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீலவழி, கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: கேன்சர் பத்தின டயக்னோசிஸ்ல டவுட் இருக்கா? சர்ஜரி தான் சரியான ட்ரீட்மென்ட்னு தெரியலையா?
3: ஒரு எக்ஸ்பர்ட்டோட செகண்ட் ஒபினியன் உங்க அடுத்த முடிவுக்கு தெளிவான வழிகாட்டுதலா அமையும்.
2: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் ஃப்ரீ செகண்ட் ஒபினியன் அண்ட் சர்ஜிக்கல் கேன்சர் கன்சல்டேஷன் August 30 ஞாயிற்றுக்கிழமை, தவறாம கலந்துக்கோங்க.
3: மேலும் விவரங்களுக்கு கால் 8925960065.
4: மாயவளை மீளவழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும்

0: மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
1: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக், பாஸ்வேர்டை கெஸ் பண்ணி ஹேக் செய்யறது. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாயவலை மீளவலி. இன்றைக்கு ஒரு பேசிக்கான முக்கியமான ஒரு சைபர் அட்டாக் பத்தி பார்க்கலாம். ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக், ஒரு அட்டாக்கை எப்படி பாஸ்வேர்டை மீண்டும் மீண்டும் கெஸ் பண்றாங்க, கெஸ் பண்ண பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு அக்கௌண்ட்குள்ளே உள்ள போகிறாங்க, அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்னா என்ன? ஒரு அட்டாக்கர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க பல பாஸ்வேர்ட் காம்பினேஷன்ஸை போடுவாங்க. ஆட்டோமேட்டடாக ஜென்ரேட் பண்ணுற டூல்ஸ் எல்லாம் நிறையா அவைலபிள் இருக்குது. அதுவும் இப்போ ஏஐ வந்துட்டனால அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம். அதை தொடர்ந்து முயற்சி செஞ்சு ஒரு அக்கௌண்ட்டை பாஸ்வேர்டை பிரேக் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு பாஸ்வேர்டு எடுத்துக்கலாம், பாஸ்வேர்ட் 123, பாஸ்வேர்ட் 1234, வெல்கம் 123, அட்மின் 123, இதெல்லாம் ரொம்ப காமனான பாஸ்வேர்ட். ஸோ இந்த பாஸ்வேர்டெலாம் ஈஸியாக கெஸபிள் பாஸ்வேர்டுன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எல்லாருமே இந்த பாஸ்வேர்டெலாம் கெஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸை மேனுவலாக நான் ஒரு ஹேக்கராக இருந்தால் உட்காந்து பொறுமையாக இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்க முடியாது. பட் இப்போ இருக்க அவைலபிள் டூல் செட்ஸை வச்சு நம்ம ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆட்டோமேட்டட் டூல்ஸ் யூஸ் பண்ணி நிறையா நம்ம பண்ணலாம் கொஞ்சம் கம்மியான நேரத்தில். அதனால் நம்ம நிறைய ஆட்டோமேட்டட் டூல்ஸ் மூலயமா ஆயிரக்கணக்கான அல்லதுக்கு அதுக்கு மேற்பட்ட அட்டம்ப்ஸை நம்ம வந்து செய்ய முடியும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். உங்கள் பாஸ்வேர்ட் 123456 வச்சுக்கோங்க. அட்டாக்கர் இந்த ஆட்டோமேட்டட் டூல் மூலயமா இந்த பாஸ்வேர்டை ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். உங்கள் பாஸ்வேர்ட் வந்து வீக் பாஸ்வேர்டாக இருந்துச்சு, அது ஒரு கெஸபிள் பாஸ்வேர்டு அப்படியே இருந்ததுன்னா அவங்களால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ஸில் சில வகைகள் இருக்குது. ஒரு சிம்பிள் ப்ரூட் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, டிக்ஷனரி அட்டாக்னு சொல்லுவாங்க, இன்னொன்று க்ரெடென்ஷியல் ஸ்டஃபிங் சொல்கிறோம். சிம்பிள் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்படின்னா பல காம்பினேஷன்ஸை ட்ரை பண்ணுறது. டிக்ஷனரி அட்டாக்ன்றது காமன் வேர்ட்ஸை, எதெல்லாம் காமன் பாஸ்வேர்ட்ஸோ அது எல்லாத்தையும் ஒரு 1000 பாஸ்வேர்ட்ஸ் இல்லை 10,000 பாஸ்வேர்ட்ஸை வந்து ஒரு ஃபைலாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதான் டிக்ஷனரி அட்டாக்ஸ்னு சொல்லுவோம். க்ரெடென்ஷியல் சஃபிங் அப்படின்னா நம்ம போய் ஒரு தேர்ட் பார்ட்டி சைட்டில், இல்லை நான் ஒரு ஷாப்பிங் சைட்லேயோ இல்லை ஒரு கேமிங் சைட்லேயோ நான் கொடுத்த பாஸ்வேர்டு அவங்க கம்பெனிலேருந்து ஸ்டோர் பண்ண சிஸ்டம்லேருந்து அந்த பாஸ்வேர்டு வந்து ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறது. நம்ம இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கை நம்ம அக்கௌண்ட்டில் இப்படி நடக்குதான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, தொடர்ந்து ஃபெயில்டு லாகின் அட்டம்ஸ் வரும், தெரியாத லொக்கேஷன்லேருந்து லாகின் அட்டம்ஸ் வரும், மல்டிப்புள் பாஸ்வேர்ட் ரீசெட் மெசேஜஸ் வரும், என்னோட அக்கௌண்ட் லாக் அவுட் ஆகிறது, அன்எக்ஸ்பெக்டட் லாகின் நோட்டிஃபிகேஷன்ஸ், இதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணி வைக்கணும் உங்கள் அக்கௌண்ட்டில். நான் இப்போ எம்எஃப்ஏ வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன்னா, இப்போ எம்எஃப்ஏ பாஸ்வேர்ட்ஸ் வந்து எனக்கு மல்டிப்புள் டைம் கேட்டு வருது அப்படின்னா, ஸோ யாரோ என் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா, லாங்காக யூனிக் பாஸ்வேர்டாக வைங்க, ஒரு ஃப்ரேசஸை பாஸ்வேர்டாக வைங்க. ஏன்னா பிரேக் பண்ணுறது கஷ்டம் இல்லை, பட் பிரேக் பண்ண டைம் வந்து நிறையா எடுக்கும். ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் வேறு வேறு பாஸ்வேர்ட் மெயின்டைன் பண்ணணும். எம்எஃப்ஏ எப்போவுமே எனேபிள் பண்ணணும், தட் இஸ் மல்டி ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன், உங்களோட பாஸ்வேர்ட் ப்ளஸ் உங்கள் ஓடிபி ரெண்டையுமே எனேபிள் பண்ணணும். பாஸ்வேர்ட் மேனேஜர் பாசிபிள்னால் மெயின்டைன் பண்ணலாம். பாஸ்வேர்ட் மேனேஜர்னால் அதுவே வந்து பாஸ்வேர்டு உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் உங்கள் ஒரு ஒரு அக்கௌண்ட்டுக்கும், இல்லை உங்கள் ஒரு ஒரு அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்ட்ஸ் என்னன்றதை அதை மெயின்டைன் பண்ணிக்கும் ஒரு டைரி மாதிரி. சஸ்பீஷியஸ் லாகின் அட்டம்ஸ் வந்தால் உடனே நம்ம ரியாக்ட் பண்ணணும், பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிடணும். பாஸ்வேர்ட் ரீசெட்னா உடனே அந்த அக்கௌண்ட்டுக்குரிய பாஸ்வேர்டை நம்ம மாற்றுறது. ஸ்ட்ராங் பாஸ்வேர்டுன்றது கதவுக்கு பூட்டு போடுற மாதிரி, எம்எஃப்ஏன்றது அந்த கதவுக்கு இன்னொரு பூட்டு போடுற மாதிரி. ஸோ எப்போவுமே பாஸ்வேர்ட் ப்ளஸ் எம்எஃப்ஏ ரெண்டும் சேர்த்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம்.
0: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இணைவார்.
2: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீளவழி.
3: கேன்சர் பத்தின டயக்னோசிஸ்ல டவுட் இருக்கா, சர்ஜரி தான் சரியான ட்ரீட்மென்ட் னு தெரியலையா?
4: ஒரு எக்ஸ்பர்ட்டோட செகண்ட் ஒபினியன் உங்க அடுத்த முடிவுக்கு தெளிவான வழிகாட்டுதலா அமையும்.
3: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் ஃப்ரீ செகண்ட் ஒபினியன் அண்ட் சர்ஜிக்கல் கேன்சர் கன்சல்டேஷன் ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தவறாம கலந்துக்கோங்க.
4: மேலும் விவரங்களுக்கு கால் 89259600065.

0: மாடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
3: இனிய வணக்கம் நேர்களே.

செவியின் ஓரமாய் சிந்தையின் சாரமாய் இசை சரம் தொடுக்கும் நினைவலைகளின் நிஜங்களே, கடந்த காலத்தை சொல்லும் காவியத்தை இசை ஓவியமாக இதயத்தில் மீட்ட வருகிறது கோடை பண்பலையின் இன்றைய நெஞ்சில் நிறைந்தவையே.

நேய உறவுகளின் விருப்ப கானங்களோடு அரங்கிற காத்திருக்கிறது நிகழ்ச்சி உங்களோடு பயணிக்க காத்திருக்கிறேன். மெலின் ரமேஷ்.

நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒழிக்கவிருக்கும் பாடலுக்காக கடிதம் விரிந்து காத்திருக்கிறார்கள் மதுரை கைத்தறி நகர் குமரன் ஸ்ரீதேவி சூர்யா, நாராயணன், மாலதி, வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி இவர்களுக்காக கிருஷ்ண பஞ்சு அவர்களின் இயக்கத்தில் நம்ம சிவசநாதன் அவர்களின் இசையில் 1973 வெளிவந்த பூக்காரி திரைப்படத்தின் பாடல். பாடலுக்காக குரல் தந்திருக்கிறார்கள் எஸ் ஜானகி, டி எம் சௌந்தரராஜன்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கிறது கரூர் ராயனூர் மனைவி சாகுல்லமீர், ரஹ்மத் நிஷா, தஸ்லிமா நஸ்ரின், அசாருத்தீன் இவர்களுக்காக வேதாந்தா ராகவி அவர்களின் இயக்கத்தில் ஆதி நாராயண ராவ் அவர்களின் இசையில் 1960 ஆண்டு வெளிவந்த அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்தின் பாடல்.

கண்களும் கவி பாடுதே தனித கண்களும் கவி பாடுதே கண்களும் கவி பாடுதே மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்ட.
2: கரெக்ட், அதனாலதான் நீ நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறமா?
3: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 10:30 நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன் சாத்தந்தை பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
5: தவிட்டாத தேனி முத கானங்களை திகட்டாமல் தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கூடி பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: நிறைந்தவை நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு நீங்களும் ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா உங்களுடைய பேர், ஊர் இது எல்லாத்தையும் எழுதி, உங்களுக்கு பிடித்த பாடல், இடம்பெற்ற திரைப்படம் இது எல்லாத்தையும் எழுதி, நிலைய இயக்குனர், நெஞ்சுகள் நிறைந்தவை பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள். கோடி பண்பலையிலிருந்து நெஞ்சுகள் நிறைந்தவை நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலும் இடம்பெறும், நீங்களும் கேட்டு சுவைக்கலாம்.
1: கூடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
2: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
3: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
2: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா, ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
0: நிகழ்ச்சி நடத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடலுக்காக கடிதம் அறிந்து காத்திருக்கிறார்கள் தூத்துக்குடி மஞ்சள் நேர்காயல் சிங்காரவேல் சுரேஷ் முருகன் மீனா இவர்களின் விருப்பத்தில், எம் ஏ திருமுகம் அவர்களின் இயக்கத்தில், கே வி மகாதேவன் அவர்களின்

திசையில் 1968 வெளிவந்த தேர் திருவிழா திரைப்படத்தின் பாடல். பாடலுக்காக குரல் தந்திருக்கிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

0: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பார்த்தேன்.
1: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்டரசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்டரசி தான்
0: ஒரிஜினல் வள்ளுவர் பிரண்டரசினா?
1: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிரண்டரசி தான்.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
5: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங்.

0: இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கலின் நல்வாழ்த்துகள்.
3: காவிய கானங்களின் அணிவகுப்பில் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலையிலிருந்து நெஞ்சில் நிறைந்தவை.

0: நேயர்களின் நல்வாழ்த்துகள்.
1: காவிய கானங்களின் அணிவகுப்பில் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலையிலிருந்து நெஞ்சில் நிறைந்தவை.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கிறது ஈரோடு விஜயமங்கலம் குணசீலன் அவர்களின் விருப்பத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் 1969 வெளிவந்த நம் நாடு திரைப்படத்தின் பாடல். பாலி அவர்களின் கவி வரியில் பாடல் ஒழிக்கிறது 1:22 கோடை பண்பலையிலிருந்து.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்குதான் நாச்சி இலையில பாத்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.

நிகழ்ச்சியில் நடத்ததாக அரங்கேறிவிருக்கும் பாடலுக்காக விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். நாமக்கல் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், பேபி கார்த்திகா, மோகன்குமார், யஷ்மிதா, தாமோதரன் இவர்களுக்காக வெங்கடேஷ் அவர்களின் இயக்கத்தில், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் 1974 வெளிவந்த அக்கறை பச்சு திரைப்படத்தின் பாடல் ஒலிக்கிறது. 1:32 கோடை பண்பலையிலிருந்து

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200

0: ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் என்எஸ்பி ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கொழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: கொழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ண எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
2: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேமா.
3: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பாத்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
7: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 10:30 நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன், சாத்தந்தை, பூச்சந்தை, குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.

பயணித்துக் கொண்டிருக்கிறோம் பண்பலையோடு, தந்து கொண்டிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. காவிய கானங்களின் அணிவகுப்பில் அடுத்ததாக டி ஆர் சுந்தரம் அவர்களின் இயக்கத்தில் ஜி ராமநாதன் அவர்களின் இசையில் 1950 வெளிவந்த மந்திரி குமாரி திரைப்படத்தின் பாடல். பாடலுக்காக விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் சிவகங்கை, இளையான்குடி, இக்பால், கஜிதா, அப்துல் மஜீது, ரிஃபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா, பிரியா, பத்ரிகாலி, கணி, சிவா இவர்களுக்காக ஒழிக்கிறது.

இது உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் நடத்ததாக ஒழிக்கவிருக்கிறது. தாராபுரம் ஜீவா காலனி, முருகநாதன், இளவரசி மணி, சித்ரலேகா, சோமசுந்தரம், சுகந்தி இவர்களுக்காக எம் கிருஷ்ணன் அவர்களின் இயக்கத்தில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில் 1960 வெளிவந்த ஆக்கொரு வீடு திரைப்படத்தின் பாடல். பாடலுக்காக குரல் தந்திருக்கிறார்கள் பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா.

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.

நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு கூடி பண்பலிலிருந்து அறிஞர காத்திருக்கிறது நினைவி சுகம். இன்றைய நினைவி சுகம் அன்போடு அழைக்கிறது ஈரோடு மாவட்ட நேய உறவுகளை. ஈரோடு மாவட்ட நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம், உங்களுக்கு பிடித்த பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். இன்றிரவு 10 மணிக்கு கூடி பண்பலியின் நினைவி சுகம் நிகழ்ச்சியில்

கொண்டிருக்கும் நெஞ்சல் நிறைந்தவை நிகழ்ச்சியில் நடத்ததாக ஒழிக்கவிருக்கிறது தர்மபுரி பாலக்கோடு பாபாஜான் அவர்களின் விருப்பத்தில் 1975 ஆண்டு வெளிவந்த டாக்டர் சிவா திரைப்படத்தின் பாடல்.

என்ன நேர்களே, இசையால் மனம் நிறைக்க வைத்ததா இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை மீண்டும் சுவைக்கலாம். நாளிப்புகள் ஒரு மணிக்கு உங்கள் கூடை பண்பலையிலிருந்து நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மெர்லின் ரமேஷ், நன்றி நேர்களே.

0: பரிவா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: இனிய வணக்கம் நேயர்களே. கோடை பண்பலை 100.5 இனி நாம் கேட்க துள்ளலான பாடல்களோடு டோல் தமாகா தூள். Salah kau sih.

நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 3 மணிக்கு கேட்டு ரசிக்கலாம் உயிரெழுத்து. இன்று தருமபுரி மாவட்டம் பாகல்பட்டி பெருமாள் அவர்களின் தெருவில் வளம் வர இருக்குங்க.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா August 31 திங்கட்கிழமை காலை 6 மேல் 10:30 நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன், சாத்தந்தை, பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.

இசை பண்பலையாம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 11 மணிக்கு இரவு சிறகு 10 மணிக்கு நினைவே சுகம் இன்று ஈரோடு மாவட்ட நேயர்களுக்காக.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா August 31 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன் சாத்தந்தை பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.

கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கோடை தென்றல். இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இன்றைய விளையாட்டு பஞ்சதந்திரம் தை தை தத்தை.

0: கோடை பண்பலை 100.5 நாளை இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். நாளைய கொடை தென்றல் நிகழ்ச்சியில் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் கிராம மக்களோடு ஒரு சந்திப்பு.
1: வள்ளிக்கிழங்கு, தேன், பணத்துக்குள்ள என்ன கிடைக்குதோ அது, அதே மாதிரி நெல் அரிசி. என்னோட அனுபவத்துல நான் நெல் காவல் பார்த்திருக்கேன். கோதுமையெல்லாம் இங்க விளைஞ்சாதான், நிறைய கோதுமை விளைஞ்சிருக்கு, நெல் விளைஞ்சிருக்கு. ஆனா வந்து பாரஸ்டுக்குள்ள என்ன விளையுதோ அதை எங்களுக்கு உணவா எடுத்துக்கிடுவோம். நாங்க தேன், கடுக்காய், நெல்லிக்காய், பாசம் இதெல்லாம் வந்து எங்க மக்களும் எடுப்பாங்க, நாங்களும் ஆம்பளைகளோட சேர்ந்து போய் நாங்களும் எடுத்துக்கோ.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.
2: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம், கால் 9996552399.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
2: கரெக்ட், அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேமா.
3: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
5: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
4: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
7: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ண தூரிகை.
8: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு ரசித்தோம் ஆட்டம் போட வைக்கும் அதிரடி பாடல்களோடு டோல் தமாக்கா டோல். மீண்டும் கேட்கலாம் நாளை பிற்பகல் 2 மணிக்கு.

0: மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் சென்றார். நாட்டு மக்கள் அனைவரும் வாரத்திற்கு 1 மணி நேரமாவது விளையாட்டிற்காக ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாட்டு நலனில் சமரசம் செய்து கொள்ளாமல் பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா மேற்கொண்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்கா சென்றடைந்தார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி தேசிய கொடியை மேலும் உயரத்தில் பறக்கச் செய்ய தேசிய விளையாட்டு தினத்தில் வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். CNG விலை 1 கிலோவிற்கு 3.89 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஜின்பால் சோனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின் குமார்

சின்ஹா மணீஷ் சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே பல்கேரியாவின் கரண் சன்சேவா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் நேர்களே, கோடை பண்பலை 100.5 அன்பான நேர்களோட அழகான படைப்புகளை காற்றலையில் சொல்லி வரும் உயிரெழுத்து இப்போ ஆரம்பமாகுது. இன்னைக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சியில காதலை மையப்படுத்திய திரை இசை பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்கும் நம்ம நேயர் தர்மபுரி பாகல்பட்டி பெருமாள். தர்மபுரி பாகல்பட்டி பெருமாள் காதலுக்குள் கலந்த மையை தொட்டு எழுதிய கவிதை வரிகளும் காதல் கீதங்களும் இதோ. முதல் பாடல்

இதோ இந்த பூ தொடாமலே மலருதாம். அடடே, என்ன ஆச்சரியம்! கண்களும் நோக்காமல், கைகளும் படாமல், காதலும் வருவதில்லையாம். ஆகா, வாலிப கவிஞர் வாலியின் கற்பனையில் என் உள்ளமும் உண்மையில் உருகிவிட்டது. நேயர் நெஞ்சங்களையும் நிச்சயம் உருக வைத்துவிடும் இப்பாடல். கிராமத்து காதலை தன் கவித்துவ வரிகளால் செதுக்கியுள்ளார் கவிஞர் வாலி. இப்பாடலை வானலையில் வளம் வரச் செய்யுங்களேன், எனக்காக ஒரு முறை அப்படின்னு கேட்டிருக்காரு. படகுட்டி படத்திலிருந்து பாடல் இதோ

0: சுத்த தன்யாசி ராகத்தில் பாடல் கேட்ட நேரம் பிற்பகல் 3:14.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலைசிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா August 31 திங்கட்கிழமை காலை 6 மேல் 10:30 நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன், சாத்தந்தை, பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 ரசிக்கலாம் போமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ண தூரிகை.
8: போமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: கொடைக்கானல் பண்பலை 100.5 உயிரெழுத்து கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கான உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் தர்மபுரி பாகல்பட்டி பெருமாள். அவரின் அடுத்த பாடலுக்கான விளக்கம் இதோ. வானத்துக்கு அன்றும் இன்றும் என்றும் ஒரே நிலா தான். அந்த நிலாவைத்தான் காதலர்கள் ரோமியோவும் ஜூலியட்டும் கண்டு ரசித்தார்களாம். தங்கள் கண்களால் பார்த்து பார்த்து சலித்ததால் பாதியாக தேய்ந்ததாம் அந்த காதல் நிலா. கவிஞர் கண்ணதாசன் கற்பனையில் என்னே ஓர் அற்புதம். பாடல் முழுவதும் எதுகை மோனையும் தாளம் போட வைக்கின்றன. சந்தனயமோ சந்தனமாய் மணக்கிறது. சொக்க வைக்கும் இப்பாடல் நேயர்களையும் சொக்க வைக்குமோ? பாடல் பெரிய இடத்து பெண் படத்திலிருந்து.

0: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
1: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
0: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
1: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
0: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
1: கரெக்ட், அதனாலதான் நீ நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறமா?
2: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
3: அண்ணா, நான் டுவெல்த் முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9966552399.
6: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
7: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
6: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
8: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
9: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ண தூரிகை.
10: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
11: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,

தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கலின் நல்வாழ்த்துகள்.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் போமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ண தூரிகை.
4: போமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: நேரம் பிற்பகல் 3:24. கோடை FM-இல் நாம் கேட்டுட்டு இருக்கோம் உயிரெழுத்து. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கான நேயர் தர்மபுரி பாகல்பட்டி பெருமாள். அவரின் அடுத்த பாடலுக்கான விளக்கம், இதோ பட்டுச்சேலை ஒன்று காற்றில் அசைந்தாடுதாம். ஆம், தலைவியும் நாணத்தோடு நடனம் ஆடுகிறாள். கூந்தலை வாரி முடித்த தலைவியை பார்த்ததும் காதல் வலையில் விழுந்து விட்டாராம் இத்தலைவன். தலைவியும் தலைவனின் குறும்பு பார்வையால் கூட்டுக்கிளி ஆகிவிட்டார்களாம். கவிஞனின் கற்பனை எண்ணி எண்ணி வியந்து போனேன். தென்றலில் தவழ்ந்து வருமா இப்பாடல்? இதோ தாய் சொல்லை தட்டாதே படத்திலிருந்து.

0: இருவரும் இணைந்து இனிக்க இனிக்க பாடிய பாடலை ஓடும் முகில் வழியை கொண்டு வந்து சேர்க்க ஆசைப்படுகிறேன் என சொல்லியிருக்கிறார் தர்மபுரி பாகல்பட்டி பெருமாள். இதோ பாடல் நான் ஆணையிட்டால் படத்திலிருந்து.
1: பாட்டு வரும்

தலைவியை பார்த்து கொண்டிருந்தாலே பாட்டு வருதாம். இதோ இந்த தலைவனுக்கு இப்பாடலை கேட்டதும் குயில் கூட்டமும் பறந்து வருதாம். காதல் சிலை போன்ற தலைவியை பார்த்ததும் தலைவனுக்கு காதல் அரும்புகிறதாம். இப்பாடலின் பின்னணி குரல்களில் டி எம் சவுந்தரராஜனும் பி சுசிலாவும் பின்னி எடுக்கின்றனர்.

தமிழ் வண்டு கிளி மயில் குயில் போன்றவைகளை தூது பொருள்களாக இலக்கியங்கள் கூறும். இங்கு ஒரு பந்தை தூது விடுகின்றனர் இந்த நாயகர்கள். பறவை பறப்பதை பார்த்துள்ளோம், ஒரு பந்து பறப்பதை இதோ இப்போது பாருங்கள். தலைவன் வருவார் என்று மனதோடு சொல்லி சென்றதாம் பந்து தலைவியிடம். வரட்டும் என தலைவனை வழிபார்த்து காத்திருக்கின்றாளாம் தலைவி. ஆம், காதல் சென்றான தலைவி தலைவன் வரவை நோக்கி வழிமேல் விழிவைத்து காத்திருக்காளாம். பாடல் பணக்கார குடும்பம் படத்திலிருந்து.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
0: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
3: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
2: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ண எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
3: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
2: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூரணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்ட.
3: கரெக்ட், அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேமா.
4: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
5: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன் சாத்தந்தை பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
7: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ண தூரிகை.
8: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: நேரம் பிற்பகல் 3:44. கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு காதலை மையப்படுத்திய திரைசை பாடல்கள் தர்மபுரி பாகல்பட்டி பெருமாள் விருப்பத்தில் வந்துட்டுருக்கு. அடுத்த பாடலுக்கான விளக்கம், கவிஞர்கள் பொய்யுரைப்பதில் கைதேர்ந்தவர்கள் என்பர். இதோ தலைவனை பார்த்து பொய்யிலை பிறந்து வளர்ந்த தலைவனே என்கிறாள் இத்தலைவி. தலைவியை பார்த்து பூவில் பிறந்து பூவில் வளர்ந்த பெண்தானே நீயும் என்கின்றானாம் தலைவன். இனிமேல் இக்காதல் கண்ணி என்றும் உன் சொந்தமே என்கின்றாள் தலைவி. தலைவனும் காதல் கிள்ளையாகிய முல்லையே என்றும் எனக்கே சொந்தம் நீ என்கின்றான். இப்பாடலின் சந்த நயம் நம் பக்கம் வந்து சிந்து பாடும். இதோ ஆனந்த ஜோதி படத்திலிருந்து பாடல்.
1: பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெரும்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ண தூரிகை.
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: கொடைக்கானல் பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்னைக்கான நிகழ்ச்சி அலங்கரிக்கிறார் தர்மபுரி பாகல்பட்டி பெருமாள். அடுத்த பாடலுக்கான விளக்கம் இதோ. அழகிய முகமாம் அவளுக்கு, அவனுக்கு இலகிய மனமாம். ஆஹா, அழகிய முகமாம் அவளுக்கு, அவனுக்கு இலகிய மனமாம். தலைவியின் அழகு கொள்ளை அழகாம். ஆம், நதியை தொடுவது போன்றதாம். ஆசையும் ஒரு காதல் சுவிட்ச் போன்றது என்கின்றார் வாலிப கவிஞர் வாலி. கவிஞர் வாலியின் வரிகள் ஒவ்வொன்றும் தேன் துளிகளாம். கேட்க கேட்க தெவிட்டு விடும் நற்கற்கண்டாய் இனித்திடும். என்னையும் மயக்கும் இப்பாடல் நம் நேச நேயர்களை நிச்சயம் மயக்கிடும். ஆவலுடன் காத்திருக்கின்றேன் இப்பாடலுக்காக. இதோ பாடல். ஆர்கெஸ்ட்ரேஷன் குழு ரெடியாக இருக்கட்டும்.

இதுவரை உயிரெழுத்து நிகழ்ச்சியை காதல் பாடல்களால் ரசனையோடு கச்சிதமான வடிவத்தில் தந்த தர்மபுரி பாகல்பட்டி பெருமாள் நேயருக்கும் கோடை எஃப்எம்மின் இசையோடு கைகோர்த்து பயணித்த எல்லாருக்கும் நன்றி. விடைபெறுகிறேன் கனிமுத்து.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பொருளாதாரத்தில் மட்டுமன்றி கலாச்சார பாரம்பரியத்தில் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் வாரத்திற்கு 1 மணி நேரமாவது விளையாட்டிற்காக ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாட்டு நலனில் சமரசம் செய்து கொள்ளாமல் பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா மேற்கொண்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாட்டில் வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னை, தில்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு சரக்கு ரயிலில் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 40 வருடங்களாக வீட்டுமனை பட்டா பெறாத மக்களுக்கு அவர்களது பகுதிகளுக்கு சென்று பட்டா வழங்கும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் குடமுழுக்குக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஜின்பால் சோனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா, மணீஷ் சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: Yeah.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனம் சேலம் மற்றும் நாமக்கல். சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
3: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
5: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
6: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
7: புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
8: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
1: வழங்கும் வண்ணத்துரிகை.
9: கோடை பண்பலை 100.5 கலக்கல் கேள்வி நிகழ்ச்சிக்கு நேயர்கள் எல்லாரையும் மாமா மாப்பிளையின் தீவிர ரசிகர்களான உறுப்பினர்கள் சங்கத்தின் வெட்டி பந்தா செயலாளர்கள் சார்பாக வருக வருகன்னு வரவேற்கிறோம். முதல் முறையாக நிகழ்ச்சியில் கலந்துக்கு வர்றவங்களுக்கு 24, 24, 24, மகளிருக்கு 24, 24, 29, வழக்கமான நேய சொந்தங்களுக்கு 24, 24, 26, இன்னொரு எண் கூட இருக்குது 290, 333. முன்னிணைப்பாக 0, 45, 42 சேர்த்துக்கணும். இங்கே தான்ப்பா பொறுமையாக கவனிங்க. தொலைநோக்கு பார்வையாலும் சிந்தனையாலும் துரத்தி பிடிக்கும் குரல் வளர்த்தாலும் திரும்பும் திசையெல்லாம் கொடிகட்டி பறக்கும் அழியா புகழுக்கு உலகமெல்லாம் அங்கீகாரம் பெற்ற எங்களின் அன்பு மாமா ஜாண்டி பிரிட்டோவும் அறிவுக்கும் அழகுக்கும் பேர் போன மாப்பிள்ள பி ரவிச்சந்திரனும் நம்மளை சந்திக்க வந்துட்டாங்க.

0: என்ன மாப்பிள்ள, ஒன்றுதான் மாப்பிள்ள, இல்ல ரெண்டு மூணு நாலு போய்
1: மாமா இங்க இருங்க. நீங்க நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகத்தை பைசல் பண்ணிட்டு.
0: என்ன மாப்பிள்ள, வழக்கமா நான் தான் சந்தேகம் கேட்பேன், சரி சொல்லு மாப்பிள்ள.
1: அதாவது வெகு தூரம் நீ சென்று நின்றாலும் உன் விழி மட்டும் என் பக்கம் வந்தாலும்னு பாடினேல, என்ன விஷயம்
0: மாப்பிள்ள? வெக்கமா இருக்கு.
1: இல்ல இல்ல.

0: மிகச்சிறந்த பவுலரை ஒரு மிகச்சிறந்த ஆல் ரவுண்டரை நீ தப்பா
1: நினைக்கிறேன்.
0: அதாவது நான் தான கோல் கீப்பர்
1: மாமா நீ சொல்ற விளையாட்டு
0: ஃபுட்பால். ஓ அப்படியா,
1: ஃபுட்பால். ஆனா கிரிக்கெட்ங்கறத கையில ஒரு குச்சி மாதிரி வச்சிருப்பாங்க.
0: ஆமா ஆமா,
1: அத வச்சு வர்ற பந்தை வெளுத்துறது.
0: நான் நல்லா தான் வந்தேன், வர்ற வெளியுங்க உக்கால பார்த்தனா எல்லாம் மாறி போச்சு.
1: இங்க வர மாமா, நீ சொன்னது நல்ல விஷயத்துக்கு தான்.
0: சரி,
1: இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு நாள்.
0: ஆமா,
1: அதனால இந்த நீ சொன்ன விஷயம் நல்ல விஷயம் தான்.
0: என்ன என்ன நாள்?
1: ஆனா இன்னமும் நீ இந்த வெகு தூரம் நீ சென்று நின்றாலும்
0: போவாப்ல.
1: சரி விட்டுருவோம்.
0: என்ன தேசிய விளையாட்டு தினம்?
1: ஓ,
0: நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே, ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ். சரியா,
1: அருமை.
0: நம்ம பிள்ளைங்கலாம் அப்படி இந்த செல்லுலயே விளையாண்டுகிட்டு உடற்பயிற்சி இல்லாம இருக்காங்க. அவங்களை வந்து ஊக்கப்படுத்த இந்த வருஷத்துல ஒரு நாள் ஆகஸ்ட் 29 தேசிய விளையாட்டு தினம். ஓடி ஆடி விளையாடுங்க, கிரிக்கெட் நிறைய கோல் போட்டு பழகுங்க, வியாக்கியானம் பேசுறீங்க.
1: சரி,
0: நான் ஃபுட்பால பத்தி பேசுறேன், கிரிக்கெட் பத்தி
1: பேசுறேன்.
0: ஃபுட்பாலுக்கும் கிரிக்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம்?
1: கிரிக்கெட்டுக்கு ஃபுட்பாலுக்கு?
0: ஆமாம்ல, நீ சரியா சொல்லிட்டீனா. கொக்கா பாயாசம் கொடுத்துட்ருக்கான்.
1: இல்லை வேணாம், ஏற்கனவே நேற்று ஒரு பாயாசம் குடிச்சேன்.
0: அப்படியா? அதனால கண்ணங்கரே இருந்துச்சாம்ல.
1: ஏமாமா,
0: கருப்பட்டி பாயாசம் இருக்குமாப்ல?
1: இருக்கலாமாமா. ஆளுங்கருப்பு, சரி, இது
0: ஊருங்கருப்பு.
1: ஊருங்க,
0: வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா.
1: வணக்கங்க.
2: வணக்கங்க.
0: யாருங்க?
2: கரக்கல் மன்னர்கள்.
0: ஆ,
2: மாமாவுக்கும் பங்காளிக்கும் வணக்கம் கூறுவது. தூத்துக்குடி மாவட்டம் பேர்லம்பிட்டி கிராமத்திலிருந்து கஸ்தூரி மயில்.
0: கஸ்தூரி மயில்
1: மைதியம்.
0: இந்த ஃபுட்பாலுக்கும் கிரிக்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம் சொன்னீங்கன்னா, ஒரு அருமையான பாயாசம் இருக்கு உங்களுக்கு, கொடுத்துருவோம்.
2: கால
1: விளையாடுவாங்க, கால விளையாடுவாங்க.
0: கிரிக்கெட்டு
2: விளையாடுவாங்க,
1: கையில விளையாடுவாங்க.
0: பாத்துக்க லிசா, இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் நாங்க
1: கிடையாது.
0: என்ன சக்தி, அடுத்தால் கூப்பிடுவோம். வாங்க, வணக்கம்.
1: வாங்க,
0: நாங்க ரெடியா இருக்கோம், நீங்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க. அருமை, அருமை.
3: சொந்தம் எனக்கு உள்ளபடி உலகில் எதுவும் தோணலையே. மாமா, அண்ணே, நல்லா இருக்கிறீங்களாண்ணே? நான் சேலம் கேர்த்தப்பூர் கோமதி குப்புசாமி.
0: ஓஹோ ஹோஹோ, அந்த ஸ்டேஜ்ல வந்து நான் பேசியே ஆவின் சண்டை ஓட்டையில அந்த மாதிரி.
1: அவங்களே தான்.
3: ஆமா, அவங்களே தான். எப்படி மாமா சண்டை போட்டேன்?
0: எப்படி
1: சண்டை போட்டு
0: பேசியே தீருவேன்.
1: என்ன சொல்றீங்க?
0: அப்படி சண்டைக்கு வந்துருந்த அம்மா தானே? சொல்லு மருமகள்.
3: அந்த அம்மா தான்.
0: மருமகளை சொல்லுங்க, ஃபுட்பாலுக்கும் கிரிக்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம்?
4: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்பட எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
9: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
8: எப்படிமா?
9: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி. நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
8: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம்

0: சூரியன் பிராண்ட் அரிசி.
1: கொழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: கொழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
2: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேமா.
3: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
5: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன் சாத்தந்தை பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
6: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
7: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கோயம்புத்தூர். நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரெய்னிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
6: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
8: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர
9: செவ்வானு.
0: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
10: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
10: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
11: அவங்க மேல தூக்கி போடுவாங்க, அவங்க அங்கிட்டு இருந்து இங்கிட்டு அடிச்சு விடுவாங்க கையிலேயே.
12: அது ஹாக்கி மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள, மாப்பிள்ள விளையாட்டை பத்தி ஏன் மாப்பிள்ள? சரியா, அந்த யாரோ வர அவனுக்கு அடுத்து.
11: வணக்கம்.
13: இறைவருக்கும் மாலை வணக்கம். கரூர் காந்திகிராமம் கனிமொழி வீரமணிங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா?
12: நல்லா இருக்கிறோம். சொல்லுங்க, ஃபுட்பாலும் கிரிக்கெட்டும் என்ன வித்தியாசம்?
13: கிரிக்கெட்ல அம்பையர் இருக்காருங்கண்ணா.
12: ஃபுட்பால் இருப்பாரு,
11: இருக்கார்ல.
13: கிரிக்கெட் பேட் இருக்குங்கண்ணா.
12: ஃபுட்பால் பேட் இல்ல,
11: கிடையாது.
12: அப்புறம்
13: அவ்வளவுதான்.
12: ஆ சரி, கண்ணாடிக்கார கேட்டா சொல்லுங்க. அடுத்த ஆண்டு பாப்போம்.
11: யாருன்னு கேப்போம்.
12: வாங்கப்பா, வாங்க.
11: வணக்கம்.
12: வாங்க.
13: வணக்கம் மாமா, பங்காளிக்கு மாமா வணக்கம். வணக்கம்.
11: வணக்கம்.
12: ஆறு என்ன வித்தியாசம்? அதாவது நாங்க ஏற்கனவே குழம்பி போயிருக்கோம், நீங்க கூடுதலா கொஞ்சம் குழப்பணும். நாங்க அடுத்த ஆண்டுதான் பாக்கணும். வாங்க, அடுத்த ஆண்டு வர மாப்பிள்ளை கேட்டு போய் கேருவோம்.
11: வணக்கங்க.
12: யாருங்க?
11: யாருங்க தங்கச்சி?
12: பரமேஸ்வரி மருமகளே, சொல்லுங்க. நாங்க கேட்ட கேள்விக்கு பதில
13: என்ன கேள்விங்கன்னு சொல்லுங்க.
12: ஃபுட்பாலுக்கும் கிரிக்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம்?
13: ஃபுட்பால் மேட்ச் இருக்குமா?
12: ஏன் கிரிக்கெட் மேட்ச் இருக்கே?
11: இருக்குல்ல.
13: கிரிக்கெட் வீரர் இருக்காங்களா?
12: என்னது,
11: கிரிக்கெட் வீரர் இருக்காங்க?
12: ஃபுட்பால் வீரர் இருக்காரு.
11: இருக்காங்கல்ல,
12: இருக்காங்கல்ல, இருக்காங்கல்ல, இருக்காங்கல்ல.
11: என்ன தங்கச்சி
12: ரசாயிக்கிற ஏதோ ஒரு ஓசைல வந்துச்சு. ரைட், அடுத்த ஆண்டு வாங்க.
11: வணக்கம்.
12: ஆமா, வணக்கம்.
14: மாமாவுக்கும் பங்காளிக்கு வணக்கம்.
12: யார் இது?
14: பயந்திரன்.
12: மாப்பிள்ள சொல்லுங்க. மாப்பிள்ள,
9: பங்காளி
11: நேத்து பாயாசம் நல்லா இருந்துச்சுங்களா? நேத்துமா பாத்தீங்களா, அந்த பாயாசத்தை யாவப்படுத்திக்கிட்டே இருக்க பங்கினி.

0: சொல்லுங்க மாப்பிள,
1: சொல்லுங்க.
0: ஃபுட்பாலுக்கும் கிரிக்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம்?
2: அருப்புக்கோட்டை
0: திருநகரம் பாண்டியராஜ், அவருக்கு தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு தேசிய விளையாட்டு தினம்
2: அப்படின்றதுனால பாண்டியராஜ்.
0: பந்து பெருசா இருக்கும்,
2: கிரிக்கெட்ல
0: பந்து சின்ன
2: சின்னதா இருக்கும்.
0: ஃபுட்பால வலைக்குள்ள விழுந்தா கோலு, கிரிக்கெட் வெளியே ஒன்று போகுது சிக்ஸர்.
2: சிக்ஸரு
0: கிரிக்கெட்டுக்கு வந்து கிரவுண்ட் வட்டமா இருக்கும், ஃபுட்பாலுக்கு சதுரமா இருக்கும். ஃபுட்பால்ல இங்கிட்டு 11 பேர் அங்கிட்டு 11 ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா கிரிக்கெட் 2 பேர் தான் ஓடுவாங்க
2: நடுவுல.
0: ஆமா, ஃபுட்பால்ல ரெஃபரியும் கூட சேர்ந்து ஓடுவாரு, கிரிக்கெட்ல
2: ஓடி வேற விட்டுருவாங்க.
0: ஃபுட்பால்ல பந்துக்கு காத்தடிக்கணும்,
2: கிரிக்கெட்ல காத்தடிக்க தேவையில்லை.
0: கிரிக்கெட்ல 2020 ஒன் டே டெஸ்ட் மேட்ச் இருக்கு,
2: 2020 எல்லாம் வந்து ஃபுட்பால்ல கிடையாது.
0: அப்புறம் அப்புறமா ஃபுட்பால்ல எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க, கிரிக்கெட்ல கிடையாது,
2: கிடையவே கிடையாது.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி.

0: வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கலின் நல்வாழ்த்துகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு.
1: சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின்

0: என்ன மாமா?
1: என்ன மாப்பிள?
0: என்ன என்ன வயிறு ஃபுல்லாக இருக்கும் போலையே.
1: அட ஏன் மாப்பிள? வீட்டுக்குள்ளே போனோடனே
0: சரி,
1: வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு கருகல் வாடடிச்சு.
0: சரி
1: என்னடா
0: பேசிக்கிட்டு இருந்துச்சுக்கலாம்.
1: எலக்ட்ரிக்கல் பிசியும் லேசா டீ பிடிக்கானு பார்த்தா உடனே தட்டை வச்சு சோற போட்டான்.
0: சரி,
1: சோத்தை போட்ட உடனே அந்த சோறு அடிப்பிடிச்ச வாடடிச்சு.
0: ஓஹோஹோ, சோத்து பானையில பிடிச்சு.
1: ஆமா, எங்கேயோ வச்சுட்டு எங்கிட்ட
0: போயிட்டான். சரி,
1: நான் சோத்தை போட்டு சாப்பிடும் போது எம்மா சோறு பிடிச்சிருக்குமான்னு.
0: ம்,
1: பரவாயில்ல, இத்தனை வருஷத்துல இன்னைக்காவது பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னா. அம்மா ரொம்ப பிடிச்சிருக்குமானே, பரவாயில்ல, ரெண்டு கிலோ சேர்த்து போட்டான்.
0: பரவாயில்லையா,
1: என்னம்மா நீ சோறு அடி பிடிச்சிருக்குமா?
0: அப்படி தெளிவா,
1: அப்படி தெளிவா பேச வேண்டியதானே அப்படின்னா. ஏங்க, பக்கத்து அக்கா ஆசையே துன்பத்திற்கு அடிப்படை சொன்னாங்க, ஆசையே துன்பத்துக்கு காரணம் சொன்னாங்க, இது எப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டாங்க. எப்ப ஆசைப்பட்ட உன்னை கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கே என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு.
0: ஏமாமா, இப்படி மைண்ட் வாய்ஸ் நினைச்சு இப்ப மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியில சொல்லி
1: மாப்பிள்ள நீ பேசுற, இத்தனை வருஷம் ஆகி போச்சு.
0: சரி,
1: பாயாசத்தை தக்காளி போடுற மாப்பிள.
0: மாமா, அதாவது தேங்காய் பூ போடுவாங்க, மறந்து ஏதாவது தக்காளியை போட்டு வந்திருக்கலாம்.
1: ஒருவேளை தக்காளி அதுவா உள்ள வந்துருக்கும்,
0: விழுந்திருந்திருக்கலாம்.
1: சரி, தேங்காய் போட வேண்டிய பாயாசத்துல தக்காளி போட்டாங்க, ஒக்காவை பாராட்டுறேன் மாப்பிள. ஆனா அங்க ஒக்கா வந்து நான் மன்னிக்கணும்னா, தேங்காய்க்கும் தக்காளிக்கு என்ன வித்தியாசம் சொல்லு.
0: ஓ, எப்படி கொண்டு வர்ற வர
1: மாப்பிள. ஏன்பா சொல்றதுக்கு ஒரு டீ குடிச்சிடலாமா?
2: வீணாக்காதீங்க, ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திர

0: கல்வி நிறுவனம் சேலம் மற்றும் நாமக்கல். சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
1: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
3: கொழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
5: பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
6: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
7: வழங்கிய வண்ணத்தூரிகை. கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
9: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
11: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
12: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி.
11: கால் 9244504444.
7: வழங்கும் வண்ணத்தூரிகை.
13: இந்த பாயாசம் மாதிரி இதுக்கு முன்னாடி நீ வேற எங்கேயாவது குடிச்சிருக்கியா?
14: இல்ல மாப்ள,
13: எங்கேயுமே
14: குடிச்சது எங்கேயுமே இருக்காது,
13: கிடையவே கிடையாது.
14: கேட்டா என்ன காரணம் சொல்லுவாங்க தெரியுமா? பாயாச சட்டியை கீழே வச்சிருந்தேன், தக்காளி கூட மேல இருந்துச்சு, தவறி விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. நமக்கு எதுக்கு மேல ஊர் வம்பு? அடுத்த ஆண்டு வாரு.
13: வணக்கங்க.
15: வாங்க
13: வாங்க.
15: மாமாவுக்கும் பங்காளிக்கும் இனிய வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன். மாமா, இருவரும் நலமா? மாமா
13: நல்லா இருக்கும். மாப்பிள்ள சொல்லுங்க, தேங்காய்க்கும் தக்காளிக்கும் என்ன வித்தியாசம்?
15: மாமா மாமா, ஒரு வாழ்த்து. நாளைக்கு என் பையனுக்கு பிறந்தநாள் மாமா. யாராவது 6வது ஆண்டு பிறந்தநாள். யாதவ் ராஜா.
13: யாதவ் ராஜாவுக்கு
14: பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
13: கோடை பண்பலையில இருந்து சொல்லிக்கிறோம். சொல்லுங்க குணா. இப்ப
15: தேங்காய்
14: என்ன இருக்கு? தக்காளி என்ன?
13: தக்காளி என்ன இல்ல,
15: பன்னீர் இருக்கும்.
14: தேங்காய் பன்னீர்,
13: தக்காளி பன்னீர் கிடையாது.
15: தேங்காய் உடைச்சா ரெண்டு முடியா? ரெண்டு முடி இருக்கும் சார்.
14: அப்படியா? சரி சரி.
13: தக்காளி ரெண்டா உடைச்சாலும்
15: தக்காளி ஜூஸ் பண்ணலாம் சார்.
13: தேங்காய் ஜூஸ் கிடையாது.
15: தக்காளி செடி இருக்கும் சார்.
14: இல்ல, இப்ப எதுக்கு இவ்வளவு வேகம்?
13: இல்ல இல்ல, அது நம்ம ஒரு ஆர்வம்.
14: ஓ, அப்படியா?
13: அதனால சொல்லியாச்சு.
14: சரி, சொல்ல வந்த அப்புறம் சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்பிடும் அர்த்தம்.
13: இப்ப அடுத்து இன்னொருத்தவங்க வர்றாங்க. என்ன?
14: அடுத்த ஆண்டு வா. வாங்கப்பா. குளித்தலை அருகே உள்ள
13: சொல்லுங்க தங்கச்சி.
14: தக்காளி ஊறுகா?
13: தேங்காய் ஊறுகா கிடையாது,
14: வாய்ப்பு இல்ல.
16: தேங்காய் மட்டை இருக்குங்கண்ணா?
13: தக்காளி மட்டை
14: இல்ல.
13: அடுத்து
16: தேங்காய் சாதம் இருக்குங்கண்ணா?
14: தக்காளி சாதம் இருக்குல்ல?
13: இருக்குல்ல.
14: தக்காளி உடைக்க முடியாது, மூஞ்சி எல்லாம் தெரிச்சு போயிடும்.
13: அடுத்து
14: தக்காளி பெட்டி எவ்வளவுன்னு
13: கேப்போம்ண்ணா?
14: தக்காளி பெட்டி அப்படிலாம் இல்ல, தேங்காய் வந்து கிலோ எவ்வளவு ஆயிப்போச்சு?
13: அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு.
16: கோயில் வந்து தேங்காய் வாழைப்பழம் உடைப்போம்.
14: வாழைப்பழம் உடைக்க மாட்டாங்க, தேங்காய் உடைப்பாங்க. வாழைப்பழத்தை உடைத்தா என்ன ஆகுறது? அதை போங்கப்பா. அடுத்து வாங்கப்பா.
13: வணக்கங்க.
14: யாருங்க?
13: வாங்க.
14: வணக்கம்.
17: சொர்க்கத்தின் திறப்பு விழா,
14: சரி,
17: சோலைக்கு வசந்த விழா, பக்கத்தில் பருவநிலா, இனிய பல பாக்கத்தும் இன்ப நிலா. மாமாவுக்கும் பங்காளிக்கும் மாலை வணக்கம்.
14: இன்னும் ஒரு வார்த்தை குறையுது.
17: சோமசுந்தரம்.
13: 5 வருஷமா படியும், ஒரு வார்த்தை,
14: ஒரு வார்த்தை மிஸ் ஆகுது. சொல்லுங்க
17: மாமா, பங்காளி எப்படி சார்? மாமா
13: நல்லா இருக்கோம் பங்க. சொல்லுங்க பங்க.
17: மாமா சொல்றோம் மாமா, தேங்காய் சீனிவாசன் ஒரு நடிகர் இருக்கிற மாமா.
14: தக்காளி சீனிவாசன் கிடையாது. தக்காளி சீனிவாசன்
17: இருந்தாரு மாமா. சின்ன வயசுல தேங்காய் முட்டை சாப்பிடுவோம் மாமா.
14: தேங்காய் முட்டையா?
13: முட்டாய் தான்.
17: முட்டாய்,
14: தேங்காய் முட்டை, தேங்காய் பர்பி.
13: பர்பி,
17: ஆமா மாமா. அப்புறம் மாமா, ஆடி ஒண்ணு தலையாடி அன்னைக்கு நாம தேங்காய் சுட்டு திங்குமோ மாமா?
14: சுட்டு திங்கணும்.
13: அப்படி ஒரு
14: மாமா. வணக்கம் மாமா. மாப்பிள்ள,
13: நம்ம போறோம்.
14: வேணாம், பஜ்ஜி வாங்கி சாப்பிடுறோம்.
13: பஜ்ஜி?
14: ஆமா மாமா, சூடா.
13: சூடா.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
9: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: கொழக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
5: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
4: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
5: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
4: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
5: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேமா.
6: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
7: மேலும் விவரங்களுக்கு
8: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
9: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா August 31 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன், சாத்தந்தை, பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
10: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
11: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர். நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் கார்பரேட் ட்ரெய்னிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
12: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504444.
13: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானு.

0: என்ன மாமா நல்லா ஆடுறியா மாமா, ஷோல்டர் உடம்பு சுளுக்கு பிடிச்சிருக்கா?
1: இல்லாமா அப்பல இந்த பேக்கில் ஒரு மியூசிக் வருது.
0: ஆமாம்,
1: இந்த பாட்டு யார் பண்ணுறது நல்லா சொல்லுவாப்பா.
0: இது வந்து அப்படின்னா மைக்கேல் ஜாக்சன் மாதிரி.
1: அவரே தான், அவரே தான் மாப்பிள. அதாவது மைக்கேல் ஜாக்சன் பிறந்த நாள்.
0: ஓ,
1: நான் காலேஜ் படிக்கும் போது ஒரியா அவர் பாட்டை போட்டு ஆடுவேன்.
0: ஓ அப்படியா,
1: தனியாக ரூம்குள்ள.
0: இதை நிறுத்திட்டு நீ சொல்லக்கூடாது.
1: அதான் நீ பாடு. ஆனா இப்ப அதுக்காக ஆடல.
0: சரி,
1: சாப்பிட்ட பஜ்ஜி வந்து மேல கேஸ் ஃபார்ம் ஆகிருச்சு.
0: ஓஹோ,
1: ரெண்டு ஆட்டம் ஆட்டினோம்னா அது ஃப்ரீயா போயிரும்ல?
0: எது
1: காத்து தான் உங்கூட போராடி போராடி
0: என்னால. சரி, மைக்கேல் ஜாக்சன் யாவோ உனக்கு இப்போதைக்கு வந்துச்சு?
1: அவர் பிறந்த நாள் இன்னைக்கு.
0: ஓ, அதனால. ஆனா
1: நம்ம கல்லூரி படிக்கும் போது நமக்கு
0: அதனால. அதனால அந்த சோல்ற நீ ஆட்டினது இருக்குல்ல, அது ஜாக்சன் மாதிரியே தான்
1: மாமா. அந்த பஜ்ஜி சுட்டவனுக்கு தெரிஞ்சுக்கணும். சரியா? சரி வாங்க.
0: வணக்கங்க.
2: இனிய மாலை வணக்கம். பழனியிலிருந்து கருணாநிதி.
1: கருணாநிதி, பழனி சொல்லுங்க, தேங்காய் தக்காளி என்ன விசேஷம், என்ன வித்தியாசம்?
2: தேங்காயில வந்து கண் இருக்கு.
1: தேங்காய் கண் இருக்கு, சூப்பர்.
0: தக்காளிக்கு கிடையாது.
1: இல்ல இல்ல,
2: தேங்காயில குடுமை இருக்கு.
1: குடுமை தக்காளிக்கு இல்ல,
0: கிடையாது.
2: தக்காளி வந்து சாமி, தேங்காய் வந்து சாமி குடைக்கலாம்.
1: தக்காளி உடைக்க
0: முடியாது, தெரிச்சு
2: உடைக்க முடியாது. தேங்காய் பருப்பி செய்யலாம்.
1: ஆமா, இதெல்லாம் வந்து ஏற்கனவே கொஞ்சம்

0: சொல்லியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அடுத்து யாருன்னு பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். சரியா?
1: வணக்கங்க.
0: ம்,
2: ஹலோ,
0: யார் பாது
1: தங்கச்சி?
2: சார், மாலை வணக்கம். கரூர்லேருந்து சுதா தங்கப்பன்.
1: ஆ, சுதா தங்கச்சி,
0: இந்த தேங்காய்க்கும் தக்காளிக்கும் என்ன வித்தியாசம்?
1: அவ்வளோதான்
2: சார். தக்காளி தோசை ஊத்தலாங்க சார்.
0: தக்காளி தோசையா?
1: என்ன
2: செய்யுங்க
0: வீட்டில்? அதாவது மாப்பிள்ள
1: யாரு சாப்பிடுவானு கே?
0: அதாவது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வெஜிடபிள் சூப்னு உக்காக ஒன்று கொடுத்தா.
1: சரி,
0: உனக்கு சூப் வைக்க தெரிய விஷயமே இப்போதான் தெரியுது.
1: சூப் உனக்கு வைக்க தெரியும்.
0: ஆமாம் ஆமாம், கடைசியில் பார்த்தா அது பக்கத்து வீட்டில் வாங்கியிருக்கலாம்.
1: அதுதானே மாமா. ஏன் மாமா கேள் மாமா, அந்த தக்காளி தோசையை,
0: தக்காளி தோசை எப்படி செய்வீங்க?
1: யார் சாப்பிடுவான்னு கேள் மாமா.
0: செஞ்சு நீங்களே சாப்பிட்டுக்கிறீங்களா? சென்னை ஒரு முடிவுக்கு வந்துடும் மாப்பிள்ள. பிரச்சனை காரணம் யாருண்டா? சுரண்டை, தென்காசி மாவட்டம், சிவகுரு நாதபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை ஆசிரியர் சிங் திங் என்னது காலிங்கவேல். அப்பா,
1: நிறைய பேர்.
0: ஆமாம் மாப்பிள, என்னப்பட்ட படி படிச்சுக்கார மாப்பிள.
1: என்ன சொல்ல,
0: அதை இப்போ சொல்ல முடியாது. அதாவது தேங்காயை பொறுத்த அளவுக்கு தென்னை மரம் இருக்கு, தக்காளி வந்து
1: தக்காளி செடி தான்.
0: ஆமாம் மாப்பிள, தேங்காயை பறிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மரம் ஏறணும்.
1: ஆனால் தக்காளி அப்படி இல்லை, குனிஞ்சம்னுவீங்க
0: வேலை முடிஞ்சு
1: சடக்குன்னு.
0: தேங்காய் பூவை திருவி போடுவாங்க,
1: தக்காளியை திருவ முடியாது, தெரிச்சு.
0: தேங்காய் பால் சாப்பிடலாம்,
1: தக்காளி பால்
0: ஏதாவது சீர்வர் செய்யற மாதிரி கட்டாயம் தேங்காய் வைப்பாங்க.
1: தக்காளி வைக்க மாட்டாங்க.
0: தேங்காய் எண்ணெய் எடுத்து தேங்காய் எண்ணெயை தலையிலையும் தேய்க்கலாம், சமையலுக்கும் பயன்படுத்தலாம்.
1: தக்காளியில் எண்ணெய் எடுக்கவே முடியாது,
0: வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை,
1: கிடையவே கிடையாது, முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
4: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனியன்கள், சட்டிகள், டிரையர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
6: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
8: நீ வேலை செஞ்சு கேரு,
9: சரி,
8: ஏதாவது பொருள் எடுத்தாலும் எடுத்தாரேமான.
9: ஓ, உதவி செஞ்சு.
8: ஆமா, அந்த மாதிரி. சரி, வந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாணா.
9: சரி,
8: எடுத்து கொடுத்த சண்டைக்காரமாப்ல
9: பாத்தீங்களா,
8: உரைக்கிறான், அடிக்க வரா.
9: ஆனாலும் மாமா, சில நேரங்களில் நம்ம நல்லதே செஞ்சாலும் கூட இந்த மாதிரி பிரச்சனை வருது. ஆமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்.
8: என்னவா?
9: அக்கா கேட்டது இஞ்சி பூண்டு பேஸ்ட்.
8: ஆமா,
9: நீ அதை கரெக்டா முதல்ல எடுத்து
8: கரெக்டா. ஒரு இஞ்சி, ஒரு பூண்டு, பாத்ரூம்ல போய் ஒரு பேஸ்ட் கொண்டு கொடுத்தேன்.
9: வெள்ளிக்கும்
8: பள்ளிக்கு என்ன வித்தியாசம்?
9: ஓ, வெள்ளிக்கும்
8: பள்ளிக்கு என்ன வித்தியாசம்?
9: சரி,
8: அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்டே உனக்கு எடுத்துற தெரியலையே, உனக்கு இந்த கேள்வி தேவையான்னு சொல்லிட்டு போயிட்டான். மாப்பிள்ளை, கேட்டு
9: நான் கேட்டு சொல்றேன். ஆனா எனக்கு வந்து ஒரு டீயோ ஒரு காஃபியோ இப்ப கொடுத்துடலாம்.
8: அப்படியே மாப்பிள்ள, இந்த தக்காளி சூஸ் தரவா?
9: சூஸ்.
8: ஆமா,
9: குடும்பமா.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
6: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.

0: மாமா அந்த வெள்ளிக்கும் பள்ளி.
1: ஆமா ஆறு பாரு வாங்கப்பா, நாங்க பேசி முடிச்சு ஊர் கிளம்புறோம்.
0: வணக்கங்க.
2: பங்காளிக்கும் மாமாவுக்கும் இனிய மாலை வணக்கம்.
1: யாருங்க?
0: யாரு?
2: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல் காட்டிலிருந்து கேகேன் என்ற கருப்பண்ணன்.
1: கருப்பண்ணா சொல்லுங்க அண்ணா, வெள்ளிக்கும் பள்ளிக்கும் என்ன வித்தியாசம்?
2: முதல்ல பங்காளிட்ட ஒரு சந்தேகம் கிளியிருக்கு.
0: என்ன சந்தேகம் கருப்பண்ண? வெள்ளிக்கும்
1: வெள்ளி நாணயம். பள்ளி நாணயம்
0: கிடையாது.
2: வெள்ளி விழா.
1: வெள்ளி விழா.
0: பள்ளி விழா கிடையாது.
1: சரி, அடுத்து நாங்க நிறைய சொல்லிக்கே இருக்காரு. அடுத்து வராதுக்கு சான்ஸ் தரணும் இல்லையா? அடுத்த ஆண்டு வர.
0: வணக்கங்க.
1: இது எப்ப?
0: சரி தங்கச்சி யாரு?
1: வசந்தி சொல்லுங்க. வசந்தி
0: வெள்ளிக்கும் பள்ளிக்கும் ஒரே
1: பாட்டு.
0: பள்ளி கொலுசு மோசலில் கூலமிட்டே
1: யாரு பழம் போடுறா நீ?
2: வெள்ளி கொலுசு, வெள்ளி குட்டி விளக்கு, இதெல்லாம் இருக்கு.
1: வெள்ளி கிண்ணம் தான் தங்க கைகளில். அடுத்து விட்டா சக்தி மைக் ஆஃப்ன்றப்பல. அடுத்து ஆண்டாப்பா வணக்கம்.
0: வணக்கங்க. வாங்க.
1: யாரு?
0: வணக்கம்.
2: மலைகளின் இளவரசி கொடைக்கானல். நமது நேய உறவுகளின் மனங்களின் இளவரசி கோடை பன்மலை 100.5. இரண்டு மாமாவுக்கும் நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டம் அணைக்கல்பட்டி திவாகரன்.
1: திவாகரன் சொல்லுங்க, வெள்ளிக்கும் பள்ளிக்கும் என்ன வித்தியாசம்?
2: வெள்ளி கோல் இருக்கு மாமா.
1: வெள்ளி
2: வெள்ளி கோல்.
0: வெள்ளி நகை கிடையாது. அடுத்து தம்பி திவாகரா.
1: ஆமா, அடுத்து யாரு பாக்கலாம்?
0: நம்ம
1: அவரே விட்டு கொடுத்தாரு,
0: போயிட்டாரு. வணக்கங்க. வாங்கங்க.
1: ஹலோ
0: சொல்.
1: யாரு சார்?
0: சொல்லுங்க சார்.
1: வெள்ளிக்கிழமை விரதம் சினிமா இருக்கு, அருமையான படம்.
0: பள்ளிக்கிழமை பரதம் கிடையாது.
1: அப்புறம் விடிவெள்ளி இருக்கு, மார்னிங் ஸ்டார்.
0: சரி, அடுத்து
1: வெள்ளி விழா.
0: பள்ளி விழா கிடையாது.
1: வெள்ளி நட்சத்திரம்
0: கிடையாது. இது பள்ளி நட்சத்திரம்
1: திருச்சி தொட்டியம் கூன்றாக்கம்பட்டி குண்டுமணி.
0: குண்டுமணி
1: அவர்தான்.
0: என்ன சொல்றாரு?
1: வெள்ளிக்கும் பள்ளிக்கும் என்ன வித்தியாசம்?
0: என்ன வித்தியாசம்?
1: வெள்ளிய காலில் போடலாம்,
0: பள்ளிய காலில்
1: பள்ளி வேணா காலில் போடும்.
0: அடுத்து
1: சரியா, வெள்ளிய நிறைய விசேஷங்களை கொண்டு போகலாம்,
0: பள்ளியை தூக்கிட்டு போக முடியாது.
1: வெள்ளிக்கு தினம் வந்து ஒரு வேலை ஏறும் இறங்கும்.
0: பள்ளியெல்லாம் அப்படியே தான்.
1: வெள்ளியை பத்திரப்படுத்தலாம.
0: பள்ளியை பத்திரப்படுத்த தேவையில்லை.
1: இதுதான் முக்கியமான விஷயம்.
0: என்னது?
1: பள்ளிக்கு வாள் இருக்கு.
0: வெள்ளிக்கு வாள் இல்லை.
1: ஆமாம்.
0: எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குமா?
1: என்ன மாப்பிள்ள?
0: அதாவது நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன், ஒரு பெரிய கட்டை பை வச்சுருக்கேன்.
1: ஆமாம்.
0: அந்த கட்டை பைக்குள்ளே என்னமோ கலர் கலராக கிடக்கு.

0: அதை எனக்கு ஒளிச்சு ஒளிச்சு வைக்கிறியே, என்ன அது? அது
1: சோக கதையை கேளு தாய் குலமே. எம்மா தாய் குலமே
0: என்னமா?
1: எங்க தங்கச்சி குலமே
0: என்னமா?
1: அட ஏமாப்ல
0: சொல்லுமாமா.
1: பஸ் ஆண்டு ஓரமா பைக்க நீப்பா நின்றுக்கே இருந்தேன்.
0: சரி,
1: ஒரு பத்து பிள்ளைய ஓடி வந்துச்சுங்க.
0: சரி,
1: ஏன்னா அது பொம்பளை பிள்ளை நம்ம பார்த்து ஓடி வருது. ஒரு சந்தேகத்தில் பார்த்தா பூரா கை நேரே ராக்கியை கட்டிட்டு போயிடுச்சுங்க.
0: ஓ, நீ சகோதர முறை?
1: ஆமா ஆமா.
0: அந்த பிள்ளைய
1: அது கட்டினவோ மிச்சம் போல பையில இருக்கு.
0: ஓ, அது
1: ஆனா மாப்பிள உனக்கு ஒரு ராசி மாப்பிள, ஒருத்து ஒரு ஆள் கட்டலையே உனக்கு?
0: ஒரு கை ஒரு ராக்கி கூட இல்ல மாமா.
1: சரி மாப்பிள, அந்த அளவுக்கு ஃபேமஸ் இருக்கு.
0: இல்ல இல்ல, இங்க அமையுது
1: அதானே
0: அங்க
1: மாப்பிள. அது ஏன் என் மூஞ்சி பார்த்து தெரியுமோ?
0: இல்ல மாமா, நம்ம என்ன செய்யணும்னா இனிமே டெய்லி காலையில ஓடி இந்த தொப்பையை கொஞ்சம் குறைக்கும்.
1: ஓஹோ, சரி மாப்பிள. அப்படி இருந்தாலும் அன்பு சகோதரிகளுக்கு ரக்ஷாபந்தம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த வாரம் ஆசிரியர் தினம் சந்திப்போம்.
0: வணக்கங்க.
2: பெரியவர்களே, தாய்மார்களே, இன்னைக்கு நம்ம ஊர் திருவிழாவை முன்னிட்டு கரகாட்டம் ஆடுறதுக்கு நம்ம மதுரை ஜில்லா பெரியகுளம் தாலுகா பல்லவராயம்பட்டி கிராமத்தில் இருக்கும் சொக்கியம்மா குழுவின் சார்பாக உங்க எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஆஹா, அவாரம்!

0: மண்மலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ்.
4: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
5: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் கல்லூரி.
4: கால் 9244504444.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பொருளாதாரத்தில் மட்டுமின்றி கலாச்சார பாரம்பரியத்தில் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் வாரத்திற்கு ஒரு மணி நேரமாவது விளையாட்டிற்காக ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாட்டு நலனில் சமரசம் செய்து கொள்ளாமல் பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா மேற்கொண்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டில் வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னை, தில்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு சரக்கு ரயிலில் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 40 வருடங்களாக வீட்டுமனை பட்டா பெறாத மக்களுக்கு அவர்களது பகுதிக்கு சென்று பட்டா வழங்கும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் குடமுழுக்குக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 7022 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா, மணீஷ் சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்ப்ரே, பல்கேரியாவின் கரட்டன்ஷேவா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய மாலை வணக்கம் நேயர்களே,

0: நமது கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம்.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
0: வழங்கும் சித்திரச்ச வானம்.

மாலையின் மின்காற்றில் மனது நிம்மதி காண, சிந்தனைகள் சாந்தமாக, வானமோர் ஓவியம் போல வர்ணங்கள் கலந்து விளையாட, நினைவுகள் மெதுவாய் வந்து நெஞ்சத்தை தொட்டு செல்ல, அந்த நேரத்தின் அமைதியில் அழகான ஒரு மௌனம். இசையோடு இதயங்களை தாளாட்ட இதனம் கோடி பண்பலை 100.5 சித்திரிச்சு வண்ணம். நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.

0: பட்டு தேடலின் ஒரு உன்னத பயணம் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு. சிவா டெக்ஸ்டைல், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்ட.
2: கரெக்ட், அதனாலதான் நீ நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறமா?
3: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: இடைக்கால இசையாய் உங்கள் இதயங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 சித்திர சிவனம். கண்களில் நின்றது கண்ணீர் இல்லை, சொல்லாமல் தங்கி நிற்கும் உணர்வுகள், நெஞ்சில் இருப்பது பாரம் இல்லை, விடாமல் பிடித்து கொண்ட நினைவுகள், கைகள் வெறுமைதான், காதலுக்கும் சாத்தியமில்லை, வடிவமும் இல்லை.

0: காரைக்குடி பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்ச வானம்.
2: நேரமாலை 5:17. இது நம் கோடி பண்பலை 100.5 சித்திரச்ச வானம். மௌனம் பேசும் இடத்தில்தான் உண்மையான காதல் பிறக்கிறது. தூரம் இருந்தாலும் பரவாயில்லை, நினைவு இருந்தால் அருகேதான். இது காதலா என்று தெரியாமல் உன் நினைவு என் உயிரில் நிறைந்திருக்கின்றது.

0: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன் சாத்தந்தை பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
1: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
2: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கோயம்புத்தூர். நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரெயினிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கலின் நல்வாழ்த்துகள். நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 நினைவி சுகம். இன்றைய நினைவி சுகம் ஈரோடு மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5. நேரம் மாலை 5:23. இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். உன் நிழல் கூட என்னை தொடும்போது நினைவுகள் மலர்கின்றதாம். மௌனத்துக்குள்ளே நீ வைத்திருக்கும் ரகசியம் என் இதயத்தில்

0: 24 மாவட்டங்களின் இன்னிசை சாரல், எத்திக்கும் தித்திக்கும் இனிமையின் தூரல், கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வனம்.
2: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: நம் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்தோம்.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்,
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
0: வழங்கிய சித்திரச்ச வானம்.
3: சந்தங்களின் இளவரசி, இசை சொந்தங்களுக்கான மலையரசி, படைப்பதிலே கலையரசி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காற்றின் வழியே ஒரு இசைப்பயணமாய் இது நம் கோடி பண்பலை நூறு புழை ஐந்தின் சித்திரச்சி வண்ணம். சிறு மலைத்துளி விழும் ஒளி அது ஒளி என்று நேரம் மெதுவாக உடையும் சத்தம். கூரை மீது தட்டும் ஒவ்வொரு துளியும் அவள் சொல்ல நினைத்த வார்த்தைகளாம். நனைந்த சுவரில் வழியும் தண்ணீர் கோடுகள் நினைவுகளின் வரைபடமாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
5: இதனம் கோடை பண்பலை நுறுபுழி ஐந்தின் சித்திரச்சி வனம் நிறமாலை 5:37 நிமிடம் துளி துளியாக விழும் அந்த மலை துளி நம் காதலை மெதுவாக சொல்லிக் கொடுக்கிறது. ஒரே குடையின் கீழ் நின்ற அந்த நொடி உலகமே நம்மை சுற்றி சுழர்கின்றது. மலை நின்றாலும் அந்த நினைவு நின்று விடாது. உன்னோடு நின்ற அந்த நேரம் என் வாழ்நாள் முழுக்க தொடரும்.

சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 31, பைரவரும் பூபதியும். மகாகால பைரவர் காளி மாதாவின் பலியை கொண்டு வந்தாயா என்று மாரப்பனிடம் கேட்க, அவன் இல்லை என்றும் பலி பத்திரமாயிருக்கிறதென்றும் அவனை கொண்டு வருவதில் பல்வேறு விதமான அபாயங்கள் இருக்கிறதென்றும் குறிப்பிட்டு பொன்னன் இங்கே இருக்கிறான் என்று கூறினான். அதை கேட்ட பொன்னனுக்கு தூக்கி வாரி போட்டது. இனி பொன்னனுடைய அடிவயிறு மேலே நெஞ்சுக்கு வந்துவிட்டது போல் இருந்தது. மாரப்ப பூபதியின் அடுத்த வார்த்தையினால் அவனுக்கு கொஞ்சம் தைரியம் பிறந்தது. அவனை கைப்பற்ற முடியவில்லை. சக்கரவர்த்தியின் மகள் குறுக்கே நின்று மறித்தாள். மகாபிரபோ, குந்தவி தேவியும் இன்னும் இங்கேதான் இருக்கிறாள். இளவரசனை தப்புவிப்பதில் முனைந்திருக்கிறாள். ஆகையால் நாம் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் காரியம் கெட்டு போய்விடும் என்றான் மாரப்பன். மகாகபால பைரவர் இப்போது ஒரு சிரிப்பு சிரித்தார். அந்த வேளையில் அந்த பயங்கர துணியானது நாலா பக்கமும் பரவி எதிரொலி செய்த போது பல நூறு பேய்கள் ஏக காலத்தில் சிரிப்பது போல் இருந்தது. சேனாதிபதி

0: திரௌபதி, நீதானா பேசுகிறாய்? காளி மாதாவின் கட்டளையை நிறைவேற்ற பயப்படுகிறாயா? அதுவும் ஒரு பெண் பிள்ளைக்கும் ஒரு ஓடக்காரனுக்கும் பயந்தா? என்றார் மகாகபால பைரவர். இல்லை சுவாமி, இல்லை. நான் பயப்படுவதெல்லாம் காளி மாதாவின் கைங்கரியத்துக்கு பங்கம் வந்துவிடுமோ என்பதற்குத்தான். மகாபிரபு, தாங்கள் எனக்கு இட்ட கட்டளையை எப்படியும் நிறைவேற்றுவேன். அமாவாசை என்று இரவுக்குள் பலியை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்றான் மாரப்பன். சேர்க்காவிட்டால்? என்றது கபால பைரவரின் கடூரமான குரல். என்னையே மாதாவுக்கு பலியாக அர்ப்பணம் செய்வேன் என்றான் மாரப்பன். வேண்டாம் பூபதி, வேண்டாம். உன்னால் மாதாவுக்கு இன்னும் எவ்வளவோ காரியங்கள் ஆக வேண்டும். இந்த செழிப்பான தமிழகத்தில் மகாகாளியின் சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது நீதான் பிரதம தளகர்த்தனாயிருக்க வேண்டும் என்றார் மகாகபால பைரவர். மகாபிரபுவின் கட்டளையையும் காளி மாதாவின் ஆணையையும் எப்போதும் சிரமேற்கொள்ள காத்திருக்கிறேன் என்றான் மாரப்ப பூபதி. மாரப்பா, மாதாவுக்கு உன் பேரில் பூரண கிருபை இருக்கிறது. மேலும் மேலும் உனக்கு பெரிய பதவிகளை அளிக்கப் போகிறாள். இருக்கட்டும், இப்போது எந்த இடத்தில் பலியை கொண்டு வந்து சேர்ப்பாய் என்று கேட்டார் மகாகபால பைரவர். அமாவாசை என்று முன்ஜாமத்தில் பராந்தகபுரத்தை தாண்டி மகேந்திர மண்டபத்துக்கு அருகில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அங்கே சாலை வழியில் தங்களுடைய ஆட்களை அனுப்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் மாரப்பன். ஏன் அந்த வேலையை எனக்கு கொடுக்கிறாய் என்று கேட்டார் மகாகபால பைரவர். மகாபிரபோ, இங்கே உள்ள ஆட்களிடம் எனக்கு முழு நம்பிக்கை இல்லை. சக்கரவர்த்தியின் கட்டளை பிரகாரம் இளவரசரை காஞ்சிக்கு அனுப்புவதாக சொல்லித்தான் அனுப்ப போகிறேன். அவர்களை தொடர்ந்து சற்று பின்னால் நான் வருவேன். தங்களுடைய ஆட்கள் வந்து வழிமறித்து இளவரசரை கொண்டு போக வேண்டும். ஆனால் நான் அனுப்பும் ஆட்கள் அவ்வளவு அசகாய சூரர்களாய் இருக்க மாட்டார்கள். தங்களுடைய திருநாமத்தை சொன்னால் உடனே கத்திகளை கீழே போட்டுவிட்டு நமஸ்கரிப்பார்கள் என்றான் மாரப்பன். அதற்கு பைரவர் என்ன சொன்னார் தெரிந்து கொள்ளலாம் நாளை. நெஞ்சினேயர்களே,
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சபானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரமாலை 5:48. இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 சித்திரச்சு வனம். சிறுகுரலில் தொடங்கிய அந்த இசை பெரிய உணர்வாக இயற்கை கூட இவர்கள் காதலை கொண்டாடுகின்றதாம். குயிலின் குரலில் அது தினமும் ஒலிக்கின்றதாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இடைக்கால இசையால் உங்கள் இதயங்களை வருடிச் சென்றது கோடி பண்பலை 100.5 சித்திர செவ்வனம். மீண்டும் கேட்கலாம் சித்திர செவ்வனம் நாளை மாலை 5 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் ஜெனிஃபர். நன்றி நேர்களே.
2: கோடைப்பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர செவ்வனம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

108 திவ்ய தேச தலங்களில் திருநகரையில் உள்ள வேதராஜன் எனும் கல்யாண ரங்கநாதர் கோவில், மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள திருவாலை அழகிய சிங்கர் கோவில் ஆகிய இரண்டு கோவில்களும் சேர்த்து ஒரே திவ்ய தேசமாக கருதப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் நாம் இன்று நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள திருநகரி வேதராஜன் கோவிலுக்கு சென்று ஆலய தரிசனம் செய்வோமா? திருநகரி வேதராஜன் ஆலயம் ராஜகோபுரம் 7 நிலைகளை கொண்டது. இக்கோயிலில் மேற்கு நோக்கி தரிசனம் தரும் பெருமாள் கல்யாண ரங்கநாத பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். இக்கோயிலின் மூலவர் வேதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அமர்ந்த கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இவரைப் போலவே தாயார் அமிர்தவள்ளி நாச்சியாரும் தனிச்சன்னதியில் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார். பிரம்மதேவரின் மகனான கர்த்தவ பிரஜாபதி மோட்சம் வேண்டி பெருமாளை நோக்கி தவம் இயற்றினார். இவனுக்கு தரிசனம் தருவதில் தாமதம் ஏற்பட்டது. இதனால் வருத்தமடைந்த திருமகள் பெருமாளிடம் கோபித்துக் கொண்டு குளத்தில் இருந்த தாமரை மலருக்குள் ஒளிந்து கொண்டார். உடனே பெருமாள் திருமகளை தேடி வந்து ஆலிங்கனம் செய்து கொண்டாராம். மோட்சம் பெற வேண்டும் என்பதற்காக திரேதா யுகத்திலும் துவாபர யுகத்திலும் கர்த்தம பிரஜாபதி பல பிறவிகள் எடுத்தும் கலியுகத்தில் மட்டுமே உனக்கு மோட்சம் கிடைக்கும் என அருளினார் பெருமாள். அதன்படி கலியுகத்தில் சேனை தலைவரின் மகனான நீலன் என்ற பெயரில் பிறந்தார். திருவாலியில் வசித்த குமுதவள்ளியை மனமுடிக்க எண்ணினான். ஆனால் தீவிர விஷ்ணு பக்தையான குமுதவள்ளி ஓராண்டு காலத்திற்கு தினமும் 1000 வைணவர்களுக்கு அன்னதானம் செய்தால் அவரை மனம் செய்து கொள்ள சம்மதம் என்று குமுதவள்ளி நிபந்தனை விதிக்க, அவளின் நிபந்தனையை ஏற்று தன்னிடம் இருந்த பொருட்கள் அனைத்தும் வைத்து தினமும் 1000 வைணவர்களுக்கு அன்னதானம் வழங்கி வந்தார்.

கட்டத்தில் தன்னிடம் இருந்த பொருட்கள் அனைத்தும் தீர்ந்த போது வழிப்பறையில் ஈடுபட்டாவது திருப்பணி செய்ய நினைத்தார் நீலன். அந்த சமயத்தில் திருவாளியில் பெருமாள் லக்ஷ்மியை மனமுடித்து தேவராஜபுரம் வழியே வரும்போது நீலன் வழிமறிக்க அவருக்கு அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் செய்து ரங்கநாதராக காட்சி கொடுத்தார். ஒரு சமயம் சீர்காழியில் திருஞான சம்பந்தரை திருமங்கையாழ்வார் சந்தித்த போது நாலுகவி குறித்து வினவிய சம்பந்தர்

0: ஆழ்வாரின் திறமையைக் கண்டு வியந்து வேல் ஒன்றை அவருக்கு பரிசாக அளித்தார். அதனால் இத்தலத்தில் தனிச்சன்னதியில் வேலுடன் திருமங்கையாழ்வார் அருள் பாலிக்கிறார். இவருக்கு எதிரே ஒரு கொடிமரம் உள்ளது. பெருமாளுக்கு எதிரே ஒரு கொடிமரமும் உள்ளது. இதன்படி இத்தலத்தில் இரண்டு கொடிமரங்கள் உள்ளன. தை மாதத்தில் நடக்கும் கருட சேவை மிகவும் பிரசித்தி பெற்றது. 11 திருப்பதிகளில் இருந்து பெருமாள்கள் இங்கு எழுந்தருள்வர். பங்குனி மாதத்தில் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் மற்றும் தெப்ப உற்சவம் நடைபெறும். வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் 10 நாள் திருவிழா கொண்டாடப்படும். ஆவணி மாத பவித்ர உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. இன்று நாகப்பட்டினம் திருநகரி வேதராஜன் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:06.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: செல்வத்துள் செல்வம் என்ன சொன்னாங்க? செவி செல்வம். அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. மனிதர்கள் எதனால் அழைக்கப்படுகிறார்கள் தெரியுமா? ஹைட்டு அப்படிலாம் கிடையாது. பணத்தாளா? இல்லை. மூணாவது தலைமுறையில் அவன் ஏழையாக போயிடுவான். பதவியாளா? இல்லை. 58 ரிட்டையர்ட் ஆயிடுவான் அல்லது 60 ரிட்டையர்ட் ஆயிடுவான். அழகினாளா? அதுவும் இல்லை. பிறகு எதனால் மனிதன் அழைக்கப்படுகிறான் தெரியுமா? செயல்களால் அழைக்கப்படுகிறான். ஞாபகம், நாம என்னங்கிற விஷயத்த நாம போன பிறகுதான் சொல்லுவாங்களாம். தோட்டத்து முல்லைக்கு வாசனை மட்டு வடிமா, இது ஒரு பழமொழி. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு மூலிகை அபூர்வமா மலை உச்சியில் இருந்தா தான் போய் பார்ப்போமா, வீட்டு வாசல்ல இருந்தா அதுக்கு பெருமை இல்லையா? திருக்குறள் படிப்பது என்பது எதற்காக என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கைக்காக. அந்த திருவள்ளுவர் சொல்ற வார்த்தை இருக்கே, அது இன்றைக்கும் கூட நமக்கு பொருந்தி வருது. அதான் உண்மை. சிந்தனை செய் அப்படின்னு நம்ம தொடங்குறோம். சிந்தனை அப்படின்னா என்ன அப்படின்னா, தூங்குற போது சிந்தனை செய்வோமா? இல்லை. ஏன்னா தூக்கத்தில் நம்மளை மறந்து தூங்குவோம். சிந்திப்பது என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதர்கள் சிந்தித்து கொண்டே இருக்கணுங்கிறாங்க. சிந்தனை செய் மனமே, தினமே செய்தால் தீவினை அகன்றிடுமே. சிந்திக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம பெரும்பாலும் எப்படி சிந்திக்கிறோம் தெரியுமா? ஹோட்டலில் போய் உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிடலாமா, புரோட்டா சாப்பிடலாமா, இதுக்கு பேர் சிந்தனையா? மேட்னி ஷோ போவோமா, செகண்ட் ஷோ போவோமா, இதுக்கு பேர் இல்லை, இதுக்கு பேர் சிந்தனை இல்லை. சிந்தனைனா என்னன்னா, ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கான விடை நம்மளை கொஞ்சம் நேரம் யோசிக்க வைக்கணும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் சிந்தனைன்னு பேர். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். எது உயர்நிலைக்கு நம்மளை கொண்டு வருது? இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது நமக்கு கீழே உட்காந்துருப்போம். ஒருத்தர் பரிசு வாங்கி கொடுப்பாரு, ஒருத்தர் பரிசு வாங்குவார். பரிசு கொடுக்குறவர், பரிசு வாங்குறவர், கைதட்டுறவர், மூணு பேர் வச்சுக்கோங்க. முதல் நிலை கைதட்டுறோம், ரெண்டாவது நிலை நம்மளே போய் பரிசு வாங்குகிறோம், மூணாவது நிலை என்ன தெரியுமா, நாம பரிசு கொடுக்குற ஆளா வரணும். அதோட படிச்ச எல்லாரும் இந்த முதல் மார்க் வாங்குறவங்களை பார்த்தா ரொம்ப அரளுவோம். எனக்கெல்லாம் தெரிஞ்சு எங்க வீட்டில் என் கூட படிக்கிற முதல் மார்க் வாங்கின பையனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு என்னை அடிப்பாங்க. படிக்கிறான் பாரு, எப்படி படிக்கிறான், நீ இருக்கியே, உயிரோடு இருக்கியே, வாழ்றியே, எல்லா அடியும் வாங்கியிருக்கேன். அந்த அடிபட்ட வேகத்தில் நான் எந்திரிச்சு ஓடி வர்றேன். எங்கெல்லாம் எனக்கு தோல்வி வருதோ அங்கெல்லாம் விடாம ஓடணும்னு நினைச்சேன்.

0: நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை. நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் ஜட்டிகள் டிராயர்கள்,
1: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
7: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
6: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ண எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
7: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
6: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூரணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
7: கரெக்ட், அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேமா.
8: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

மாலை மயங்கிய பொழுதில் தென்றலின் இனிமை கூடி புள்ளினங்களின் கூடு நிறையும் கருக்கள் பொழுதில் உங்களின் கரங்களில் கதம்பமாக இசை மலர்களை கொட்டும் இது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுடன் பாக்யா.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
2: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
5: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா August 31 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 10:30 நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன், சாத்தந்தை, பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
6: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
7: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் கார்ப்பரேட் ட்ரெய்னிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
6: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
8: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கலின் நல்வாழ்த்துகள்.

கோடை பண்பலை 100.5 நேரம் மாலை 6:25. இசை வீசி சென்று கொண்டிருக்கிறது கதம்ப மலர்கள்.

0: மயிலிசை இசைச்சாமரம் இதோ சாளரம் வழி உங்கள் கோடை பண்பலை 100.5 நேரம் மாலை 6:30.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்.
2: விட்டு விட்டு மின்னல் வெட்டும் சத்தமின்றி இருவர் மட்டும் நனையும் மழையடிக்கும்.
1: இது காலமழை அல்ல, காதல் மழை.

மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கம்.

0: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
1: ராஜ ராஜ கம்பீர

நிலவறையிலிருந்து ஒருவாறாக தப்பி வந்த மந்தாகினி அங்கே ஒரு மண்டபத்துக்குள்ளே எட்டி பார்க்கிறாள். ஒரே ஒரு தீபம்தான் அந்த மண்டபத்தில் எரிந்தது. அதுவும் கட்டிலுக்கு அருகில் இருந்த விளக்குத்தண்டின் மீது பொருத்தப்பட்டு மங்கலான வெளிச்சத்தையே தந்து கொண்டிருந்தது. சுற்றிலும் நின்றவர்களை முதலில் மந்தாகினி பார்த்தாள். அவர்களில் ஒருத்தி தன் உயிருக்குயிரான சகோதரன் மகள் பூங்குழலி என்பதை அறிந்தாள். மற்றவர்களையும் அவள் முன்னம் சில தடவை மறைவான இடங்களிலிருந்து பார்த்திருக்கிறாள். ஆனால் அவர்கள் எல்லாம் யார் யார் என்பது அவ்வளவு நன்றாய் தெரியாது. சுற்றி நின்றவர்களை பார்த்துவிட்டு மிக மிக தயக்கத்துடன் மந்தாகினி கட்டிலில் படுத்திருந்தவரை பார்த்தாள். அவளுடைய நெஞ்சு ஒரு கணம் ஸ்தம்பித்து விட்டது. ஆம், அவரேதான். எத்தனையோ யுகம் என்று சொல்லக்கூடிய நீண்ட காலத்துக்கு முன்னால் தான் சின்னஞ்சிறு பெண்ணாக ஓடி விளையாடி காடுகளில் திரிந்து கொண்டிருந்த காலத்தில் ஓரிடத்தில் வந்து ஒதுங்கி தன் உள்ளத்தையும் உயிரையும் கொள்ளை கொண்ட மனிதர்தான். தான் வாழ்ந்திருந்த பூதத்தீவை சில காலம் சொர்க்கலோகமாக ஆக்கியிருந்தவர்தான். பெரிய கப்பலில் கூட்டமாக வந்தவர்களால் அழைத்து போகப்பட்டவர்தான். ஆஹா, அவர் இப்போது எப்படி மாறிப்போயிருக்கிறார்! பூர்வ ஜன்மம் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்களுக்குப் பிறகும் மந்தாகினி அவரை பல தடவை அவர் அறியாமல் பார்த்திருக்கிறாள். காவேரி நதியில் உல்லாச படகுகளில் அவர் சென்றபோது கரையில் அடர்ந்த புதர்களின் மறைவில் ஒளிந்திருந்து பார்த்திருக்கிறாள். நகரங்களின் தெருக்களில் வெண்புறவிகள் பூட்டிய தங்க ரதத்தில் வீதிவலம் வந்தபோது கூட்டத்தோடு கூட்டமாய் நின்று பார்த்திருக்கிறாள். ஆனால் கடைசியாக அவரை பார்த்து கொஞ்ச காலம் ஆகிவிட்டது. அந்த காலத்திற்குள்ளேதான் இப்படி மாறிப்போயிருக்கிறார். முகத்தில் தாடியும் மீசையும் வளர்ந்திருந்தன. கன்னங்கள் ஒட்டி உலர்ந்து போயிருந்தன. நெற்றியிலே சுருக்கங்கள். அந்த கண்களில் ஒரு காலத்தில் குடிகொண்டிருந்த காந்த ஒளி எங்கே போயிற்று? தெய்வமே, இப்படியும் மனிதர்கள் மாறுவது உண்டா? இலங்கை தீவில் விஷஜுரத்தில் பீடிக்கப்பட்டவர்கள் பலரை நீண்ட நாள் காய்ச்சலுக்கு பிறகு உயிர் போகும் சமயத்தில் வாய் பேச இயலாத ராணி மந்தாகினி பார்த்ததுண்டு. ஒரு சமயம் தங்க சூரியனைப் போல பிரகாசித்துக் கொண்டிருந்த இவருடைய களை ததும்பிய முகமும் அவ்வளவாக மாறிப்போயிருக்கிறதே. ஒருவேளை இவருடைய அந்திம காலமும் நெருங்கிவிட்டதோ? திடீரென்று மந்தாகினிக்கு அன்று மாலை தான் பார்த்த பயங்கர காட்சி நினைவுக்கு வந்தது. அவள் அந்த சமயம் நின்ற இடத்திலேதான் ரவிதாசன் என்னும் கொலைகாரனும் அவனுடைய தோழனும் நின்றார்கள். அங்கிருந்துதான் வேல் எரிய குறிபார்த்தார்கள். ஒருவேளை கட்டிலில் படுத்திருப்பவர் மீது எரியத்தான் குறிபார்த்தார்களோ? இந்த நினைவினால் மந்தாகினியின் உடம்பெல்லாம் விடவிடவென்று நடுங்கியது. கண்களை சுற்றி கொண்டு வந்தது. மயக்கம் வரும் போலிருந்தது. தூணை கெட்டியாக பிடித்து கொண்டு கால்களை ஊன்றி நின்று சமாளித்துக் கொண்டாள். சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் உள்ளமும் உடலும் சில நாளாய் பெரிதும் நைந்து போயிருந்தன. புயல் அடித்த இரவு அவர் தூங்கவே இல்லை என்று இளைய பிராட்டி முதன் மந்திரியிடம் கூறியது மிகைப்படுத்தி கூறியதல்ல. அன்று பகற்பொழுது அவர் மனம் சஞ்சலப்பட்டு கொண்டுதான் இருந்தது. பிற்பகலில் சின்ன பழுவேட்டரையர் வந்து அவருடைய சஞ்சலத்தை அதிகப்படுத்திவிட்டார். முக்கியமாக முதன் மந்திரி அனிருத்தர் மீது அவர் பல குற்றங்களை சுமத்தினார். அவர் தஞ்சைக்கு வந்தது முதல் கோட்டைக்குள் ஜனங்கள் வருவது பற்றிய கட்டுத்திட்டங்கள் எல்லாம் உடைந்துவிட்டன என்று கூறினார். முதல் மந்திரியை பார்ப்பதற்கு வருகிறோம் என்ற வியாஜத்தினால் கண்டவர்களெல்லாம் கோட்டைக்குள் நுழைகிறார்கள் என்றும், இதனால் சக்கரவர்த்தியின் பாதுகாப்புக்கே பங்கம் விளையலாம் என்றும் குறிப்பிட்டார். இந்த இரண்டு குற்றங்களையும் கேட்ட சக்கரவர்த்தி தமக்குத்தாமே புன்னகை செய்து கொண்டார். அவற்றை அவர் முக்கியமாகவே கருதவில்லை. ஆனாலும் மேலும் காலாந்தக கண்டர் சுமத்திய குற்றங்களை பற்றி அவ்விதம் அலட்சியம் செய்ய முடியவில்லை. அன்று வெளியிலே இருந்து வந்த ஜனங்களுக்கும் வேளக்கார படையினருக்கும் வீதியில் விவாதம் முற்றி பெரும் கலவரமாகிவிடக்கூடிய நிலைமை ஏற்பட்டதென்றும், அந்த சமயம் நல்ல வேளையாக தாம் அங்கே செல்ல நேர்ந்தபடியால் விபரீதம் எதுவும் நேரிடாமல் தடுத்து இரு சாராரையும் சமாதானப்படுத்தி அனுப்பியதாகவும் கூறினார். முதன் மந்திரி அனிருத்தர் ஒழுக்கத்தில் மிகச்சிறந்தவர் என்று நாடெல்லாம் பிரசித்தமாய்

0: இருக்க அவருடைய நடவடிக்கை அதற்கு நேர்மாறா இருக்கிறதென்றும், கோடிக்கரையிலிருந்து யாரோ ஒரு ஸ்திரீயை பலவந்தமாக கைப்பற்றி அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்றும், பழுவூர் அரண்மனை பல்லக்கையும் ஆள்களையும் இந்த காரியத்துக்கு உபயோகப்படுத்தியதாகவும், எதற்காக என்பது தெரியாமல் தாம் ஆள்களையும் பல்லக்கையும் அனுப்பிவிட்டதாகவும், ஏதாவது அபகீர்த்தி ஏற்பட்டால் அது பழுவூர் குடும்பத்தின் தலையிலே விடியும் என்றும் கூறினார். கடைசியாக இன்னொரு சந்தேகாஸ்பதமான சம்பவத்தை பற்றியும் சொன்னார். பெரிய பழுவேட்டரையர், அரண்மனைக்கு யாரோ ஒரு மந்திரவாதி அடிக்கடி வருவதாக அறிந்து நான் கவலை கொண்டிருந்தேன். அவன் இளைய பிராட்டியை பார்க்க வருவதாக அறிந்தபடியால் நடவடிக்கை எடுக்க தயக்கமாயிருந்தது. ஆயினும் அந்த அரண்மனையின் மீது ஒரு கண் வைத்திருக்கும்படி ஓர் ஒற்றனை நியமித்திருந்தேன். இன்றைக்கு யாரோ ஒருவன் பொக்கிஷ மந்திரியின் அரண்மனை தோட்டத்தில் பின்புறமாக சுவர் ஏறி குதித்ததை பார்த்ததாக அந்த ஒற்றன் வந்து சொன்னான். உடனே அவனை கைப்பற்றி வர சில ஆட்களை அனுப்பினேன். அவர்கள் ஒருவனை அரண்மனை தோட்டத்தில் கையும் மெய்யுமாக பிடித்து வந்தார்கள். யார் என்று பார்த்தால் முதன் மந்திரியின் அருமை சீடனாகிய ஆழ்வார்க்கடியான் என்று தெரிய வந்தது. எதற்காக சுவர் ஏறி குதித்தாய் என்று கேட்டதற்கு அவன் மறுமொழி சொல்ல மறுத்துவிட்டான். முதன் மந்திரியின் கட்டளை என்றான். சக்கரவர்த்தி, இப்படியெல்லாம் இந்த அனிருத்த பிரம்மராயர் செய்து வந்தால் தஞ்சை கோட்டை பாதுகாப்புக்கு நான் எப்படி பொறுப்பு வகிக்க முடியும்? என் தமையனாரும் ஊரில் இல்லாதபடியால் இதையெல்லாம் தங்கள் காதில் போட வேண்டியதாயிற்று. இவ்வாறு சின்ன பழுவேட்டரையர் முறையிட்டது சக்கரவர்த்தியின் மனக்குழப்பத்தை அதிகமாக்கிற்று. ஆகட்டும், இன்று மாலை அனிருத்தர் இங்கே வருகிறார். இதை பற்றியெல்லாம் விசாரிக்கிறேன். முக்கியமாக கோடிக்கரையிலிருந்து ஒரு பெண்ணை பலவந்தமாக பிடித்து வரச் சொன்ன விஷயம் என் மனத்தை புண்ணாக்கியிருக்கிறது. அது உண்மைதானே தளபதி? சிறிதும் சந்தேகமில்லையே என்று கேட்டார்.
1: சந்தேகமே இல்லை. பல்லக்கு தூக்கிகளும் அவர்களுடன் வந்த வீரர்களும் நேற்று நள்ளிரவில் என்னிடம் வந்து சொன்னார்கள். தஞ்சை கோட்டையை அணுகிய போது புயலில் சிக்கிக் கொண்டார்களாம். சோலையின் மரம் ஒன்று பெயர்ந்து விழுந்து சிலருக்கு அபாயம் ஏற்பட்டதாம். சிவிகை மீது மரம் விழாமல் தப்பியது பெரும் புண்ணியம் என்று சொன்னார்கள். நல்ல வேளையாக ஸ்திரீஹத்தி தோஷம் ஏற்படாமற் போயிற்று. இதை பற்றி விசாரிப்பதோடு ஆழ்வார்க்கடியான் காரியத்தையும் சக்கரவர்த்தி தீர விசாரணை செய்ய வேண்டும்
0: என்று தெரிவித்துவிட்டு காலாந்தக கண்டர் சக்கரவர்த்தியிடம் விடைபெற்றுச் சென்றார். அனிருத்தர் வரும் சமயத்தில் அங்கே இருக்க சின்ன பழுவேட்டரையர் விரும்பவில்லை. தாறுமாறாக சம்பந்தமில்லாத கேள்வி ஏதேனும் தம்மை முதன் மந்திரி கேட்டு திணறச் செய்யக்கூடும் என்ற அச்சம் அவர் மனத்திற்குள்ளே இருந்தது. முக்கியமாக சக்கரவர்த்தியிடம் புயலினால் அவதிக்குள்ளான ஜனங்களுக்கு உதவுவதற்காக பொக்கிஷ சாலையை திறந்துவிடும்படி அனிருத்தர் தம் முன்னாலேயே உத்தரவு வாங்கிவிட்டால் பெரிய தொல்லையாகப் போய்விடும். நாளைக்கு தமையனாரின் முன்னால் எப்படி முகத்தை காட்டுவது? அனிருத்தருடைய வரவை அன்று காலையிலிருந்தே சக்கரவர்த்தி எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்தில்தான் முதன் மந்திரி வந்தார். அவருடைய திடநஞ்சமும் இப்போது சிறிது கலங்கிப் போயிருந்தது. அவர் எவ்வளவோ ஜாக்கிரதையுடன் போட்டிருந்த திட்டம் தவறிப்போய்விட்டது. மந்தாகினியை பற்றி ஏதேனும் செய்தி கிடைக்கும், பின்னர் சக்கரவர்த்தியை போய் பார்க்கலாம் என்று அவர் அரண்மனைக்கு போவதை தள்ளி போட்டு கொண்டிருந்தார். பிற்பகலில் ஆழ்வார்க்கடியான் வந்து பெரிதும் தர்மசங்கடமான செய்தியை தெரியப்படுத்தினான். வாய் பேச இயலா ராணி போயிருக்க கூடும் என்றுதான் ஊகித்திருந்த குறுகிய சந்து வழியில் சென்றதாகவும், ஒரு ஸ்திரீ பழுவேட்டரையர் அரண்மனை தோட்டத்து மதில் சுவர் ஏறி குதித்தது போல் தோன்றியதென்றும், அவள் வாய்ப்பேச இயலா ராணியாக இருக்கக்கூடும் என்று எண்ணி அவனும் அந்த மதில் சுவரில் ஏறி குதித்ததாகவும், தோட்டத்தில் தேட ஆரம்பிப்பதற்குள்ளே சின்ன பழுவேட்டரையரின் ஆட்கள் வந்து பிடித்து கொண்டதாகவும் கூறினான். அவர்களிடம் உண்மை காரணத்தை சொல்ல முடியவில்லை. ஐயா, அதனாலேதான் தங்களுடைய பெயரை கூறி விடுதலை பெற்று வர வேண்டியதாயிற்று என்றான். இந்த விவரம் முதன் மந்திரிக்கு பெரும் கவலையை உண்டாக்கிற்று.
1: தஞ்சாவூர் கோட்டையில் இவ்வளவு அரண்மனைகள் இருக்கிற போது பெரிய பழுவேட்டரையின் மாளிகையிலே தானா அவள் பிரவேசிக்க வேண்டும்? பகிரங்கமாக ஆள் விட்டு தேடச் சொல்லக்கூட முடியாதே. ஆனாலும் பார்க்கலாம். பெரிய பழுவேட்டரையர் ஊரில் இல்லாதது ஒரு விதத்தில் நல்லதாய்ப் போயிற்று. அரண்மனையை சுற்றிலும் காவல் போட்டு வைக்கலாம். அந்த அரண்மனைக்கு உள்ளேயும் எனக்கு ஒரு ஆள் இருக்கிறான். அவனுக்கும் சொல்லி அனுப்புகிறேன். இருந்தாலும் இந்த ஓடக்கார பெண் இவ்வளவு

0: இவ்வளவு தர்ம சங்கடத்தை உண்டாக்கி விட்டாள் என்றார் முதன் மந்திரி.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: ஆள் நடமாட்டமே இல்லாத நிலவரையில் ரவிதாசன் இருந்தபோது சோமன் சாம்பவனுக்கு கேட்ட காலடி சத்தம் தூண்டில் முட்டிக்க வச்சது. ரவிதாசன் தனியாக விட்டுட்டு போன புறம் எழுந்த ஓலக்குரல் அவரை விழுந்தடிச்சு ஓட வச்சிட்டது. அந்த இருட்டில் எங்கே விழுந்து கிடக்கிறானோ. நிலவரைக்குள்ளே இருந்த அந்த பாதாள பாதையை நரகத்துக்கு போகிற தொலைவில்லாத இருண்ட வழி போல இருந்ததாக வர்ணிச்சிருக்கார் ஆசிரியர். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் புனர்ஜென்மம் பெற்று வந்திருப்பவள் இந்த மந்தாக்கினி என்பதை இப்படி அதி நுட்பத்துடன் உணர்த்துறார். எத்தனையோ யுகம்னு சொல்லக்கூடிய நீண்ட காலத்துக்கு முன் தன் உள்ளத்தையும் உயிரையும் கொள்ளை கொண்டவரை தொலைவில் இருந்து மிக மிக தயக்கத்துடன் பார்த்த காட்சி மனத்தை நெகிழ செய்யுது. கட்டில படுத்திருந்தாலும் பெரிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி. இந்த நிலையிலையும் ராஜ்யபாரம் அவரை அழுத்துது. இந்த பகுதியில் நம்ம கவனத்தை இருக்கிற சொற்களும் தொடர்களும் நிறையவே இருக்கின்றன. சிலவற்றை பார்க்கலாம். நைந்து, மிகவும் தளர்ந்து மெலிந்து. நெய்தல், தளர்தல், நிலை கெடுதல். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின். சம்பந்தர் வாக்கு. உறங்கும் போதும் உறங்காது விழித்திருக்கும் போதும் நெஞ்சம் கசிந்து உருகுமாறு அஞ்செழுத்தை நினைத்து போற்றுக. நைந்து என்பது நைஞ்சு ஆகி நஞ்சு ஆயிட்டது. இது இடைப்போலி. ஐந்து அஞ்சு ஆனதும் போலிதான். இது முற்றுப்போலி. எல்லா எழுத்துகளும் தெரிந்தாலும் பொருள் அதே தான். இதையொட்டி ஒரு துணுக்கு பார்த்துட்டு அடுத்த சொல்லுக்கு போகலாம். நஞ்சிருக்கும் தோல் உரிக்கும். இப்படி தொடங்குகிற காலமேக புலவர் பாடல். பாம்புக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடை. நஞ்சிருக்கும், பாம்பு விஷத்தை வச்சிருக்கும். வாழைப்பழம் நல்லா பழுத்து நைந்து இருக்கும். பாம்பு சட்டையை உரிக்கும், வாழைப்பழம் தோல் உரித்து உட்கொள்ளணும். நல்லது. அடுத்து சஞ்சலம் என்கிற தொடர். மனக்கலவரம், மன உலைவு. சலம் பொதுவாக அசைவை குறிப்பிடும் சொல். சஞ்சலம் குறிப்பாக மனத்தின் நிலையற்ற தன்மையை காட்டும் சொல். வியாஜ்யம் ஏதாவது போலி காரணம், சாக்கு போக்குன்னு சொல்கிறோமே அது. பேச்சு வழக்கில் வியாஜம் வியாஜ்யம் வாத பிரதிவாதங்களை கொண்ட நீதிமன்ற வழக்குகளை குறிக்கிற சொற்களாக இருப்பதை பார்க்குறோம். சந்தேகாஸ்பதம். சந்தேகம் ஐயம், ஆஸ்பதம் அதற்கான இடம் ஆதாரம். சந்தேகத்துக்கு இடமளிப்பது சந்தேகாஸ்பதம். கோட்டை காவலர் தம் பங்குக்கு பேசிட்டு போயிட்டார். முதன் மந்திரி தம் பங்குக்கு என்ன சொல்ல போகிறார்?
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது நிகழ்ச்சி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக. இதில் 2 விளையாட்டுகள் இருக்கு. 1 பஞ்சதந்திரம், இன்னொன்று தை தை தத்தை. இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு நினைவே சுகம் நிகழ்ச்சி ஈரோடு மாவட்ட நேயர்களுக்காக வர காத்திருக்கு.

தென்றலின் இனிமையோடு காற்றில் கானம் கரைத்து இசையால் கதம்பம் தொடுத்து உங்கள் கரங்களில் சேர்த்தது 100.5 கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். பாக்யா.

0: இசையின் முகவரியோடும்
1: நேய உறவுகளின் நேச உணர்வுகளோடும்
0: நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த
1: தங்களது எண்ணங்களை
0: கடிதங்கள் வாயிலாக பரிமாற்றம் செய்யும் நேரமாக
1: கோடை.

0: பண்பலை நற்புழியாய்ந்தின் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியின் பக்கம் இணைந்து கொள்ளும் நாங்கள்
1: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக்,
0: உங்கள் பிரியமுடன் தௌசியா. அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: வானவீதி எங்கும் இசைப்பாடும் நம் கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன்.

0: குழக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது. அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
1: அதனாலதானே நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
0: குழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
1: அதனாலதானே நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
0: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
1: கரெக்ட். அதனாலதானே நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறமா?
2: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.

0: கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: இன்றும் வளமை போலவே நீர்களின் கருத்து மலையில் நனைய தயாராகுவோம்.
1: இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் இந்த மாதம் ஆகஸ்ட் 12 புதன்கிழமை முதல் 18 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்கலாம்.
0: முதல் கடிதம். இந்த மாதம் ஆகஸ்ட் 12 புதன்கிழமை அன்று காலை 8 அரங்கேறிய மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் சிவகங்கை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் அவர்களின் விருப்ப பாடல்களை கொடுத்து மகிழ்ந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் உற்சாகமாக கலந்து கொண்டு தனக்கான விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியினை கலகலப்பாக கொண்டு சென்ற அறிவிப்பாளர் பேனாசிர் யோகானந்த் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் ஜெகநாதன், தொண்டையூர் பால்சாமி, தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயல், சிங்காரவேல்.
1: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 12 புதன்கிழமை அன்று மாலை 5 இசையராக மீட்டிய சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் என்றென்றும் நம் மனதில் அசை போடும் இனிமையான இடைக்கால பாடல்களை கொடுத்து மகிழ்ந்தது. ஒவ்வொரு பாடலின் முகப்பிலும் கொடுக்கப்பட்ட கவிதைகளும் சிறப்பு. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் ஞானலட்சுமி அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தாராபுரம் டிஎஸ் கார்னர் நாகராஜன், ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன், தருமபுரி மாவட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜன் கல்யாணி குருநாதன், கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, யுவராஜ், மகேஸ்வரி மற்றும் தென்காசி மாவட்டம் குண்டம்பட்டி நாகலட்சுமி.
0: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி,
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயம் மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபத்தினி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் ஃபாத்திமா ஃபாரூக், புது திரு

0: இதயமும் இசையும் பேசிக் கொண்டிருக்கும் தருணமாக இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் August 13 வியாழக்கிழமை அன்று மாலை 3 மணிக்கு ஒலித்த உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அன்றைய தினம் கல்யாண கனவுகள் என்ற தலைப்பில் இடம்பெற்ற இன்னிசை கீதங்கள் ஒவ்வொன்றும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தது. நிகழ்ச்சிக்கு கல்யாண கனவுகள் என்ற தலைப்பில் கடிதம் எழுதி அனுப்பிய நேயர் சிவகாசி சுதா சந்திரன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் லட்சுமி நாகேந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் ஜெகநாதன், பழனியம்மாள் ரமேஷ்குமார், திருவாளம்பொலில் முனுசாமி.

0: மலா செல்வ கணபதி தவமணி, கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன் சுகுந்தா மற்றும் ராஜலட்சுமி.
1: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை அன்று இரவு 7 ஒழித்த ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் ஒழித்த நேயர்களின் கட்சவி விருப்ப பாடல்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கும் பிடித்த பாடல்களாக இடம்பெற்றன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் செல்வராணி அவர்களுக்கும் நன்றிகள் என பாராட்டி கடிதம் எழுதியுள்ளார்கள் தாராபுரம் டிஎஸ் கார்னர் நாகராஜன், கரூர் மாவட்டம் தமிழ்ச்சோலை கணேசன் தனலட்சுமி ஹரிஹரன் பூபதி, மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், தேனி காமாட்சிபுரம் மாடசாமி, அருப்புக்கோட்டை அமிர்தபுரம் கணேசன், அருப்புக்கோட்டை குற்றாலலிங்கம், தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேல், தென்காசி மாவட்டம் குண்டம்பட்டி நாகலட்சுமி மற்றும் அருப்புக்கோட்டை குழந்தை திருசம்மாள்.
0: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101,
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com,
2: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24. நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன் சுகுந்தா மற்றும் ராஜலட்சுமி.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் நாகம்பள்ளி அருள்மிகு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அணைக்கருப்பண்ண சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா August 31 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறும். அனைவரும் வருக. அழைக்கும் ஆதி அந்துவன் சாத்தந்தை பூச்சந்தை குடிப்பாட்டுதாரர்கள் மற்றும் விழா குழுவினர்.
4: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
5: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்பரேட் ட்ரெய்னிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
4: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் புதிய அனுபவம், இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கலின் நல்வாழ்த்துகள்.

0: இசை தேரில் இன்ப பயணமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் August 14 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் திடீர் மாற்றம் என்ற தலைப்பில் வளம் வந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நம் நேயர்கள் பலவிதமான கருத்துக்களை முன்வைத்தார்கள். மாற்றத்தால் விபத்திலிருந்து தப்பித்த தருணங்களையும் பயணத்தில் ஏற்பட்ட மாற்றம் குறித்தும் காலம் மற்றும் பருவநிலைகள் நமக்கு உணர்த்திய மாற்றம் குறித்தும் தனது அனுபவ கருத்துக்களை கூறினார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் தீபா நடராஜன் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5

0: இதற்கும் பாராட்டுக்கள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, யுவராஜ் மகேஸ்வரி, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், கரூர் காந்தி கிராமம் கனிமொழி வீரமணி சுரேந்தர் நித்யஜீவன், தேனி மாவட்டம் கம்பம் சர்மிளா அன்வரலி, அருப்புக்கோட்டை அமிர்தபுரம் கணேசன், அருப்புக்கோட்டை குற்றாலலிங்கம், தொண்டையூர் பால்சாமி, தேனி மாவட்டம் பெரியகுளம் கீர்த்தனா யுவராஜ் கோகுல்ராஜ் இளங்கோவன் திவ்யபாலா சுரபி, நெல்லை காட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர், மதன் சஞ்சய் மற்றும் கிரண் சஞ்சய்.
1: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 14 தேதி வெள்ளிக்கிழமை

0: நிகழ்ச்சிக்கு காட்சி என்ற தலைப்பில் கடிதம் எழுதி தனக்கான விருப்ப பாடல்களை கேட்டு அனுப்பியிருந்த விருதுநகர் மாவட்டம் எஸ் பொன்மாரி அவர்களுக்கும், நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பத்மா நீலமணி அவர்களுக்கும் நன்றிகள் என பாராட்டி கடிதம் எழுதியுள்ளார்கள். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், கரூர் மாவட்டம் தமிழ்ச்சோலை கணேசன் தனலட்சுமி ஹரிஹரன் பூபதி, அருப்புக்கோட்டை குழந்தை திருசம்மாள், சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன் சுகுந்தா மற்றும் ராஜலட்சுமி.
1: நேர்களை, நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
1: தங்கள் அன்புடன் பகுதி,
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
1: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
1: 94-86-28-24-24. வானவீதி எங்கும் இசைமலையை தூவிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருஷம் 16 திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தேனி அன்னை இந்திரா நகர் இளஞ்செலியன் மற்றும் பொன்வதனா.
3: தருகிட தூம் தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகி

0: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
1: அதனாலதான் நீ நாகா குழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
2: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: சுழலும் உலகில் வளம் வரும் வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை அன்று இரவு 9 வீசிய குடைத்தன்றல் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் உயிரில் உறைந்தவை என்ற தொகுப்பில் மனதிற்கு நெருக்கமான இனிமையான இடைக்கால பாடல்களை எங்கள் இதயம் ரசிக்க கொடுத்து மகிழ்ந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் திருப்பூர் மாவட்டம் கனக்கம்பாளையம் இளங்கோவன், கரூர் மாவட்டம் கல்லடை அமுதா அருண்மொழி சந்திரமோகன், கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி பாரதி மோனிகா ஸ்ரீசுதன், மடத்துக்குளம் பஞ்சலிங்கம் மற்றும் சிலுக்குவார்பட்டி பாலகிருஷ்ணன்.
1: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை அன்று இரவு 10 ஒழித்த நினைவீசுகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் தர்மபுரி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் மனம் திரும்பிய இடைக்கால பாடல்களை எங்கள் இதயம் நேசிக்க கொடுத்து மகிழ்ந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் ரங்கநாதன் அவர்களுக்கும் நன்றிகள் என பாராட்டி கடிதம் எழுதியுள்ளார்கள் உஸ்லம்பட்டி பாபு, தேனி மாவட்டம் கம்பம் ஷர்மிளா அன்வரளி, சேலம் சுப்பிரமணியம், தேனி மாவட்டம் பெரியகுளம் கீர்த்தனா, யுவராஜ், கோகுல்ராஜ், இளங்கோவன், திவ்யபாலா மற்றும் சுரபி. தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல்களை பிடித்தமான நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் தொண்டையூர் பால்சாமி.

0: இசையின் முகவரியோடும்
1: நேய உறவுகளின் நேச உணர்வுகளோடும்
0: நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த
1: தங்களது எண்ணங்களை
0: கடிதங்கள் வாயிலாக பரிமாற்றம் செய்யும் நேரமாக
1: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 16 தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் 1 மணிக்கு அரங்கேறிய நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் ஒலித்த நேயர்களின் கடிதவழி காவிய கானங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் மனங்களின் ஏக்கங்களை நீக்கி மனதோடு கவிப்பாடி சென்றன. காவிய கானங்களால் நிகழ்ச்சி அழகு செய்த அறிவிப்பாளர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கீரங்குடி அசோக்குமார், கரூர் மாவட்டம் கல்லடை அமுதா, அருண்மொழி சந்திரமோகன், திண்டுக்கல் மகாலட்சுமி மற்றும் தேனி காமாட்சிபுரம் மாடசாமி.
1: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 17 தேதி திங்கட்கிழமை அன்று காலை 9 மணிக்கு விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் இன்னொரு முகம் என்ற தலைப்பில் உலா வந்தது. தங்களின் இன்னொரு முகம் எப்படி இருக்கும் என்பதை அனுபவ கருத்துக்களாக கூறி சென்றனர். குணத்திற்கு மாறாக உள்ள இன்னொரு முகத்தை மிகவும் சிறப்பாக பகிர்ந்து கொண்டார்கள். உதவி செய்யும் குணம், எந்த சூழ்நிலையிலும் உண்மை மட்டும் பேசுதல், எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பது, மற்றவர்களின் மனமறிந்து நடந்து கொள்ளுதல், முகம் தெரியாத நபர்களிடத்திலும் அன்பாக பேசுதல், விட்டுக் கொடுத்தல், எதற்காகவும் பிறரின் மனதை புண்படுத்தாமல் இருத்தல் என பலவிதமான கருத்துக்களை தலைப்பிற்கு ஏற்றவாறு கூறினார்கள். நிகழ்ச்சியை வழங்கிய கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கீரங்குடி அசோக்குமார், திருப்பூர் மாவட்டம் கனக்கம்பாளையம் இளங்கோவன், கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி பாரதி மோனிகா ஸ்ரீசுதன் மற்றும் சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி.
0: அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 18 தேதி செவ்வாய்க்கிழமை அன்று காலை 8 மணிக்கு அரங்கேறிய மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம்

0: புதுக்கோட்டை மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் மனம் விரும்பிய பாடல்களை கொடுத்து மகிழ்ந்தது. நிகழ்ச்சியினை கலகலப்பாக கொண்டு சென்ற அறிவிப்பாளர் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். உசிலம்பட்டி பாபு, தருமபுரி மாவட்டம் கிங்கு செட்டிப்பட்டி பீமராஜன், கல்யாணி குருநாதன், மேட்டு மகாதானபுரம் சந்திரசேகர், திருவாளம்பொழில் முனுசாமி, கமலா, செல்வகணபதி தவமணி, சேலம் சுப்பிரமணியம், நெல்லை கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர், மதன் சஞ்சய் மற்றும் கிரண் சஞ்சய். நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7
1: தங்கள் அன்புடன்.
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் இந்த மாதம் ஆகஸ்ட் 12 புதன்கிழமை முதல் 18 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்டோம்.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, யுவராஜ், லிங்கேஷ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா இவர்களுக்காக எங்க தம்பி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 94 43 88 64 52 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கொடை பண்பலை 100.5.

0: நேர்களின் எண்ண கருத்துக்களை என்றும் எப்போதும் பதிவு செய்யும் நிகழ்ச்சியாக கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: இனி வரக்கூடிய பதிவு மின்னஞ்சல் பதிவு. அடுத்ததாக இந்த மாதம் ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை அன்று 9:00 வீசிய கொடைத்தன்றல் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற இடைக்கால பாடல்கள் ஒவ்வொன்றும் எங்கள் மனங்களை வருடி சென்றன. பாடல்களை வழங்கிய கோடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் ஜான் டி பிரிட்டோ அவர்களுக்கும் பாராட்டுகள் என தனது எண்ண பதிவினை மின்னஞ்சல் பக்கம் தெரியப்படுத்தியிருந்தார் கோவை சுபா. நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7:00
1: தங்கள் அன்புடன்.
0: நீர்களின் நினைவுகளில் நின்ற எண்ணங்களை காட்டிலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
2: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்.
3: இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
0: இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர் கரூர் 80 சாலை முகமது நாசர். அவர் இந்த மாதம் ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை அன்று காலை 9:00 விரிந்த வானவில் நிகழ்ச்சி குறித்து தனது எண்ண பதிவினை கடிதத்தில் எழுதி அனுப்பியுள்ளார். அன்றைய வானவில் நிகழ்ச்சியானது மது இல்லா வாழ்வு மகிழ்வான வாழ்வு என்ற தலைப்பில் வண்ணம் தந்தது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக துளிர் மனநல மருத்துவமனையின் மனநல மருத்துவர் எஸ் வெங்கடேஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டு நேயர்களின் சந்தேகங்களுக்கு சிறப்பான முறையில் விளக்கம் தந்தார். மது இல்லா வாழ்க்கை என்பது உடல் மற்றும் மனநலனை பாதுகாத்து குடும்பத்தில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நிலைநிறுத்தும் பொன்னான வழியாகும் என்றும், மது இல்லாத வாழ்வின் நன்மைகளாக உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, பொருளாதார மேம்பாடு, குடும்ப நலம் ஆகியவை நம் வாழ்க்கையை மேம்படுத்தும் என்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள் தங்களது எண்ண பதிவை பதிவு செய்தார்கள். நிகழ்ச்சியானது எண்ணற்ற கருத்துக்களை பரிமாறி சென்றது. படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி அவர்களுக்கும் பாராட்டுகள் என தனது எண்ண பதிவினை கடிதத்தில் தெரியப்படுத்தியிருந்தார் கரூர் 80 சாலை முகமது நாசர். அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: மீண்டும் எதிர்பார்க்கலாம் நாளை 7:00. இசை வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் சின்னத்தம்பி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டம் தாண்டாம்பாளையம் வேணி நடராஜன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பொருளாதாரத்தில் மட்டுமின்றி கலாச்சார பாரம்பரியத்திலும் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பாபா சாஹிப் அம்பேத்கர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், உலகளாவிய சட்டங்களை உருவாக்குவதில் இந்தியா பங்காற்றி வருவதாக தெரிவித்தார். நமது மொழி, கலாச்சாரம், பாரம்பரியம் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக உள்ளது.

என்று அவர் குறிப்பிட்டார். பல்கலைக்கழகங்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக பங்காற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கடந்த 12 ஆண்டுகளில் தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் நாட்டின் கல்வித்திறன் மேம்பட்டுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னைக்கு சிறப்பு சரக்கு ரயில் மூலம் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மத்திய கிடங்குகளிலிருந்து வெங்காயம் ஏற்றப்பட்ட சரக்கு ரயில் இன்று சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதன் மூலம் சந்தைகளில் கூடுதல் வெங்காயம் அதிக அளவில் விற்பனை செய்ய வழி ஏற்படும் என்றும் விலையை கட்டுப்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோருக்கு குறைந்த விலையில் வெங்காயம் வழங்குவதற்காக தில்லி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஸ்வ இந்து பரிஷத்தின் அகில உலக முன்னாள் தலைவர் எஸ் வேதாந்தம் மாரடைப்பு காரணமாக இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 93. அவரது உடல் மேற்கு மாம்பலம் ஜெய்கோபால் இந்து வித்யாலயா பள்ளி வளாகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வருவதாக வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய ஹாக்கி அணியின் தலை சிறந்த வீரரும் உலக அளவில் அபார சாதனை படைத்தவருமான மேஜர் தியான்சந்த் பிறந்தநாள் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். விளையாட்டு பதக்கங்களை வெல்வதற்கு மட்டுமல்ல, ஒழுக்கம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தலைமை பண்பு ஆகியவற்றை வளர்த்துக் கொள்வதற்கான சிறந்த களமாகவும் திகழ்கிறது என்று திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 40 வருடங்களாக வீட்டுமனை பட்டா பெறாத மக்களுக்கு அவர்களது பகுதிக்கு சென்று பட்டா வழங்கும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் வீட்டுமனை பட்டாக்களை பயனாளிகளுக்கு வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதற்கட்டமாக 500 பயனாளிகளுக்கு பட்டாக்கள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். மாநிலத்தில் 18,000 மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு படிப்படியாக பட்டா வழங்கப்படும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். வேலை கிடைப்பது மட்டுமின்றி அதில் திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதே வெற்றி என்று மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், இளைஞர்கள் இத்தகைய வேலைவாய்ப்பு முகாம்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் அரக்கோணத்தில் விரைவில் புதிய தொழில் பூங்கா அமைக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக திரு காந்திராஜ் தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனைகள் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வேளாங்கண்ணி பேராலயத்தில் பல்வேறு மொழிகளில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. திருக்கொடி பேராலயத்திலிருந்து பாரம்பரிய முறைப்படி எடுத்து வரப்பட்டு பின்னர் முக்கிய வீதிகள் வழியாக திருக்கொடி பவனி நடைபெற்றது. சென்னை பெசன்ட் நகரில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை மாதா கோவிலிலும் கொடி ஏற்றப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். முந்தைய அஇஅதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டுவரப்பட்டதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தருமபுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகளின் பயிர்க்கடன் 12,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். வண்டல் மண் எடுக்கும் விவசாயிகளை தாவிக அரசு குறைகூறி வருவதாக திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். போன்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-8, 21-9 என்ற செட் கணக்கில் கனடாவின் ராச்சல் சேனை வென்றார். செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே பல்கேரியாவின் காரட்டன் சேவா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஓய்வறியாத கால்கள், கனவுகளோட குறும்புகள், கள்ளம் கம்படமில்லாத மனம், மகிழ்ச்சியை ஒட்டுமொத்தமாக குத்தகைக்கு எடுத்திருக்கும் இனிய இளையோர்களோடு நம் கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. நிகழ்ச்சியில் உங்களுடன் பாக்யா. இன்னைக்கு இரண்டு விளையாட்டுகள் இருக்குங்க. ஒன்று பஞ்சதந்திரம், இன்னொன்று தை தை தத்தை. பஞ்சதந்திரம் எப்படின்னா, ஒரு சொல்லுக்கு தொடர்புடைய சொற்களை சொல்லுற விளையாட்டு. உதாரணத்துக்கு நூலகம் அப்படின்னா புத்தகம், அலமாரி, செய்தித்தாள், நூலக அட்டை, நூலகர், இது மாதிரி அந்த சொல்லுக்கு தொடர்புடையவைகளை சொல்லணும். தை தை தத்தை அப்படின்னா ஒரு சொல்லுக்கு நிகரான ஒரே ஓசையுடைய பல சொற்களை, ரைமிங் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உருவாக்கி சொல்கிற விளையாட்டு. உதாரணத்துக்கு செடி அப்படின்னா கொடி, படி, மடி, நடி, வெடி, இந்த மாதிரி ஒரே ஓசையுடைய சொற்களை சொல்லணும். பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அழைக்கலாம், அறிமுக மாணவர்கள் 24, 24, 24, மற்ற அனைத்து மாணவர்களும் 24, 24, 29. முன்னிணைப்பிற்கு கொடைக்கானலின் முன்னிணைப்பு எண்ணான 0454 இந்த எண்களை உடன் இணைத்து அழைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் காத்திருக்க முதல் குட்டி நேயர் யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம், வணக்கம். இணைப்பில் இருந்தாங்க, காணுமே. வணக்கம், ஹலோ, வணக்கம், சொல்லுங்க.
1: We're gonna blow the speakers, baby. Once again, Vijay.

வணக்கம் அபிஜயட்னி சார் அவர்களே. நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், இந்த பாட்டினையும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த பாட்டினையும் சரி, எப்போ பார்த்தாலும் புரியாத வார்த்தையாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் ரெண்டு நேயர்கள் வந்தாங்க. ஆனால் என்ன காரணமோ தெரில, இணைப்பு விடுபட்டு போயிருச்சு. அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கக்கூடிய குட்டி நேயர் யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: சிவகங்கை மாவட்டம். அன்புமணி பேசுறேன்.
1: அன்புமணி, என்ன படிச்சுட்டு இருக்கீங்க?
2: பன்னெண்டாம்
1: வகுப்பு படிச்சுட்டு இருக்கீங்க. என்ன குரூப் எடுத்திருக்கீங்க? காமர்ஸ். சரி, நம்ம இன்னைக்கு ரெண்டு விளையாட்டு விளையாடுறோம்ல. பஞ்சதந்திரம் விளையாடுவோம். அப்போ நான் ஒரு சொல் சொல்றேன்னா அதுக்கு தொடர்புடைய சொற்களை நீங்க சொல்லணும்.
2: சரிங்கா.
1: உங்களுக்கான சொல் வந்து கடல்,
2: மீன்கள், முத்து, அலைகள், கப்பல்கள், படகுகள், சிட்னி.
1: அஞ்சு சொல் சொல்லிட்டீங்க.
2: திமிங்கலம்.
1: சொல்லுங்க.
2: கடற்கரை.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றி.
2: சரிக்கா. நன்றிக்கா.

0: இசைமேகம் கொடைப்பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. இதில் ரெண்டு விளையாட்டு விளையாண்டுட்ருக்கோங்க. அறிமுகமானவர்கள் 24, 24, 24 இந்த எண்கள்லையும், மற்ற அனைத்து மாணவர்களும் 24, 24, 29, முன்னிணைப்பிற்கு 0, 4, 5, 4, 2 இந்த எண்களை இணைத்து நீங்கள் பேசலாம். இந்த ரெண்டு விளையாட்டுகள் நீங்கள் விளையாடலாம். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய குட்டி நேயர் யாருன்னு பார்க்கலாம். 8:20 வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? என்ன படிக்கிறீங்க? செவன்த் படிக்கிறீங்களா? வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அம்மா, அப்பா,
1: தம்பி.
0: தம்பி தம்பி என்ன படிக்கிறாங்க? சிக்ஸ்த்து படிக்கிறாங்களா? அவங்களும் உங்கள் கூட இருக்காங்களா? ரெண்டு பேரும் வந்து எஃப்எம்க்கு பேசுகிறோன்னு சொல்லி ஒரே இடத்துல நின்று ஃபோன் பேசிகிட்ருக்கீங்க.
1: ஆமாம்.
0: இப்போ எப்படி, நீங்கள் விளையாடுவீங்களா இல்லை உங்கள் தம்பியும் சேர்ந்து விளையாடுவாங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுவீங்களா? அப்போ தான் ஜாலியாக இருக்கும். என்ன உங்களுக்கு என்ன பாடம் பிடிக்கும்? இங்கிலீஷ் பிடிக்குமா? இங்கிலீஷில் ஏதாவது ஒன்று சொல்லுங்க, ஒரு குட்டியாக ஒரு ரைம்ஸ் மாதிரி. செவன்த் படிக்கிற பொண்ணு பிள்ளைகிட்ட கேட்குற கொஷினா இதுன்னு கேட்காதீங்க, ஏதாவது ஒன்று குட்டியாக சொல்லுங்களேன். சரி, நம்ம விளையாட போயிருவோமா? இப்போ தை தை தத்தை ரைமிங் வேர்ட்ஸில் உங்களுக்கு வந்து

0: நிலா.
1: நிலாவா?
0: ம், நிலாதான். சீக்கிரம் நிலா என்னலாம் சொல்லலாம்? பலா சொல்லலாம். என்னாச்சு? சரி, அப்போ வேற வார்த்தை சொல்லவா உங்களுக்கு? படி
1: படி
0: படி.
1: ரெடி கொடி கொடி ஆடி தாடி தேடி முடி.
0: அருமையாக விளையாண்டுருக்கீங்க. என்ன முதல்ல சொன்ன உடனே கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பிக்கப் ஆனோடனே நல்லா ஃபாஸ்ட்டாக சொல்கிறீங்க. ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 8:27 பள்ளி கல்லூரி மாணவர்களை அழைத்து நம்ம ரெண்டு விளையாட்டு விளையாண்டுட்ருக்கோங்க. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த குழந்தை பேச காத்திருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.

0: ஐந்தில் 8:27 பள்ளி கல்லூரி மாணவர்களை அழைத்து நம்ம ரெண்டு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோங்க. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த குழந்தை பேச காத்திருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை ஒன்றியத்திலிருந்து வேலாயுதம்.
0: வேலாயுதம்பாளையம். உங்க பேர் சொல்லுங்க.
1: தனுஜாஸ்ரீ.
0: என்ன படிக்கிறீங்க?
1: 10ஆம் வகுப்பு.
0: 10ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா? பேசினோடனே நான் வந்து ஏதோ வந்து ஒரு குட்டி பாப்பா பேசுறாங்கன்னு நினைச்சிட்டேன். என்ன பாடம் பிடிக்கும் உங்களுக்கு?
1: தமிழ்க்கா.
0: தமிழ் பிடிக்குமா? அருமை அருமை. வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க?
1: அம்மா, அப்பா, தம்பி.
0: உங்களுக்கு ஸ்கூலில் வந்து யார் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு?
1: எல்லாமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்.
0: எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்டா? சரி சரி சரி சரி, நம்ம விளையாட்டுக்கு போவோமா? இப்போ வந்து பஞ்சதந்திரம் விளையாடுவோம். உங்களுக்கான சொல் வந்து உங்களுக்கான சொல் வந்து சாலை.
1: சாலை.
0: அது தொடர்பான சொற்களை எல்லாம் நீங்கள் சொல்லணும்.
1: ரோடு.
0: சாலை தான் ரோடு.
1: சிக்னல் லைட்
0: தான். சிக்னல் லைட்.
1: காரு.
0: காரு.
1: பஸ். வண்டி.
0: வண்டி.
1: சைக்கிள்.
0: சைக்கிள். இது எல்லாமே வாகனத்திலே வந்துடும். ஆமாம். ரொம்ப அருமையாக விளையாண்டீங்க. நன்றி.
1: தேங்க்யூக்கா.
0: தேங்க்யூ.

8:35 ஆயிடுச்சுங்க. நம் கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் அடுத்ததாக எந்த பள்ளி இல்லை கல்லூரி மாணவர் நம்மகிட்ட பேச வராங்கன்னு பார்க்கலாம். வாங்க, வணக்கம். இணைப்பு விடுபட்டு போயிடுச்சுங்க.

0: பேசுகிறாங்கன்னு பார்க்கலாமா? வணக்கம். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து? சரியா கேட்கலையே. யோகதர்ஷிகா. ஓகே, என்ன படிக்கிறீங்க? மூணாவது படிக்கிறீங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு என்ன? தை தை தத்தை விளையாடுவோமா? சரி, உங்களுக்கான சொல் வந்து பட்டம். பட்டம். புக்கெல்லாம் பார்த்து சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க. அப்புறம் அப்புறம் சூப்பரா சொல்றீங்களே. சரி, நன்றி
1: நன்றி.
0: உங்களுக்கு பாட்டு போட்டுருவோம். நன்றிங்க.

0: இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: இது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. பள்ளி கல்லூரி மாணவர்கள் ரொம்ப ஜாலியாக வந்து ரெண்டு விளையாட்டுகள் விளையாண்டுட்ருக்காங்க. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கேருந்து அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? வணக்கம். வணக்கம், யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: பாப்பா பேசுங்க மேடம்.
2: குழந்தைகிட்ட ஃபோன் கொடுங்க. வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
4: தேனி மாவட்டம் வோனைப்பட்டி யாஷிகா பேசுறேன்.
2: யாஷிகா பேசுறீங்களா? என்ன படிக்கிறீங்க?
4: நான்காம் வகுப்பு படிக்கிறேன்.
2: நான்காம் வகுப்பு படிக்கிறீங்களா? சரி, பெரிய ஆளாகி என்ன ஆக போறீங்க? கலெக்டராக போறீங்க. வருங்கால கலெக்டராக வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை. சரிங்களா? சரி, இப்ப என்ன விளையாட்டு விளையாடலாம்? உங்களோட தம்பி பேர் சொல்லுங்க. யாதவ் ராஜாவுக்கு கோடை பண்பலை 100.5 பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சரிங்களா? இப்ப நம்ம விளையாட்டுக்கு போலாமா? சரி, நம்ம விளையாட்டுக்கு போவோமா? பஞ்சதந்திரம் விளையாடுவோம். காய்கறிகள், காய்கறிகள் தொடர்புடைய சொற்கள் சொல்லணும், காய்கறிகள் சொல்லக்கூடாது. காய்கறிகள்ன்ற பேரை சொல்லாதீங்க, நீங்கள் அதுக்கான தொடர்புடைய சொல்லலாம் சொல்லுங்க.
4: கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், பீர்க்கங்காய், பாவக்காய், சுரக்காய், பூசணிக்காய்.
2: அருமை. அப்புறம் அப்புறம்
4: மாங்காய், தக்காளி, அவரைக்காய்.
2: நிறைய காய்கறிகள் பேர் தெரிஞ்சிருக்கே. யாசிகாக்கு நிறைய காய்கறிகள் பேர் தெரிஞ்சிருக்கே. ஓகேங்க, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. பாடல் கேட்டுருவோம்.
4: நன்றி
2: நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 8:50 ஆயிடுச்சுங்க. நம்மளோட பள்ளி கல்லூரி மாணவர்கள்லாம் ரொம்ப அழகாகவே வந்து விளையாண்டுட்ருக்காங்க. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாமா? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம்.
0: திருப்பூர் மாவட்டத்திலேருந்து
1: ரோஹித்.
0: ரோஹித், என்ன படிக்கிறீங்க?
1: 8th
0: படிக்கிறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச பாடம் என்ன?
1: பாடல்.
0: நல்லா பாடுவீங்களா? பாடுங்களேன் பாப்போம். கொஞ்சம் இணைப்பு கிடைக்கக்கூடிய இடத்துல நில்லுங்க. இப்போ நம்ம விளையாட்டுக்கு போவோம். தை தை தத்தை விளையாடுவோம். உங்களுக்கான சொல் கண்.
1: கண். மண். பண். என். மான். வான். தேன். சன்.
0: அருமையாக விளையாண்டுருக்கீங்க. சரி, உங்களுக்கு பாடல் கேட்டுருவோம். நன்றி.
1: தேங்க்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 நிறைவான தருணத்துக்கு வந்துட்டோம். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு பார்ப்போமா? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? தேனி மாவட்டம் பெரிய குளத்துல இருந்து ஜெனிஃபர் பேசுறீங்க. என்ன படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? 12th படிக்கிறீங்களா? சரி சரி சரி சரி. தை தை தத்தையில் உங்களுக்கான சொல் வந்து காடு. காடு ரைமிங் வேர்ட் சொல்லுவோம்ல.
1: காடு.

இரண்டு சொல் விளையாட்டுகளோடு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை சந்தித்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. இனி நம் கோடை பண்பலை 100.5 தொடரவிருக்கிறது கொடைத்தென்றல்.

நேய உறவுகளுக்கு நேச வணக்கங்கள். ராக சக்கரவர்த்தி உங்கள் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கொடை தென்சல். உங்கள் செவி நுழைந்து இதய இருக்கைகளில் இடம் பிடிக்க கொடைத்தன்சன் இன்று கொண்டு வருகிறது உயிரில்.

குறைந்தவை. உயிரில் உறைந்தவையில் இன்று

விடியாத இரவுகள், முடியாத உறவுகள். விடியாத இரவுகள், முடியாத உறவுகள். ஒன்றை நம்பிவிட்டால், அந்த ஒன்றை நமது என்று நம்பிவிட்டால், அந்த ஒன்று மட்டுமே நம்பிக்கை என்று இருந்துவிட்டால், உள்ளம் அந்த ஒன்றிற்குள்தான் என்றும் உறைந்து கிடக்கும். அந்த வேதனைகள் அதிகரித்து கொண்டே போகும் பொழுது உள்ளம் உதிர்க்கின்ற வார்த்தைகள், இங்கே கண்ணீராய், அது தூரத்தில் நின்று வதைக்கும் கானல் நீராய். ஆம் நேசநேயங்களே, கான சக்கரவர்த்தி உங்கள் கோடை பண்பலை 100.5 உயிரில் உறைந்தவையில் இன்று விடியாத இரவுகள், முடியாத உறவுகள்.

மரணம் என்பது இல்லை. உண்மையான காதல் உள்ளங்களுக்கு வெள்ளமென வேதனைகள் சூழ்ந்தாலும் அது உண்மை காதலை அசைக்காது, அசைத்திடவும்

பரதி என்பது காதலுக்குள் மட்டும் வந்துவிடக் கூடாது, அது உண்மையான மனதின் குருதியை கூட உறைந்து போக வைத்து விடுகிறது.

தொடங்கிவிட்ட இந்த வாழ்க்கையை தொடர்ந்து நகர்த்தி சென்றுதான் ஆக வேண்டும். ஆனால் துரத்தி வரும் சோகங்களோ வாழ்க்கையை இருட்ட

எதுவுமே இல்லை என்றுதான் ஒதுங்கி நிற்கின்றன சில உறவுகள். உறவுகளை விட்டுவிட்டு, உலக ஆசைகளை விட்டுவிட்டு, ஆனாலும் மனது ஏதோ ஒன்றை எதிர்பார்த்தபடி.

0: எதையுமே சொல்லிவிடுவது எளிது, அதை அனுபவிக்கவும் தொடர்ந்து அதிலேயே கிடந்து தவிக்கவும் வலிகளோடு பயணப்படும் காயப்பட்ட மரங்களுக்குத்தான் தெரியும்.
1: கடல்

அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க

0: உடைய பெயர் புதுமை குடை எஃப்எம் 100.5 மெகாஹெர்ட்ஸ்.
1: போதுமே இந்த தண்டனைகள், நம்பி இருந்ததற்கு இன்னும் இன்னும் தண்டித்து கொண்டே இருந்தால் துண்டித்துக் கொள்ளத்தானே துடிக்கிறது துயரப்பட்ட மனது.

இங்கே எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான சோகம், அது வாழ்க்கையின் மீது அவரவர் வைத்திருக்கும் வற்றாத தாகம். தாகம் தீரப்போவதும் இல்லை, சோகம் மாறப்போவதும் இல்லை. ஆனாலும் சிரித்தாலும் அழுதாலும் அது அந்தந்த உள்ளங்களுக்குள்ளேயே கிடக்கட்டும்.

0: உடைந்து விடும் என்று தெரிந்திருந்தும் கண்ணாடியை மட்டுமே நம்பி களம் இறங்கும் உறவுகள் உணர்வுகள், உடைந்தாலும் பிம்பங்கள் மாறுவதில்லையே என்ற நம்பகத்தில் நகர்ந்து செல்லுகின்றன நல்ல மனங்கள்.
1: இரண்டு

இன்று மாறிவிடும், நாளை மாறிவிடும், இல்லை என்றாவது மாறிவிடும் என்று இருக்கும் நிலையில் பல உள்ளங்கள் இங்கே என்றுமே மாறப்போவதில்லை என்ற கவலையில், கவலைகள் மாறலாம், காலங்கள் கனியலாம், இங்கே நம்பிக்கை ஒன்று மட்டுமே இந்த மனங்களை நம்ப வைக்கின்ற நம்பிக்கை விதைகளாய்.

சொர்க்கத்தில் நிச்சயப்படுகிறதாம், கேட்பதற்கு சுகமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதற்கு பின்னரும் சொர்க்கமாக இல்லாத நரக வாழ்க்கைக்கு யார் வந்து ஆறுதல் சொல்வார்கள்? எல்லாமே முடிந்த பின்பு இடிந்த வாழ்வு அது எப்போது துளிர்த்து நிற்கும்?

நேசநேயங்களே, இங்கே பல பேர் பல நேரங்களில் பல கனவுகளை உலகம் என்னும் வயல்வெளியில் விதைத்துவிட்டு காத்து கிடக்கிறார்கள். ஆனால் விதைகள் உறங்கி கிடக்கின்றன. அது என்று முளைத்து வருமோ, என்று தழைத்து வருமோ என்பது உறுதி செய்யப்படவில்லை என்றாலும், களைத்து போயிருக்கும் காதல் மனங்களின் கனவுகளை சிதைத்து விடாமல் காப்பதுதான் காதல் காதலுக்கு செய்கின்ற பெரும் உதவியாயிருக்கிறது. அது இல்லாத போது காதல் மனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் விடியாத இரவுகளாய், முடியாத உறவுகளாய். சந்திப்போம் நேச நேயங்களே. சந்தர்ப்பங்கள் சங்கமமாகும் பொழுது. நேசத்தோடு உங்கள் ஜான் டி பிரிட்டோ.

0: நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: ஊரெல்லாம் உறங்கினாலும் உறங்காது விழித்திருக்கும் நிலவுக்கும், நினைவெல்லாம் சுகமாய்க் கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் இசையை இனிமையாய் வீச வருகிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்று வர இருக்கிறது கொங்கு தமிழ் கொஞ்சம் மாவட்டம் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் பவானிசாகர் அணை. இப்படி தனித்துவமான அடையாளங்களை கொண்ட மஞ்சள் மாநகர நேயர்கள் ஈரோடு மாவட்ட நேயர்களுக்கு தான் நினைவே சுகம் நிகழ்ச்சி. ஈரோடு மாவட்ட அறிமுக நேயர்கள் மட்டும் அழைக்கலாம், 24 24 24, மற்ற அனைத்து ஈரோடு மாவட்ட நேயர்களும் 24 24 29, முன்னிணைப்பிற்கு 04 5 42 இந்த நம்பர்களை சேர்த்து கூப்பிடுங்க. இணைப்பில் காத்திருக்கும் முதல் நேயர் யாரு? வாங்க, வணக்கம்.
2: இரவு வணக்கம் மேடம்.
1: இரவு வணக்கம். யார் பேசுறீங்க?
2: ஈரோடு மாவட்டம் தாண்டாமலை வேணி நடராஜன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோங்க. என்ன பாடலுங்கம்மா வேணும்?
2: ஜல்லிக்கட்டு காலையில இருந்து தூக்கணாங்குருவி மேடம்.
1: பாடல் கேட்போங்கம்மா. நன்றி.
2: நன்றிங்க மேடம்.
3: சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள்ள சிரிச்சு கட்டுன வீடு, அத சிக்கு இல்லாம எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி.

0: அறுவடை பண்பலை 100.5 ஈரோடு மாவட்ட நேயர்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். நாம் நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கே இருந்துன்னு பார்க்கலாமா? வணக்கம், யார், எங்கே இருந்து பேசுகிறீங்க? ஈரோடு பெருந்துறையிலிருந்து
1: நல்லாம்பட்டி கிராம சீதா பேசுகிறேங்க.
0: சீதாம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எஜமான் 4-3
0: பாடல் கேட்டலாங்கம்மா. நன்றி
1: நன்றி.

0: இரவு வேளையில் இசை பாடிக்கொண்டிருக்கும் உங்கள் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சி ஈரோடு மாவட்ட நேயர்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. நேரம் 10:12. நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: காற்றில் அடிப்பது பஞ்சு, நமக்கு செவிகள் ஒழிப்பது கோடை பண்பலை 100.5.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி சினியம்பாளையம் சோமசுந்தரம். மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லாங்க ஐயா. என்ன பாடல் வேணும்?
1: மேடம், எனக்கு ராஜபாண்டி. அத்தளம் சீவப்பா, இந்த அத்த மக சீவப்பா, இந்த பாடல். அனைத்து நேயர்களுக்காகவும் இந்த பாடல்.
0: பாடல் கேட்டுருவாங்க ஐயா. நன்றி.
1: நன்றிங்க.

0: மணி 17 நிமிஷத்தில் ஈரோடு மாவட்ட நேயர்களை சந்தித்து கொண்டிருக்கிறது இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சி. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பார்க்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: சத்தியமங்கலம்.
0: சத்தியமங்கலத்திலிருந்து பேச்சு முத்து. ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: சத்திரியன் படத்துல இருக்கு மேடம், மாலையில் யாரோ அந்த பாடல்.
0: பாடல் கேட்கலாங்க.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கக்கூடிய நேயர் யார், எங்கிருந்துன்னு பார்க்கலாம். வாங்க. வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் கொளப்பூரிலிருந்து சரோஜா பேசுறேங்க.
0: என்ன பாடலுங்கம்மா வேணும்?
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுறதை பார்த்த கேளடி கண்மணிங்க.
0: சரிங்க, கேளடி கண்மணியில என்ன பாட்டு வேணும்?
1: பாடுவாரு.
0: சரிங்கம்மா, பாடல் கேட்டுருவோங்கம்மா. நன்றி.
1: நன்றிங்க.

0: உங்களை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்ட நேயர்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்துன்னு பார்க்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம். ஆனந்தி.
0: ஈரோடு மாவட்டத்தில இருந்து ஆனந்தி பேசுறீங்க. எல்லாரும் நல்லா இருக்கோங்க. என்ன பாட்டு வேணும்?
1: லவ் டுடே. என்ன
0: பாடல் கேட்டுருவோங்கம்மா. நன்றி.
1: நன்றிங்க.

0: சுகம் நிகழ்ச்சியில் 10:33 நம்மள்ட்ட பேச வரக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்க இருந்துன்னு பார்க்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் மேடம், நான் ஈரோடு ஈரோடு மாவட்டத்துல இருந்து வீரமுத்து பேசுறேன். வீராங்கிற படத்துல இருந்துங்க, மலை கோயில் வாசலிலே அந்த பாட்டுங்க
0: பாடல் கேட்டலாங்க. நன்றி
1: நன்றி நன்றி மேடம்.

0: 10:40 ஆயிடுச்சு. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த ஈரோடு மாவட்ட நேயர் யார், எங்கிருந்துன்னு பார்க்கலாமா? வாங்க, வணக்கம்.
1: ஹலோ, ஜமுனா ராணி பேசுறேன்.
0: ஜமுனா ராணி, எங்க இருந்து பேசுறீங்க? பாப்பாத்தி. என்ன பாடலுங்கம்மா வேணும்?
1: தளபதி படத்துல இருந்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி
0: பாடல் கேட்டலாங்கம்மா. நன்றி.
1: நன்றிங்கம்மா.

0: இரவு வேளையில் இசைப்பாடி கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் கொள்ளன்கோவில் கிராமம் கந்தசாமி பழைய அக்பர்.
0: என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: பாய்மர கப்பல் குடும்பத்துக்கு இரு தாமரை பூவே.
0: பாடல் கேட்டலாங்க ஐயா. நன்றி.
1: தேங்க்யூ.

90.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம். இணைப்பு விடுபட்டு போயிடுச்சு.

மாவட்ட நேயர்களை சந்தித்து விடைபெறுகிறது இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பாக்யா. இனி நம் கொடை பண்பலை

இனி நம் கோடை பண்பலை 100.5 அடைமலையாய் இடைவிடாது ஒழிக்க இருக்கிறது இரவு சிறகு.

இரவு வணக்கம் நேயர்களே. இரவு தழுவும் நேரம், மனம் நிம்மதி தேடும் நேரம், நாளின் சுமையெல்லாம் காற்றோடு கரையும் நேரம், கனவில் உலகம் மெதுவாய் கதவை திறக்கும் நேரம், கண்களை மூடி அமைதியை உள்ளத்தில் சேர்க்க இசைப்பயணமாய் வருகிறது கோடை பண்பலை நுறுபுழை ஐந்தில். இது இரவு சிறகு நிகழ்ச்சியில் உங்களோடு ஜெனிஃபர்.

0: இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 இரவு சிறகு.
1: இல்லை இல்லை சொல்லு, ஒரு கணம் போதும்

0: இனி நம் கோடி பண்பலை நாளை மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 5:55 நமது இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், இதில் ஆலய உலா இடம்பெறும். 6:30 அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தலின் நேரம் கேட்கலாம். காலை 7 மணிக்கு சுகமான காலை, இதில் பாட்டும் பதமும் இடம்பெறும். 7:30 வரும் சுகமான காலையில் புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்கு முக்கு தர்பார், அதனைத் தொடர்ந்து பிருத்திவி உமன் சின்னர்வரின் இன்று அன்று. காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதொடு ராகம், 8:30 வைக்கிங் பனியன் சன்ரீவ்ஸின் மனதொடு ராகம். நிகழ்ச்சியில் புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். 9:30 சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் வியத்தகு இந்தியா. முற்பகல் 11 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றுமுறை மன் கி பாத் டெல்லி என்றலாக, அதனைத் தொடர்ந்து தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை என்றலாக. நண்பகல் 12 மணிக்கு புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் சம்யுக்தா பட்டு வழங்கும் இல்லம் தேடி வரும் பண்பலை. 12:30 கேட்கலாம் இல்லம் தேடி வரும் பண்பலை, இதில் ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி. பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆரா சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2 மணிக்கு டோல்தமாக்கா தூள். 3 மணிக்கு உயிரெழுத்து. 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும் இடம்பெறும். மாலை 4 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக், தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வண்ணத்துரிகை செப்புக சிந்தமிழாக. 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள், காரமடை சி சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் செப்புக சிந்தமிழ். மாலை 5 மணிக்கு காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் சித்திர செவ்வனம். 5:30 வைக்கிங் பனியன் சன்ரீவ்ஸின் சித்திர செவ்வனம் நிகழ்ச்சியில் நாவல் நேரம் இடம்பெறும். 5:55 ஆலய தரிசனம். 6 மணிக்கு கதம்ப மலர்கள், இதில் புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை கேட்கலாம். 7:00 தங்கள் அன்புடன். 8:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒளிபரப்பு சென்னை என்றலாக. 8:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 9:00 கொடைத்தேன்றல். 10:00 நினைவே சுகம். 11:00 இரவு சிறகு. இவையாவும் நாளை மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் நம் கோடி பண்பலை 100.5 நிகழ்ச்சியாவையும் ரசித்திடுங்கள்.
1: பொதுமறை பொலிவு அதிகாரம் பிரிவு ஆற்றாமை குரல் எண் 1105.

0: அன்பு கொண்டு அணைத்து அஞ்சாதே என்று கூறிய காதலர் பிரிந்து செல்வாரானால் அவர் சொன்ன ஆறுதல் சொல்லை உண்மையென நம்பினவர் மீது தவறு உண்டோ? குறள் எண் 1154 அதிகாரம் பிரிவாற்றாமை.
1: அளித்தஞ்சல் என்றவர் நீப்பித்த சொல் தேறியார்க்கு உண்டோ தவறு?
0: அன்பு கொண்டு அணைத்து அஞ்சாதே என்று கூறிய காதலர் பிரிந்து செல்வாரானால் அவர் சொன்ன ஆறுதல் சொல்லை உண்மையென நம்பினவர் மீது தவறு உண்டோ? குறள் எண் 1154 அதிகாரம் பிரிவாற்றாமை.
2: நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வரும் நேரம் இது. மீண்டும் நமது நிகழ்ச்சிகள் யாவையும் இதே வளமான அலைவரிசை 100.5 கேட்டு ரசிக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.

அன்பின் அதிகாலை வணக்கம் நேர்களே. திரும்பிய பக்கமெல்லாம் ஒளிவெள்ளம் தீட்டி மெல்ல மெல்ல அழகு பெறும் அவனியை இசையால் வரவேற்கிறது கொடைப்பன்மலை 100.5. இப்பொழுது முதல் இனிய உதயமாகும் எமது நிகழ்ச்சிகளை அனைத்து நேயர்களும் எமது வளமையான அலைவரிசை 100.5 மகாஹெட்ஸிலும், உலக தமிழர்கள் அனைவரும் நியூஸ் ஆன் ஏர் செயலியின் வாயிலாகவும் கேட்டு மகிழலாம். இன்று சக வருடம் 1948, பத்ர 8, பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் 13, திருவள்ளுவர் ஆண்டு 2057, 2026 வருடம் ஆகஸ்ட் மாதம் 30 ஞாயிற்றுக்கிழமை, நேரம் அதிகாலை 4:57.

விடியல் நேர வணக்கம் நேர்களே. இன்றைய நாள் இனிதே புலர்ந்து விட்டது. இன்றைய நாளில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனிடமும் நாம் கற்றுக்கொள்ளும்படி ஏதோ ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. அதை கண்டுணர்ந்து முன்னேறி முந்திச் செல்வோம் நேற்றைய நாளை இன்றைய நாளின் துணையோடு. இசைக்கிறது கோடை பன்மலை நொறுப்பள்ளி ஐந்தின் அருள் மாலை.

ஆயிரம் பேரிடம் அறிவுரை கேட்பதை காட்டிலும் அமைதியாக ஒரு நொடி நம் மனம் சொல்வதை கேட்பது சரியான முடிவிற்கு வழிகாட்டியாய் அமையலாம். இசைத்து கொண்டிருக்கிறது கோடிப்பண்மலை 100.5 அருள்மாலை. நேரம் விடியற்காலை 5:20.

யாரும் அறியா முகம் அனைவரிடமும் உண்டு. எனினும் நம்மை நாமே அறிய ஒரு வழி உண்டு. அது அமைதியான தியானம் மட்டுமே. அமைதியான விடியல் நேரம் இறை இசை தந்து கொண்டிருக்கிறது. அருள் மாலை கோடிப்பண்பலை 100.5 சொல்லிடும் நேரம் விடியற்காலை 5:24.

வாழ்க்கையின் மகிழ்ச்சி என்பது பிறரை நேசிப்பதும் பிறரால் நாம் நேசிக்கப்படுவது மட்டுமல்ல, நம்மை நாமே நேசிப்பதும் தான் வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி. அருள்மாலை சொல்லிடும் நேரம் விடியற்காலை 5:31.